உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிர்

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது.

இனிய அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கேட்கலாம் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இதில் 8:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் ஒலிக்கும். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இதில் 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவி சேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களோடு. நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கும் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் கேட்கலாம். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 டோல் தமாக்கா தூள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, நாமக்கல் மாவட்டம் கார்த்திகா தாமோதரன் அவர்களின் தெருவில் இருந்து. 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7 மணிக்கு தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். 7:55 சேவை செய்திகள் செவிசேரும். 8:00 இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் இன்று விளையாடவிருக்கிறோம் தொட்டு தொட்டு 1, 2, 3. 9:00 கொடை தென்றலில் நேருக்கு நேர். சிறப்பு விருந்தினராக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 10:00 நினைவே சுகம் திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் நமது பண்பலையில் வளம் வர இருக்கும் ஒன்றைய நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 மணி வரை.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்ப

பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஃப்ளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன் சொல்லினதே அறம். பொருள் கடந்து பணம் கடந்து நாம் செய்யும் ஓர் உதவியும் உண்டு. தவறி ஒன்றை செய்துவிட்டு தவித்து நிற்கும் ஒருவரிடம் இனி ஏதும் செய்யாதே என இன்சொல்லோடு பேசுவது உதவி மட்டுமல்ல, அறமும் கூட. இன்சொலினதே அறம், இன்சொலினதே அறம் என சொல்லி உதயமாகிறது கொடி பண்பலை 100.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குறள் எண் 1099.

0: பொதுவிடங்களில் வேற்று மனிதரைப் போல பொதுவாக பார்க்கின்ற தன்மை அகத்தே காதல் கொண்டவர்களிடத்தில் மட்டுமே உள்ள ஒரு தனி நுட்பமாகும். குறள் எண் 1099 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள.
0: பொதுவிடங்களில் வேற்று மனிதரைப் போல பொதுவாக பார்க்கின்ற தன்மை அகத்தே காதல் கொண்டவர்களிடத்தில் மட்டுமே உள்ள ஒரு தனி நுட்பமாகும். குறள் எண் 1099 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: பண்பலையின் மணிக்கோடு சொல்லிடும் நேரம் காலை 6:09. இது கோடை பண்பலையின் 100.5 வசந்த விடியல்.

0: எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965533999.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: மனமே கோயிலாக குடிக்கொண்ட இறைவனுக்காக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:20.

0: மாணவர்கள் மேம்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: வேலூர் மாவட்டம் திருவள்ளம் வெள்வநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் என்று

சிவனின் தேவார பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் 10வது தலமாக இருக்கின்ற திருவள்ளம் திருஞான சம்பந்தரால் புகழ் பாடப்பட்ட திருத்தலம் திருவள்ளம் வெள்வநாதேஸ்வரர் திருக்கோயிலாகும். இத்தல இறைவன் சுயமுமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் பெயர் வெள்வநாதேஸ்வரர் என்பதால் இங்கு பிரசாதமாக வெள்வம் தரப்படுகிறது. திருவள்ளத்தில் வாழ்ந்த அர்ச்சகர் ஒருவர் அருகிலுள்ள

மலையிலிருந்து சுவாமியின் அபிஷேகத்திற்காக தீர்த்தம் கொண்டு வருவது வழக்கம். அந்த மலையில் இருந்த கஞ்சன் என்ற முருடன் தொல்லை கொடுத்து வந்தான். அர்ச்சகரும் இறைவனிடம் முறையிட ஈசன் தன் வாகனமான நந்தியிடம் அந்த முரடனை அடக்குமாறு கட்டளையிட்டார். நந்தி அரக்கனை 8 பாகங்களாக கிழித்து போட்டது. சிவனிடம் சாகாவரம் பெற்றிருந்த அந்த முரடன் நந்தியின் தாக்குதலில் இருந்து தப்பிவிட்டான். அவன் மீண்டும் வருவானா என்பதை கண்காணிக்கும் வகையில் நந்தி சிவனை நோக்காமல் கோயில் வாசலை நோக்கி திரும்பியுள்ளது. முழுமுதற் கடவுளான விநாயகர் அம்மையப்பன்தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன் என உலகிற்கு அறிவித்த தலைமை திருவள்ளம். வளம் வந்ததை உணர்த்துவதால் திருவளம் என்றாகி நாளடைவில் திருவள்ளம் ஆயிற்று. இங்குள்ள தல விநாயகர் கனிவாங்கிய பிள்ளையார் என அழைக்கப்படுகிறார். அதற்கேற்றாற்போல் துதிக்கையில் மாங்கனியை வைத்து வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். தன் வாகனமான பெருச்சாளியின் மீது அமர்ந்திருப்பது காண்பதற்கு அரிய சிறப்பம்சமாகும். முருகனுக்கும் விநாயகருக்கும் சிவன் வைத்த போட்டியில் வென்ற விநாயகர் ஞான பழத்துடன் இத்தலத்தில் வந்து அமர்ந்ததாக வரலாறு. எனவே இவரை வணங்குவோர் பிறப்பற்ற நிலையை அடை

0: இத்தலம் முருகனே அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். சுவாமி சன்னதியின் வலது பக்கம் தொட்டி போன்ற அமைப்பில் ஜலகண்டீஸ்வரர் எனும் பாதாளேஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். மழை வேண்டி இவருக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. கஞ்சன் மலையிலுள்ள சுயம்புலிங்கங்களுக்கு பௌர்ணமி தோறும் சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது. கஞ்சனின் வேண்டுகோளுக்கிணங்க வில்வநாதீஸ்வரர் தைப்பொங்கல் கழித்த மூன்றாம் நாள் கஞ்சனின் உடல் உறுப்புகள் விழுந்த எட்டு இடங்களிலும் கட்டப்பட்டுள்ள கோயில்களுக்கு எழுந்தருளி கஞ்சனுக்கு மோட்சம் அளிக்கும் நிகழ்ச்சியை நடத்துகின்றனர். இங்கு தரப்படும் பிரசாதம் வில்வத்தை சாப்பிட்டால் மந்தபுத்தி நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தோல் சம்பந்தப்பட்ட நோய் நீங்கும், ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருவள்ளம் வில்வநாதீஸ்வரரின் அருளும் ஆசியும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வேலூர் திருவள்ளம் வில்வநாதீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம் என்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே

0: வேலைவாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
10: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: பூந்தலி நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கர்ஷனி.
0: கர்ஷனி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: தேனி மாவட்டம்.
0: தேனி மாவட்டத்துல
1: பெரிய குளம் கள்ளிப்பட்டி.
0: ஓ, கள்ளிப்பட்டியில இருந்து வந்திருக்கீங்களா? சரி சரி, அழகா ஒரு கயிறு பட்டிருக்கீங்களே, இது என்ன மஞ்சள் கயிறு பட்டிருக்கீங்க?
1: இது கைலாசம் கோயில போட்டது.
0: எதுக்காக போய் பட்டீங்க?
1: ஃபீவர்னால.
0: இத கயிறு போட்டது சரியா போயிடுச்சா?
1: சரியா போயிடுச்சு.
0: அப்ப நானும் என காய்ச்சல் இருக்கா சொல்றேன், என்ன கூட்டிட்டு போறீங்களா? என்ன சொல்ல
1: போறீங்க?
0: பாருங்க கேப்போ.
1: அன்னை தமிழே, என் நாவி கலந்தவளே, என்னை வளர்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கு உலகில் பிறப்படுத்தே, சொல்லி விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லி உனது புகழ்வதற்கு சொல்ல முடியலையே, நான் காமராஜன்.
0: சரி சரி, அவர் உங்களுக்கு தெரியுமா?
1: தெரியும்.
0: எப்படி தெரியும்? சரி, அழகா சிரிச்சுட்டாங்க. உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அக்கா.
0: அப்பா பேர் என்ன?
1: முத்து கருப்பு.
0: அம்மா பேரு?
1: நாகலட்சுமி.
0: சரி, முத்து கருப்பு அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: பந்தல் வேலை.
0: பந்தல் வேலையா? ஆஹா, பெரிய பெரிய பந்தல் போடுவாங்களா? நீங்க போய் பாத்துருக்கீங்களா அப்பா போட்ட பந்தல்லாம்?
1: செல்லுலயே பாப்பேன்.
0: ஆ, செல்லுலயே எடுத்துட்டு வந்துருவாரா அவர் போட்டத? சரி, அக்கா பேர் என்ன?
1: புவனாஸ்ரீ.
0: அவங்க என்ன பண்றாங்க?
1: அஞ்சாவது.
0: நீங்க படிச்சு பெரிய ஆளானது என்ன ஆகப்றீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சரா என்ன செய்வீங்க?
1: எல்லா பேத்துக்கு பாடம்.

0: சொல்லி கொடுத்து நல்லா பழக்கம்.
1: ஆஹா, உங்க டீச்சர் மாதிரியே நீங்களும் படம் சொல்லி தருவீங்களா? உங்க டீச்சர் உங்களுக்கு நல்ல படம் சொல்லி தருவாங்களா?
0: நல்லா சொல்லி தருவாங்க.
1: சரி சரி, நீங்களும் படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியர் ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.
9: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
10: புதிய அனுபவம் எப்பொழுதும்
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
12: நேர்களை இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. இனி நாம் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக.
13: தொடர்வது தமிழில் மாநில செய்திகள்.
14: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.
15: தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும்

0: திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப்பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக்கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெங்காயத்தின் விலை குவிண்டால் 1,875 ரூபாயிலிருந்து 2,125 ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப்பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார்.

0: விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 6:55 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடி பண்பலை 100.5 வசந்த விடியல்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலர் கட்ட போது ஆடி

0: சாகுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலையா?

0: நாட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
1: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற

0: குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: குமாரபாளையம், எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வசந்த விடியல்.
4: நல்வார்த்தைகளை சொல்லி நளினமாய் விடிந்த வசந்த விடியல் இசையோடு நிறைவு பெறும் நேரத்தில் விடைபெறுகிறேன். சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கோடி பண்பலை 100.5 சுகமான காலை.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.

கோடை எஃப்எம்ல வர்ற நல்ல நல்ல செய்திகளையும் பாட்டுகளையும் ஜாலியாக கேட்டுக்கிட்டே சுறுசுறுப்பாக தங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உற்சாகம் தர இதோ வந்தாச்சு சுகமான காலை. நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களோட கனிமுத்து வணக்கம். இன்னைக்கான நாள் சிறப்பாக இருக்கட்டும். ஆனால் ஒன்றுங்க, வாரத்தில் 7 நாள்லையும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சல்யூட். ரைட், இப்போது சுகமான காலை ஆரம்பமாகட்டும்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்ட கால்நடை விவசாய பெருமக்களுக்கான அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறையின் மூலம் மாடுகளை தாக்கக்கூடிய வைரஸ் நோயான கோமாரி நோய்க்கு எதிராக தேனி மாவட்ட அனைத்து கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களிலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 31ஆம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி இலவசமாக போடப்பட்டு வருகிறது. பசு மற்றும் எருமை மாடுகள், 4 மாத வயதுக்கு மேற்பட்ட கன்றுகள், சினை மாடுகள் உள்ளிட்ட அனைத்து மாடுகளுக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும். எனவே தேனி மாவட்டத்தில் உள்ள கால்நடை வளர்க்கும் விவசாய பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: நீங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

நேரம் காலை 7:21. நேர்களை இன்னைக்கு காலையில 8 மணிக்கு, அதான் மகேஸ்வர அக்கா சொன்னாங்களே, இல்லை நானும் சொல்லுவேன், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் மணின்ஸ் அண்ட் பிரேவ்ஸின் மனதோடு ராகம். குட்டீஸ் உங்களுக்காகத்தான் தயாராக இருங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி ரொம்ப நேரமாக தூங்கிறாதீங்கப்பா. அப்புறம் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். உயிர் வாழ ஒரு மரம், யாருங்க இது பேசுறது? சொல்கிறார் சிறப்பு விருந்தினர், இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். நம்ம கோடை பண்பலையோட 27வது உதய விழா பக்காவான ஏற்பாட்டோட பாதுகாப்போட நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்த கல்லூரியில் கொண்டாட போகிறோம். வர ஞாயிற்றுக்கிழமை மறக்காம வந்து கலந்துக்கோங்க. அதெல்லாம் ரெடி தம்பி, இது நம்ம திருவிழா, தூள் கிளப்புவோம், சுகமான காலையை கேட்டுட்டு இருக்கோம். ஆமாம், என்ன காலையிலேயே பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படி போட? சரியில்லை தம்பி நீ.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்கள், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானல் சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 94-43-88-64-52 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனசரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.

திருப்பூர் வெள்ளக்கோவில் மகாத்மா காந்தி நற்பணி மன்ற அறக்கட்டளை நடத்தும் புத்தக திருவிழா இன்றைக்கும் இருக்குது. பொதுமக்கள் பயன்படுத்திக்கோங்க. வாசிக்கும் பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துங்க சொல்லிட்டோம். கொடைக்கானல் பண்பலையில் நமக்காக சுகமான காலை வந்துட்டுருக்கு.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: பெண்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலைசிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200.

0: ₹800 ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: என்னமண்ணா பயணம் எல்லாம் எப்படி இருந்தது? நெடுந்தூர பயணம் வேறு.
7: அட, நீங்கள் வேறு ஏன் அமைச்சரே? உங்களை விட்டு விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக பழி வாங்கி விட்டீர்கள்.
6: நான் என்ன செய்தேன் முன்னா?
7: அமைச்சரே, இனிமேல் நெடுந்தூர பயணம் என்றால் எனக்கு விமானம் அல்லது ரயில், இந்த இரண்டில் மட்டும் டிக்கெட் புக் செய்யுங்கள்.
8: சொகுசு பேருந்தில் எல்லாம் வேண்டாம் அமைச்சரே, போதும், பட்ட வரை போதும்.
6: அப்படியானால் என்னவோ நடந்திருக்கிறது, என்னமண்ணானது?
8: அமைச்சரே, நான் இந்த சொகுசு பேருந்தில் சொகுசாக படுத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தேனா, அப்போது திடீரென
6: பேருந்து பஞ்சராகி விட்டதாமண்ணா?
8: இல்லை அமைச்சரே, நான் சொகுசு பேருந்தில் சொகுசாக படுத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தேனா, அப்போது திடீரென
6: பேருந்து வேகத்தடையில் தூக்கி போட்டு நீங்கள் பொத்தென கீழே விழுந்து விட்டீர்களாமண்ணா?
8: அமைச்சரே, சொல்லுவதை கேளும் ஐயா. நான் சொகுசு பேருந்தில் சொகுசாக படுத்துக் கொண்டே சென்று கொண்டிருந்தேனா, அப்போது திடீரென
6: பேருந்து பள்ளத்தில்.
8: அமைச்சரே, என்னை சொல்ல விடும் ஐயா.
6: சரி சொல்லுங்கள் மன்னா.
8: திடீரென எனக்கு வயிறு வலி வந்து விட்டது ஐயா.
6: பிறகு மன்னா?
8: நான் என்ன கதையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அமைச்சரே? பிறகு என்ன, வயிறு வலி வந்தது, அப்படியே வயிறை கலக்க ஆரம்பித்து விட்டது அமைச்சரே. சிரிக்கிறீர்களா அமைச்சரே? நான் எவ்வளவு சித்திரவதைப்பட்டேன் என்று எனக்குத்தான் தெரியும். எட்டி பார்த்தால் பேருந்து நடுக்காட்டில் சென்று கொண்டிருக்கிறது. ஓட்டுநரை நிறுத்த சொல்லலாமா வேண்டாமா, நிறுத்தி இறங்கினால் ஏதாவது கரடி வந்து விடுமே என்று 1008 பயம் எனக்குள். இனிமேல் தயவு செய்து எனக்கு ரயிலில் மட்டும் முன்பதிவு செய்யுங்கள் அமைச்சரே.
6: அடடா, கொஞ்சம் உங்களை நினைத்தால் பாவமாகத்தான் முன்ன இருக்கிறது. கழிப்பறை வசதி வேண்டி இனிமேல் ரயில் அல்லது விமானத்தில் முன்பதிவு செய்யுமாறு நீங்கள் சொல்கிறீர்கள், சரிதான். ஆனால் 1909 முன்னர் ரயிலில் கூட கழிப்பறை வசதி இல்லாமல் தான் இருந்திருக்கிறது, தெரியுமா மன்னா?
8: அப்படியா, என்ன அமைச்சரை சொல்லுகிறீர்கள்?
6: மன்னா, 1853 தான் முதன் முதலில் வெள்ளைக்காரர்கள் நம் இந்தியாவில் ரயிலை ஓட விட்டிருக்கிறார்கள். துவக்கத்தில் ரயில்களில் கழிப்பறை வசதி இல்லையாம். 1853 முதல் கிட்டத்தட்ட 55 இந்தியாவில் ஓடிய ரயில்களில் கழிப்பறை இல்லாமல் தான் இருந்திருக்கிறது.
8: பிறகு எப்படி அமைச்சரே ரயிலில் கழிப்பறை வேண்டும் என்கிற ஞானோதயம் வெள்ளையர்களுக்கு தோன்றியது?
6: அதுவாமண்ணா, 1909 அகில் சந்திரசென் என்பவர் ரயிலில் பயணித்திருந்திருக்கிறார். அவருக்கு திடீரென உங்களை போலவே வயிறு கலக்கிவிட்டதாம். அடுத்த ரயில் நிலையம் வரும் வரை மிகவும் அவதியுற்றிருந்திருக்கிறார். ரயில் அடுத்த நிலையத்தில் நின்றவுடன் வேக வேகமாக இறங்கி அவசர அவசரமாக கழிப்பறையை நோக்கி ஓடியிருந்தார். அவர் திரும்ப வருவதற்குள் ரயில் நிலையத்தை விட்டு நகர துவங்கிவிட்டதாம். ரயிலை பிடிக்க ஓடி வந்த அவர் கால் இடறி கீழே வேறு விழுந்திருக்கிறார். ரயில் அவரை விட்டுவிட்டே சென்று விட்டதாம். இந்த நிகழ்வினால் மிகவும் பாதிக்கப்பட்ட அகில் சந்திரசென் என்பவர் ரயில்வே துறைக்கு அப்போது ஒரு கடிதத்தை எழுதியிருந்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மிகவும் மன வருத்தத்துடன் கொஞ்சம் கடுமையாகவே நிகழ்ந்தவற்றை விவரித்திருந்திருக்கிறார்.
8: அதன் பிறகு
6: அவருடைய வருத்தமான வார்த்தைகள் ரயில்வே துறை அதிகாரிகளின் மனதை கவரவே அவர்களுக்கு அப்போதுதான் ரயில்களில் கழிப்பறை அமைத்தால் என்ன என்ற யோசனை தோன்றியிருந்திருக்கிறது. 1909 நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு 80 மேலே பயணிக்கும் எல்லா ரயில்களிலும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்திருக்கிறது. அகில் சந்திரசேனின் அந்த கடிதம் வரலாற்று சிறப்பு மிக்க கடிதமாக பார்க்கப்படுவதால் இன்றும் அவருடைய கடிதம் டெல்லியில் உள்ள ரயில்வே அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதாம் அண்ணா.
8: அடே அப்பா, ரயிலில் கழிப்பறை வசதி வந்ததன் பின்னணியில் இப்படி ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வு இருக்கிறதோ! அருமை அருமை. சரி அமைச்சரே, எனக்கு ஒரு சந்தேகம், ரயில் பெட்டிகளில் எத்தனை கழிப்பறைகள் இருக்கும்?
6: அது ரயிலை பொறுத்தும் ரயில் பெட்டிகளை பொறுத்தும் மாறும்னா, பொதுவாக ஒரு கம்பார்ட்மெண்ட் என்று எடுத்துக்கொண்டால் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 4 இருக்கும்.
8: அப்படியானால் அந்த 4 கழிப்பறைகளிலும் ஆள் இருந்தால் என்ன செய்வது அமைச்சரே?
6: அப்படியே பக்கத்தில் அடுத்த கம்பார்ட்மெண்டின் கழிப்பறைகள் இருக்குமே.

0: பயன்படுத்திக் கொள்ளலாமே.
1: அங்கும் ஆள் இருந்தால் என்ன செய்வது அமைச்சரே?
0: அதற்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நடந்து செல்ல வேண்டியதுதான்.
1: அங்கும் ஆள் இருந்தால் என்ன செய்வது அமைச்சரே?
0: அப்படியே ரயிலில் இருந்து எட்டி குதித்து விட வேண்டும்.
1: என்ன
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம்.

0: பொருட்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 5
0: மூன்று தொகுதிகளால் நூல் உருவானது.
2: முக்கிய பங்காக கோளை பற்றி எழுதப்பட்டது.
0: முதல் தொகுதி இயக்க விதியை உள்ளடக்கியது.
2: நடுத்தொகுதி பொருள்களின் ஈர்ப்பு விசையை விளக்கப்பட்டது.
0: நிறைவு தொகுதி கோள்களின் பாதை நகர்ச்சி பற்றியது.
2: வழிவகுத்து தந்த முறையே நுண்கணிதம்.
0: இந்நூலின் கருத்துக்களை நிறுவியதோ வடிவியல் கணிதம்.
2: 1687 ஐசக் நியூட்டன் தன்னுடைய முக்கிய நூலான
0: பிலாசபி நேச்சுரலிஸ்ட் பிரின்சிபிகா மேத்தமெட்டிகா
2: எனும் நூலை வெளியிட்ட நாள்
0: இன்று. டோலி என்பது பெண் செம்மறி

0: ஆட்டின் பெயர்.
1: கால்நடை ஆராய்ச்சியாளர்களால் பெற்றது உயிர்.
0: இயன் வில்மர் மற்றும் கேத் கேம்பல் இவ்வாட்டினை உருவாக்கினர்.
1: ஸ்காட்லாந்தின் ரோஸ்லின் ஆய்வுக்கூடத்தில் ஆராய்ச்சியை நடத்தினர்.
0: டோலியை உருவாக்க தேவைப்பட்டன 277 கருமுட்டைகள்.
1: ஆனால் பிறந்ததென்னவோ 278 கருமுட்டையில்.
0: பிரபலமடைந்த செம்மறி ஆடு என அறிவித்தன பிபிசி,
1: சயின்டிபிக் அமெரிக்கன் இதழ்கள்.
0: டோலியின் மரபணுவால் உருவாக்கப்பட்டன மேலும் 4 ஆடுகள்.
1: இது உயிரியல் துறையின் பெரிய மைல்கல்.
0: 1996
1: டோலி என்ற ஆடு குளோனிங், அதாவது
0: படியெடுப்பு முறையில் ஸ்காட்லாந்தில் பிறந்த நாள்
1: என்று.
0: 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும்
1: 200க்கும் மேற்பட்ட நெடுங்கதைகளையும்
0: கவிதைகளையும்
1: கட்டுரைகளையும் எழுதியுள்ளார்.
0: பாலச்சந்தரின் குழுவில் 3 திரைப்படங்களிலும்,
1: கே பாக்கியராஜ் குழுவில் இணைந்து சில படங்களில் உதவி இயக்குநராகவும் பணியாற்றி இருக்கிறார்.
0: இது நம்ம ஆளு திரைப்படத்தை
1: கே பாக்கியராஜ் மேற்பார்வையில் இயக்கியும் இருக்கிறார்.
0: தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழமார்நேரி எனும் சிற்றூரில்
1: வைத்தியநாதன், சுலோக்சனா ஆகியோருக்கு பிறந்த
0: தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுள் ஒருவரான
1: பாலகுமாரன் பிறந்த நாள்
0: இன்று
1: ஆண்டு
0: 1946. தமிழுக்கும்
1: தமிழ் இசைக்கும் இலக்கணம் தந்தவர்.
0: வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் என்றும்
1: திருப்புகழ் சுவாமிகள் என்றும் அழைக்கப்பட்டவர்.
0: இவரது இலக்கண நூல்கள்
1: முன்னோரின் கருத்துக்களோடு முரண்பட்டவை அல்ல.
0: எனினும் பிற இலக்கண ஆசிரியர்களைப் போல
1: முன்னோர் இலக்கண நூற்பாக்களை இவர் எடுத்தாளவில்லை.
0: 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து
1: ஆங்கிலேயர் அந்தாதி பாடிய
0: வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் நினைவு நாள்
1: என்று
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நேருக்கு நேர். பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட போது முகம் மற்றும் தாடையில் குண்டு பாய்ந்த நிலையிலும் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
4: பாஸ் ஆகிட்டு அங்கிருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனோம். 7 நாள் கிட்ட போவோம். ஒரு இடத்துல அப்படியே டென்ட் போட்டிருப்பாங்க, அப்படியே அங்கிருந்து தங்குவோம். அதே மாதிரி போய் நாங்கள் சேர்றதுக்கு அந்த இடத்த சேர்றதுக்கே ஒரு 8-9 நாள் இருந்துச்சு. ரொம்ப கடுமையாக இருக்கும். 15 பேர் தான் இருப்பாங்க. ஒரு எந்த ஒரு ஜீவ உயிரினத்தையும் பார்க்க முடியாது. அங்கே எந்த ஒரு காக்கா குருவி கூட பார்க்க முடியாது. 10-15 பேர் தான் அதே கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு நாள் இப்படி கிடக்குறேன்.
3: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று 20:09 மணிக்கு கொடைத்த

0: இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி செல்லங்களுக்கான மனதோடு ராகம் தொடங்க போகுது. இதுல ப்ரீகேஜில இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிற குட்டிஸ் மட்டும் கலந்துக்கணும். பெற்றோர்கள் தயாரா இருங்க. குழந்தைகளை பேச வைக்க உதவி செய்யுங்கன்னு சொல்ல வந்தோம். ஆமா, சரி, சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து நானும் கிளம்புறேன். நன்றி, அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
1: தேடி கிடைப்பதில்லை என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி பார்ப்பதென்று

0: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை

விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம்

சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள். மங்களன் மங்களுக்கு
4: வழங்கும் மனதோடு ராகம்.

0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, வணக்கம் குழந்தைகளே. வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? மேகம் ஏமா ஓடிக்கிட்டே இருக்கு? அப்பா, மழை எங்க இருந்து வருது? இப்படி பாக்குற எல்லா இடங்கள்லயும் கேள்வி கணைகளை தொடுக்கிறது குழந்தைகளோட பழக்கம். இதுக்கு காரணம் அவங்களோட சிந்தனை திறன் வேகமா வளர்ச்சி அடைகிறது தானா. இந்த நேரத்தில் நமக்கு பதில் தெரியலனா அவங்கள திட்டி தடுத்து நிறுத்தவே கூடாது. அவங்களோட கற்கும் திறனையே தடுக்கிற மாதிரி இதை ஆக்குமா? நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டு அவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்தினா ரொம்ப புத்திசாலியாக வளருவாங்க. வாங்க குட்டீஸ், இன்னைக்கு கோடிப்பண்பலின் 1.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் சொல்ல போறீங்க? இந்த தொலைபேசி எண்களில் சொல்ல வாங்க. 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0545 42. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். இப்போ நம்ம குட்டீஸோட பேச வேண்டிய நேரம். முதலாவதா ஒரு குட்டீஸ் வந்திருக்காங்க. வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: மகானா?
1: மகாதேவ்.
0: இன்னொரு முறை உங்க பேரை சொல்லுங்க.
1: மகாதேவ்.
0: மகாதேவா?
1: ஆமா.
0: சரி, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா மகாதேவ்? என்ன சாப்பிட்டீங்க? பிஸ்கெட் தான் சாப்பிட்டீங்களா? வேற எதுவும் சாப்பிடலையா? சரி, எத்தனை பிஸ்கெட் சாப்பிட்டீங்க? 5 சாப்பிட்டீங்களா?
1: ஆமா.
0: சரி, எங்களுக்கும் எடுத்து வைங்க.
1: ஓகே.
0: சரி, என்ன படிக்கிறீங்க மகாதேவ்?
1: 1ஆம் வகுப்பு
0: படிக்கிறீங்க.
1: இன்னைக்கு
0: வெளியில எல்லாம் விளையாட போவீங்களா? போவீங்களா? போ மாட்டீங்களா? ஏன்? அம்மா விட மாட்டாங்களா? பாவம் பா, மகாதேவ கொஞ்சம் விளையாட விடுங்க அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சொல்லிடலாம். சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: திருக்குள்ள.
0: திருக்குள்ள சொல்லுங்க.

ஆதி பகவன் நாங்களா வந்து அங்கங்க வந்து போட்டுக்கணும் வார்த்தைகளை. அதற்கு தக மகாதேவ் ரொம்ப அழகா பாடுவீங்களா? அதனாலதான் திருக்குறள் கூட பாடிக்கிட்டே சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப அழகா சொன்ன மகாதேவுக்காக ஒரு பாடல் தந்துடலாமா? என்ன பாடல் கேட்கலாம்? கேட்கலாம். சரிம்மா செல்லக்குட்டி, நன்றி.

0: மற்றும் குங்குமம்,
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
8: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.
12: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
15: புத்தர் அவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, பி எ குட் பர்சன், நீ சிறந்த நல்ல மனுஷனா இரு. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட் அப்படின்னார். அருமையான வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை, சூத்திரத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் பிடிச்சுக்கிட்டோன்னு வச்சுங்க, நிம்மதியான மனுஷனா இந்த உலகத்தில் வாழலாம். இந்த இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், இவனுக்கு ப்ரூவ் பண்ணணும், என்னத்துக்கு ப்ரூவ் பண்ணணும்? நம்ம லைஃப்லேயே கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா, நல்லவனாக இருக்கிறது கஷ்டமே கிடையாது. அதை ஒவ்வொருத்தனுக்கும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள், பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். நல்லவனாக இரு, அதை நிரூபிப்பதற்கு நேரத்தை வீணாக்காதே. இந்த ஒரு வார்த்தை சூத்திரம் மாதிரி அப்படியே உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க, யூ கேன் டூ ஒண்டர்ஸ், ஒண்டர்ஸ். நாம் இன்னொருத்தருக்கு நம்மளை நிரூபித்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வாழ்நாள் முழுக்க ஸ்ட்ரகிள், போராட்டம், மற்றவங்க நம்மளை ஏற்றுக்கும்படியாக இருக்கணும். நம்ம அறிவாளியாகவே கூட இருப்போம், நான் அறிவாளின்னு ஒத்துக்கோ, நான் ஏன் ஒத்துக்கணும்? நம்ம அறிவாளின்னு ஒத்துக்கிற அளவு அவனுக்கு அறிவு இல்லை, நம்ம என்ன பண்ணுறது? நம்ம திறமைசாலிங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இல்லை, என்ன பண்ணுறது? இல்லை, அவன் எதிர்பார்க்குற திறமை வேறு, நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வேறு, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுபடியும் சொல்றேன்னு நினைக்காதீங்க. பி எ குட் பர்சன் பட் டோன்ட் வேஸ்ட் டைம் டு ப்ரூவ் இட். ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒருத்தர் என்ன பண்ணுறான், மீன் வாங்கிறதுக்காக மீன் சந்தைக்கு போகிறான். ஆக்சுவலாக அவன் மீன் பிடிக்கிறவன், மீன் பிடிச்சிட்டு வந்து சந்தையில் விற்கிறவன். அவன் மீன் வாங்கிறதுக்கு சந்தைக்கு போகிறான். அந்த சந்தையில் இருந்தவன்கிட்ட சொன்னான், இந்த மீன் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு ஒரு 3 மீனை எடுத்து காமிச்சு, இது என்ன விலை, எனக்கு என்ன விலைக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டான். அவன் ஏதோ ஒரு விலை சொன்னான். இவன் பிடிச்சிக்கிட்டே வர்றவன், ஆனால் அதுக்கு என்ன விலையெல்லாம் இவனுக்கு தெரியும். நீ கூட கொஞ்சம் விலை கேட்குற, ஆனால் பரவாயில்ல, நான் இந்த மீனை வாங்கிக்கிறேன், ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. என்ன? நான் இந்த மீனை என் கையால் எடுத்து என் பைக்குள்ளே போட மாட்டேன். நீ என்ன பண்ணுற, இந்த மீனை கொஞ்சம் தள்ளி நின்றுக்க, எடுத்துக்க, எடுத்துகிட்டு அங்கேருந்து இப்படி தூக்கி போடு. தூக்கி போட்டால் நான் என் கையில் அப்படியே பிடிச்சிருவேன், அந்த மீனை வந்து நான் என் கையில் பிடிப்பேன். இப்படி ஒவ்வொரு மீனாக நீ தூக்கி போடணும், நான் என் கையில் பிடிப்பேன், பிடிச்சி நான் அந்த என் பையில் போட்டு எடுத்துகிட்டு போவேன். இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கறியான்னு கடக்காதன் சிரித்தான். இது என்ன அது பைத்தியம் மாதிரி பேசுகிற, வந்தால் மீன் பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போக வேண்டியதானே, நான் தூக்கி போடணுமா, நீ கேட்ச் பிடிப்பியா, அதை எடுத்துகிட்டு போ, ஏன்னா விளையாடுறதுக்கான இடமா, எதுக்கு அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக நீ பேசுகிறேன்னு உனக்கு தெரியாது. நான் இப்போ வீட்டுக்கு போன உடனே என் பொண்டாட்டி ஒரு கேள்வி கேட்பாள்,

0: கேட்பா தெரியுமா, இந்த மீன் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்பான். நீ மீன் பிடிக்கிறதுக்கு போனியே, நீ பிடிச்சியா, நீ ஓன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பான். என் திறமையில அவளுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது, என்ன அவன் மதிக்க மாட்டான், வேற எவனோ பிடிச்சி கொடுத்த மீனை நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு நினைப்பான். நிஜமாகவே எனக்கு இன்னைக்கு மீன் பிடிக்க முடியல. ஆனால் இப்போ நான் போன உடனே என்கிட்ட மொதல் கேள்வி கேட்பான், என்ன எனக்கு திறமை இல்லைன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். எங்க இந்த மீன் நீ பிடிச்சியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பா, உன் கையால் பிடிச்சியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பா. இது ரெண்டுக்கும் எனக்கு பொய் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இப்போ நீ தூக்கி போட்டு நான் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, மீன் பிடிச்சியான்னு கேட்டால் நீ பிடிச்சியான்னு கேட்டால் ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா, உன் கையால் பிடிச்சியா அப்படின்னு கேட்பா ஆமாம்னு சொல்லலாம் பத்தியா. நான் பொய் சொன்னதாக கடவுள் நினைக்க மாட்டார், இன்னும் நான் உண்மை தான் சொல்லியிருக்கேன், நான் பிடிச்சேன் என் கையால் பிடிச்சேன், அதுவும் சரியாக போடும். என் பொண்டாட்டி கேள்விக்கு நான் பதில் சொன்ன மாதிரி ஆகிடும். எப்படி நம்ம ஏற்பாடு அப்படின்னா, தெம்பும் திராணியும் திறமையும் உள்ளவன் மாதிரி அடுத்தவங்களை ஏமாத்துறதுல என்ன நன்மை இருக்கு சார்? பிறருக்கு நம்ம சரியான முன்னுதாரணமா இருக்கணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: நம்ம கோடை பண்பலை 100.5 அடுத்த நிகழ்ச்சியா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கேட்கலாம். உஷா சன்ஃபிளவர் ஆயில் குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக வராங்க இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். இப்போ நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் கொடைப்பன்மலை 100.5 மனதோடு ராகம். பள்ளி குழந்தைகள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்க? கொக்கு மாதிரியே நாங்களும் வாடி இருக்கோம். உங்க பேரை சொல்லிருவீங்களான்னு? உங்க பேர் என்ன? சுஜா ஸ்ரீ. எங்க இருந்து பேசுறீங்க சுஜா?
4: நாமக்கல் மாவட்டம். தேச்சங்கோடு வட்டம். கோப்பரை கிராமம்.
3: உங்க முகவரியை ரொம்ப அழகா சொல்றீங்களே, இப்படிதான் சொல்லணும்னு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க சுஜா?
4: அக்கா.
3: அக்காவா? சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: 5th standard.
3: 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. அதனாலதான் சொல்ல வேண்டியதை வந்தோன்னே கடகடன்னு சொல்லிட்டீங்களா? வேற ஏதாவது இருக்கா சொல்றதுக்கு? இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்த பாடம் எது? தமிழா, ஆங்கிலமா?
4: பருப்புக்கு கிடைத்த பரிசு.
3: அது என்னது, பாடலா? பாடலா? அது
4: பாடம்.
3: ஓ, அந்த பாடம் பிடிக்குமா? சரி, அந்த பாடம் வந்து எதுல இருக்கு? தமிழ்லயா? அப்ப எல்லாமே முழுதா படிச்சிட்டீங்க. எந்த வினாக்கள் கேட்டாலும் பதில் சொல்லிருவீங்க அப்படிதானே?
4: தலைவா படிக்கல.
3: இல்லையா? ஆனா பிடிக்கும். அப்படியே மேலோட்டமா சொல்லிடுவோம் அப்படிதானே? சரி சுஜா, நீங்க வந்து முதல்லயே சொல்லிட்டனால இப்போ உங்களுக்கு ஒரு பாடல் தரலாம். என்ன பாடல் தரலாம்? அதுல இருந்து ஒரு பாடல் தரலாமா? பாடல், சரி பாடல் கேட்கலாம். நன்றிமா.
4: நன்றி.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
6: அனைவருக்கும் வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம்.
8: அனைவருக்கும் வணக்கம்.
9: கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
10: வாழ்த்து தென்றல்,
11: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
12: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
10: 27ஆம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
11: வருகிற ஜூலை 12ஆம் தேதி
12: ஞாயிற்றுக்கிழமை
11: பிற்பகல் 2:30
12: உதய விழா கொண்டாட்டம்
9: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
11: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
10: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
12: பரிசளிப்பு விழா நேருடன்

0: சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
1: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
0: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
1: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.
2: அதிருதா நெஞ்சா அதிரனு மாமே, பதருதா உள்ள பதறனுடா, உதருதா காலு உதறனு மாமே. வருவது
3: கோடை பண்பலை 100.5.
4: சிறப்பாக 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
5: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
6: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டுப்பாரு.
0: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
1: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
4: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
7: அடிடா.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
2: கவுன்சிலிங் கோட் 2624.

0: கேட்டோம் கோடி பண்பலை நுறுப்புழி ஐந்தில். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வழங்கிய மனதோடு ராகம். கோடைப்பன் விலை நெருப்புள்ளி ஐந்தில் இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களோடு வளம் வரப்போகுது. உங்க பாட்டு திறமையை காட்ட ஒரு வாய்ப்பு இது, வாங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுட்டு, நேரம் இப்ப காலையில 8:30 மனதோடு ராகம் நிகழ்ச்சியில எந்த குட்டிச் எல்லாம் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம்.
1: ஹரிஹரசுதன். என்ன படிக்கிறீங்க ஹரி?
2: 5ஆம் வகுப்பு.
1: 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா?
2: ஆமா.
1: எத்தனை நண்பர்கள் இருக்காங்க ஹரிக்கு?
2: 5.
1: 5 நண்பர்கள். 5ஆம் வகுப்பில் 5 நண்பர்கள். அப்ப 6ஆம் வகுப்பு போனா 6 நண்பர்கள். அப்படியா?
2: ஆமா.
1: ஆமாவா? எண்ணிக்கை கூடிட்டே போகும். சரி, என்ன சொல்ல போறீங்க ஹரி?
2: திருக்குறள்
1: சொல்லுங்க.
2: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உள்ளது. வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொலல். பொய்யாமையும் வாய்மை இடத்தை புரை தீர்த்த நன்மை ஆகும் எனின்.
1: பொய்மையும் வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை நன்மை நன்மை பயக்கும்
2: எனின். ஆமா.
1: சரி, இனிமே திருக்குறள் படிக்கும் போது ஒரு திருக்குறள் படிச்சாலும் அதை சரியா படிச்சு பொருளையும் உணர்ந்து படிக்கணும். ரொம்ப சிறப்பா சொன்ன ஹரிக்காக என்ன பாடல் தரலாம்?
2: கருப்பு படத்துல ஏதாவது ஒரு பாடல்.
1: சரி, அதோ பாடல் உங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: உயிர் வாழ ஒரு மரம் அப்படின்ற வண்ணத்தோட வளம் வரப்போகுது அடுத்த நிகழ்ச்சியா உஷா சன்ஃபிளவர்.

0: ஸ்டைல், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வராங்க இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். இப்போ நேரம் காலையில் 8:37 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்பலையின் 1.5 இது மனதோடு ராகம். குழந்தைகளோட பேசிட்டு இருக்கோம். இப்போ நிகழ்ச்சியில யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அங்க
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் இது? ஆசியாவா? ஏன் இந்த பேர் உங்களுக்கு வச்சாங்க
1: தெரியலையே.
0: கேட்டிங்களா?
1: கேக்கல.
0: கேக்கலையா? இந்தியாவுல ஒரு கண்டம் கூட இருக்கு ஆசியான்னு தெரியுமா?
1: தெரியுமே.
0: தெரியுமே, அப்புறம் பேர் வச்சுட்டு தெரியாம இருந்தா எப்படி? எவ்வளவு பெரிய குரல்ல சொல்லிட்டீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க ஆசியா? இரண்டாம் வகுப்பு. சரி, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையே. அங்க இருந்து பேசுறீங்க. சரி, சாப்பிட்டீங்களா ஆசியா?
1: சாப்பிடல.
0: என்ன சொல்ல போறீங்க? அப்பா, இந்த வார்த்தையை கேட்டவனையே பசி நிறைய வருதே. நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு போய் தான் சாப்பிட போறேன். நானும் பிஸ்கெட்டும் பாலும் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? சரி, என்ன சொல்ல போறீங்க ஆசியா? நீங்க பாடுங்க.
1: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? ஆர் யூ? ஐ அம் சோ ஹாப்பி, ஹாப்பி டு see you, ஹாப்பி ஹேப்பி ஃபேஸஸ் எவ்ரி டே, லேர்னிங் லவ்விங் எவ்ரி டே. We are friends. We work
0: ரொம்ப அழகா பாடுனீங்க. நீங்க யாராவது பாக்கும்போது நலமா இருக்கீங்களான்னு
1: கேப்பீங்களா?
0: சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்களா?
1: ஆமா.
0: அப்ப நீங்க சரியாதான் பாடி இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் தரலாம்? ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உங்களுக்கான பாடல் வரும். நன்றி கண்ணா.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: பிறந்தி நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை நொறுபழி ஐந்தில் சைபால்
2: முகத்தில் அருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பகவான் கண்ணன் வந்து பதில் சொன்னார். அதுக்கு பேர் பகவத்கீதை. அதே மாதிரி உத்தவன் கேட்ட கேள்விக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பேருனா உத்தவ கீதைன்னு பேர். அது சரி, உத்தவன்னா யார்? கண்ணனுக்கு சின்ன வயசுலேருந்தே தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தவன் அவன் தான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சது. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டி தர்மனுக்கு முடிச்சு விட்டினார் கண்ணபிரான். அதுக்கப்புறம் துவாரகைக்கு தரும்

0: கிளம்பினார். தான் வந்த காரியம் முடிஞ்சது. அதனால் இளமையிலிருந்தே தனக்கு தேரோட்டியாக இருந்து வந்த உத்தவனை கூப்பிட்டார். இதை பாருப்பா, உனக்கு வேணுங்கிறத கேளுன்னார். அவன் தனக்குன்னு எதையும் கேட்குறதுக்கு ஆசைப்படலை. இருந்தாலும் கேள்வி கேட்குறதில் அவன் ரொம்ப கெட்டிக்காரன். அதனால் கேட்க ஆரம்பித்தான். பரந்தாமா ராஜசூய யாகத்துக்கு தர்மனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் விருந்து வச்சான் துரியோதனை. அதுக்கப்புறம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டான். தர்மன் வந்து தோல்வி அடைகிற மாதிரி பண்ணிவிட்டான். நீங்கள் தான் முக்காலமும் உணர்ந்தவராச்சே, சூதாட்டத்தில் தர்மர் ஜெயிக்கிறது மாதிரி பண்ணியிருக்க கூடாதா? இந்த பகடக்காயை உருட்டுறப்போ நீங்கள் எதிர்பார்த்தது விழற மாதிரி பண்ணியிருக்கலாமே. சரி, அதுதான் இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் இவங்களையும் பணையம் வச்சு ஆடுறப்போவாவது காப்பாற்றியிருக்கலாம். அதையும் நீங்கள் செய்யலை. பாவம் அந்த அவலை பொண்ணு, ஒன்றும் புரியாத ஒன்றும் தெரியாத அந்த உன்னுடைய சகோதரி திரௌபதி, அந்த பொண்ணை வந்து துச்சாதனை இழுத்துக்கிட்டு வந்து துகில் உரிகிற கட்டத்தில் காப்பாற்றினியே, இது நியாயமாக முறையாக அறமா? இதுதான் உத்தவன் கேட்ட கேள்வி. இதுக்கு பரந்தாமன் பதில் சொல்கிறார். அப்படி கேள் உத்தவா, தருமனை வந்து துரியோதனன் வந்து சூதாட அழைக்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? நான் பணையம் வைக்கிறேன், எனக்கு பதிலாக என்னுடைய மாமன் சகுனி பகடக்காய்களை உருட்டுவான்னு சொன்னான். உடனே தருமன், எனக்கு பதிலாக என்னுடைய மைத்துனன் கண்ணன் வந்து பகடக்காய்களை உருட்டுவான்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி சொல்லலை. என்ன செஞ்சான் தெரியுமா? துரியோதனன் கூட சூதாட்டத்துக்கு சம்மதிச்சுட்டோம், கடவுளே இது என்னுடைய மைத்துனன் கண்ணபிரானுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இதனால் தருமன் வந்து எனக்கு வந்து மனசால் தடை போட்டுட்டான். அதனால் அரண்மனைக்கு வெளியிலேயே என்னை கூப்பிடுவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், திரௌபதி இவங்கள பணையம் வச்சு ஆடுறப்போவாவது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தேன். அப்பவும் அவங்க என்னை கூப்பிடல, நினைக்கல. திரௌபதியை வந்து துச்சாதனன் கூந்தலை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கூட அவள் தன்னுடைய உடல் பலத்தால் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே தவிர என்ன நினைக்கல. துரியோதனன் சபைக்கு இழுத்து செல்லப்பட்ட திரௌபதி அறநூல்களையும் அரசு நீதிகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தாலே தவிர என்ன நினச்சே பார்க்கல. துகில் உரிகிற கட்டத்தில் தான் ஹரிஹரி கண்ணா பரந்தாமன்னு கூப்பிட்டா, அதனால தான் அப்போ போய் நான் காப்பாற்றினேன் அப்படின்னா பரந்தாமன். அப்படின்னா நீ அழைச்சாதான் போவியா, நீயா போகமாட்டியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். ஆமாம், நான் கூப்பிட்டா தான் போவேன். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் அவங்கவுங்க போக்கிலேயே விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் குறுக்கிட்டு வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா பரந்தாமன். மனுஷன் தவறு பண்ணுனா திருத்த மாட்டியா, சும்மா பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருப்பியா அப்படின்னு கேட்குறான் உத்தவன். நான் மனுஷனுடைய உள்ளத்தில் இருக்கிறப்போ என் எதிரில் மனுஷன் தவறு பண்ண மாட்டான் அப்படின்னு ஆனால் கண்ணன். அதாவது யார் நினைக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துலலாம் அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ தவறு செய்ய மனுஷன் அஞ்சுவான். இதுதான் உத்தவ கீதைங்கிறது. இந்த காலத்துலேயும் சில பேர் பகவான் மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்படுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உண்டு. அன்றைக்கி அப்படி தான், நடுத்தெருவில் ஒரு திருடனை பிடிச்சி எல்லோரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆள் மட்டும் தள்ளி நின்று அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன சார் இது, பாவம் அந்த ஆளை போட்டு அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னும். அடிக்கட்டும் சார், அவன் அடி வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னா அவன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். பின்ன என்ன சார், நான் ஒருத்தர் பையில் இருந்த பர்ஸை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே அவன் முந்திக்கிட்டு அபேஸ் பண்ணிவிட்டான், பர்ஸை அவன் எடுத்துட்டான். பார்க்கறதுன்னா எடுக்கிறது அவனா? என்ன சார் நியாயம் இது, நல்லா வாங்கட்டும்
1: அப்படிங்கிறான். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 மனதோடு ரகம். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்காக ஒரு செல்ல குட்டி வந்திருக்காங்க, அவங்களை கூப்பிடலாம் வாங்க. வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் விட்டு விட்டு கேக்குது, யார் வந்திருக்கீங்க, யார் இருக்கீங்க? இணைப்பு சரியா கிடைக்கிற இடத்துல நில்லுங்கம்மா, உங்களோட இணைப்பை விட்டு விட்டு கேக்குது. உங்க பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க, யாருமா? கீர்த்தியா? சரி, என்ன படிக்கிறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சுப்பிரமணியபுரத்துல இருந்து பேசுறீங்களா? நீங்க மதுரையா? புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்க சுப்பிரமணியபுரத்துல இருந்து பேசுறீங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க நீங்க? குட்டிமா, என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க பாடுங்க. சரி, நீங்க மாட்டு வண்டி பத்தி ஒரு அழகான பாடல் வந்து பாடிருக்கீங்க. உங்களோட இணைப்பு சரியா இல்லாதனால நமக்கு வந்து சரியா கேட்க மாட்டேங்குது. அடுத்த முறை இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து முயற்சி பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு பாடல் கேட்கலாம். நம்ம கோடை பண்பலை 100.5 இந்த பாடலோட அப்படியே நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். சசிரேகா, ஜெயகாந்த், நன்றி நேர்களே.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கிங்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி நாம் கேட்க உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய

கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: தேசிய மரக்கன்றுகள் நடும் வாரத்தில் இன்றைய வானவில்லின் தலைப்பு, உயிர் வாழ ஒரு மரம். உயிர் வாழ ஒரு மரம் எடுத்துச் சொல்ல வரும் நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள். நேயர்கள் கலந்துக்க வாங்க. உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 24 24 24, அல்லது 24 24 26, அல்லது 290 333. கொடைக்கானலின் முன்னிணைப்புக்கு 0 45 42. நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
7: நன்றிகள் பல கனிமுத்து. மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

மரங்கள் மழைப்பொழிவின் வரங்கள், மரங்கள் பல்லுயிர்களின் சரணாலயம், மரங்கள் பூமியை போத்தி பாதுகாக்கும் பசுமை படலம். மரங்களை மறந்தால் நம் சந்ததிகள் சந்திக்க காத்திருக்கும் சவால்களை சொல்ல முடியாது. மரக்கன்றுகளை நடுவது மட்டும் நம்முடைய பணி அல்ல, அவை வளர்ந்து பயன் தரும் வரை கட்டி காப்பது தலையாக கடமையாக இருக்கிறது. ஜூலை மாதம் 1ஆம் திகதியிலிருந்து 7ஆம் திகதி வரை நாடு முழுவதும் கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் தேசிய மரக்கன்றுகள் நடும் வாரமாக. இந்த வாரத்தினை நாமும் சிறப்பிக்க இன்றைய நமது கோடை பண்பலை 100.5 வானவில் தந்திருக்கும் தலைப்பு உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றிக் கொண்டே இதுவரை 300,000 மேற்பட்ட மரக்கன்றுகளை தனி மனிதனாக நட்டு இந்த பூமிக்கு தந்திருக்கிறார். CBSE 5ஆம் வகுப்பு பாடத்தில் இவரை பற்றி இடம்பெற்று இருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் இவரின் பணியினை பாராட்டி நேரடியாகவும் தொலைபேசியில் அழைத்தும் அங்கீகாரம் தந்து கொண்டு இருக்கின்றனர். ஜனாதிபதி அவர்களிடமிருந்து விருதினை பெற்று

0: இருக்கும். இவரின் சொந்த ஊர் ராசிபுரம். இங்கிருந்து சகோதரியின் வீடு அமைந்திருக்கும் நீலகிரிக்கு சென்றபோதுதான் மரங்களின் அருமை அவருக்கு புரிந்தது. அன்று தொடங்கிய சேவை இன்றும் மரங்களைப் போன்று வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எங்கேனும் நீங்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டு இருக்கும்போது மரங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அங்கேயே இறங்கி அம்மரத்திற்கு பாதுகாப்பு கொடுத்தால் அது நமது சிறப்பு விருந்தினராகத்தான் இருக்கும். இந்த இனிய நாளில் மரங்களின் மகத்துவத்தை அதை சார்ந்த ஐயங்களுக்கு விளக்கம் தர காத்திருக்கும் மரங்களின் மனிதனை இன்முகத்துடன் வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 நேச நேயர்களின் நெருக்கமான கைதட்டல்களோடு. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: அந்த வணக்கம் சொன்ன கையோடு இந்த மரங்களின் மனிதன்ட்ட நான் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் வாழ ஒரு மரம் என்பதை தாரக மந்திரமாக நீங்கள் கொண்டிருக்க காரணங்கள் என்னென்ன ஐயா?
1: உயிர் வாழ்றதுக்கு மூச்சு விடுவதுதான் முதல் காரணம். மூச்சு விட்டாதான் உயிர் இருக்கும்.
0: ஆமாங்க.
1: அந்த மூச்சு விடுவதற்கு முக்கிய காரணம் மரம் தான். நீ உயிர் வாழணும்னா ஒரு மரம் நட்டு வளர்க்கணும். அதனாலதான் என்னுடைய தாரக மந்திரம் உயிர் வாழ ஒரு மரம்.
0: இந்த ஒரு அழகான தாரக மந்திரத்தை வச்சிருக்கிட்ட உங்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு நேய உறவுகள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: நாமக்கல் மாவட்டம் வரகுபட்டி. ஒரு நவா மரம், ஒரு தேக்கு மரம், ஒரு கொய்யா மரம், ஒரு சீதா மரம் வச்சிருக்கேன். இன்னும் மரம் வளர்க்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா வந்து எப்படி வளர்த்துறது, யார் அழுகிறது, எங்க வைக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, கேட்டுக்கிறேன்.
1: நானும் உங்களை போல வாடகை வீடுதான். எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஒரு 5 லட்சம் மரங்களை நட்டு ஒரு 3.5 லட்சம் மரங்களை வளர்த்து காட்டியிருக்கேன். மரமா மனசு இருந்தா போதும். நீங்க இருக்கிற ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கும் ஐடிஐ காலேஜ் ஏதோ நிறுவனம் இருக்கும், அல்லது அரசு சார்ந்த அலுவலகங்கள் இருக்கும், அல்லது தனியாருடைய பாதுகாக்கப்பட்ட இடம் இருக்கிற இடத்துல நீங்க மரம் நடணும்.
0: இப்படி ஒரு அழகான வந்து ஏடலை சொல்லி இருக்கிறீங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார்
3: பேசுறீங்க? அசோக்குமார் பேசுறேன்.
0: அசோக்குமார் ஐயா கேளுங்க.
3: சிறப்பு விருந்தினர் ஐயா யோகநாதன் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஐயா.
1: வணக்கம். வணக்கம்
3: ஐயா. இப்ப என்னோட பொண்ணு பிறந்த நாளுக்கு வந்து பசங்கள மரம் வச்சு இப்ப என் மகளோட பெருசா இருக்குங்க வளர்ந்து. அதே போல இளைய தலைமுறைகள், கல்லூரி மாணவர்கள், இளைய வருங்கால தலைமுறைகள்லாம் நீங்க மரால பத்தி என்ன சொல்ல சொல்லுங்க. இதுதான்
1: 40 ஆண்டுகளா பண்ணிட்டு
0: இருக்கிறேன். சொல்லுங்க ஐயா, அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல விருப்பப்படுறீங்க? கல்லூரி மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கும்.
1: கல்லூரி மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணணும். தெரியறதில்ல மரம் இல்லைன்னா மூச்சு விட முடியாதா, நமக்கு ஆக்சிஜன் இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். அந்த அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒரு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று இந்த 40 ஆண்டுகளாக இந்த வேலை தான். புல் என்ன பண்ணும், செடி குடி மரம் என்ன பண்ணும், பூச்சி புழு விலங்குகள் என்ன பண்ணும், அதுக்கு நாம என்ன பண்றோம், இப்படி பண்ற ஒரு அறிவியல் ரீதியான ஒரு ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணுவேன்
0: நான்.
1: இத பார்த்த உடனே அவர்களுடைய எண்ணத்துல மன மரம் நடணுங்கிற எண்ணம் வந்துடும். அதற்கு பிறகு மரம் நட ஆரம்பிப்பேன். நட்ட மரங்கள் தான் 5 லட்சத்திற்கு மேலான மரங்கள் ஒரு 3.5 லட்சம் மரமாக வளர்ந்திருக்கிறது.
0: இந்த நேரத்திலேயே உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரு சின்ன கேள்வி நான் கேட்டேன்னா, இப்ப எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிற நாங்க வந்து உங்களை கூப்பிடணும்னா நாங்க என்ன பண்ணணும் ஐயா?
1: கூப்பிடுங்க, வர்றேன்.
0: உங்களுக்கு அதாவது எப்படி தொடர்பு கொள்றது, எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளணும் அப்படின்றதே சொன்னீங்கன்னா நாங்கள் குறிச்சு வச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சு உங்களை அழைக்கிறோம் ஐயா.
1: 9443091398
0: என் மீண்டுமாக 94 43 0091

0: 3 98.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
4: வாவ்,
3: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
5: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
11: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
12: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
13: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
16: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
17: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
18: கவுன்சிலிங் கோட் 4959.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
19: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
2: தேர்ந்தெடுங்க.

0: உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? வணக்கத்தோட ஐயாட்ட கேள்வியை கேட்டுருங்க.
1: சாலைகள் போடுவதற்கு மரங்கள் அழிக்கப்படுகின்றதாக உள்ளது. மரங்களை வளர்க்க இந்திய தலைவர்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனை என்ன?
2: கொஞ்சம் கிளியரா கேளுங்க.
0: மரங்களை வளர்க்கறவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? நிறைய பேர் விருப்பப்படுறாங்கயா, நான் மரம் வளர்க்கணும்,
2: மரம் நட்டு செல்போன்ல புகைப்படம் எடுப்பதை விட்டுட்டு மரத்தை நட்டு ஒரு மரத்தை நட்ட போதும், ஒழுக்கமா வளர்த்து எடுக்கணுங்கிறதுதான் முக்கியம். அது ஒரு குழந்தை. குழந்தையை பாதுகாப்பது போல மரக்கன்றுகளை நட்டு பாதுகாப்பதுதான் தலைசிறந்த செயல். இதை நீங்க செய்யுங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பல இடங்கள்ல வந்து பல நிகழ்ச்சிகள் நடக்குது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா பல லட்சம் மரக்கன்றுகள் ஒரே நேரத்துல நடுறாங்க. நடுறது போட்டோ எடுத்து போட்டு விட்டு போயிடுறாங்க, ஆல் போஸ்டர் அடிச்சுலாம் ஒட்டிடுறாங்க. ஆனா வந்து அதை பாதுகாத்து வளர்த்தெடுக்க என்னென்ன முன்னெடுப்புகள் செய்யணுங்கய்யா?
2: மரம் தண்ணி 15 நாளைக்கு ஒரு முறை தண்ணி ஊத்துற மெத்தட் கூட என்கிட்ட இருக்கு.
0: சரிங்க.
2: மாசத்துல 2 நாள் தண்ணி ஊத்தினா போதும். இடம் இல்லை என்பவர்களுக்கு சுடுகாடு இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு, தெருவு இருக்குது, ஊர்ல உள்ள அரசு நிலங்கள் இருக்குது. ஏதோ ஒரு பகுதியில் ஒரு மரத்தை நட்டாவது அந்த மல்ச்சிங் மெத்தேடுன்னு சொல்றோம், மூடாக்கு. பள்ளிக்கூடத்துல போனா பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன், பள்ளிக்கூடம் சுத்தமாயிரும். ஆளுக்கு 10 புல்லு, 500 பேர் புடுங்கினா பள்ளிக்கூடத்துல புல்லு இருக்காது. அந்த 500 சிறிதாக புல்லுலயே ஒரு கட்டுக்கட்டாக கட்டி மரத்தை நட்டு மரத்தை சுத்தி அந்த புல்ல ஒரு பஞ்சு மாதிரி வச்சிருவான். இதுக்கு பேரு கிராஸ் மல்ச்சிங், புல் மூடாக்கு. இது புல்லே இல்லை பள்ளிக்கூடத்துல. மரங்கள்ல இருந்து சருகு விழுக்கும், அந்த சருகு இலைகளை எடுத்து மரம் நட்ட மரத்தை சுத்தி போடணும். இதுக்கு பேர் லீஃப் மல்ச்சிங், இலை மூடாக்கு. புல்லும் இல்ல, மரத்திலிருந்து வருகிற சருகும் இல்லை அப்படின்னா கருங்கற்களை எடுத்து மரம் நட்டவுடன் மரத்தை சுத்தி வச்சிடணும். மண்ணுக்கல்ல வச்சா ஈர காட்டில் வரக்கூடிய ஈரப்பதத்தை கல் இழுத்துக்கும், கருங்கல் இழுத்து கீழ்பகுதியில் ஈரமாக வச்சிருக்கும். நீங்க கருங்கல்ல பெருத்துக்கோங்க, ஈரமா இருக்கும்.
0: கோடை பண்பலை 100.5 வானவெளியில் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் ஐயா இணைப்பிலிருந்து விடுபட்டு இருந்தாலும் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். கேள்வி கணைகளை தொடுத்து கொண்டே இருங்கள். ஐயா விளக்கம் தர காத்திருக்கிறார். இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
3: சில விஷயங்கள் டைம் போகும் போது இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட, 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என

0: அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தின்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: சம்பவம் 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: உன்னதத்தின் உயிர் மொழியாம் நம் கோடை பண்பலை 100.5 வானவெளியின் வண்ணம். உயிர் வாழ ஒரு மரம் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
9: ஐயா. வணக்கம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க
9: ஐயா? நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்துருச்சி நீங்களே செல்வம் ஐயா.
8: செல்வம் ஐயா கேளுங்க
9: ஐயா. வந்து நான் வந்து நிறைய மரக்கள் நட்டுட்டு வந்துருக்குறேங்க ஐயா.
8: சரிங்க.
9: அங்கங்க வந்து விதைகள் ஊனி விடுறது, அதை பாதுகாத்துக்கிறது, அது முளைச்சிருக்கா என்ன பண்றதுன்னு பாத்துருக்குறீங்க ஐயா. இப்போ அது இந்த மரக்கன்னை நான் வந்து நர்சரியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அது

0: வளர்ந்துருதுங்க ரொம்ப.
1: சரிங்க.
0: வளர்ந்து அதை வந்து ஆணிவேர் இல்லாமல் போயிருது.
1: சரிங்க.
0: அதனால நம்மளை எப்படி மறக்கணும் வளர்க்கலாம், நம்மளை எப்படி தயார் பண்ணலாம்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம தயார் பண்ணணும்னு சொல்லி இந்த வாட்டர் பாட்டில் இருக்குங்க இல்லையா, 2 லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி, அதை வந்து ரெண்டா கட் பண்ணி, பாதியை கட் பண்ணி இருந்துட்டு அதைய ரெண்டா பிளந்து,
1: சரிங்க,
0: அதை வந்து நம்ம வயிறு சுத்துற டேப்பை சுத்தி அதுல விதைகளை போட்டு அது வந்து மரம் நல்லா வந்து வந்திருக்கு இல்லையா.
1: இப்ப ஐயா அதுக்காக என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாங்களா, ஐயா என்ன முறை
0: சரியானு கேக்கலாங்க
1: ஐயா, கேக்கலாம். அந்த முறையும் சரியா, என்ன வேற என்ன முறைகள் இருக்குன்னா ஐயா சொல்லுங்க ஐயா.
2: ஒரு செய்யறது ரொம்ப சிரமமான வேலை.
1: சரிங்க.
2: இன்னைக்கு மளிகை கடையில போய் பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உப்புல இருந்து எண்ணெயில வர எல்லாம் பேக் தான். அந்த வீட்டுல கொண்டு வந்து சரியா மேல் பகுதி வெட்டி பொருளை எடுத்துட்டு பால் பேக்ல இருந்து சொல்றேன் நான்.
1: சரிங்க.
2: எடுத்து வச்சுட்டு அதுல ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய உப்ப மண்ணை எடுத்து அதுல போட்டு நீங்க சாப்பிடுகிற பழம் கூட, நாவலா இருக்கலாம், மாங்காவா இருக்கலாம், நெல்லியா இருக்கலாம், அல்லது உங்க ஊர்ல என்ன மரம் இருக்குதோ அந்த மரத்திலிருந்து விதை எடுத்துட்டு வந்து அந்த பேக்ல கீழ்பகுதியில ஒரு 4-5 ஓட்டை போட்டுருங்க. தண்ணி ஊத்துனா கொஞ்சம் வடிகிற அளவு போட்டு விதைய போட்டு வச்சீங்கன்னா அது முளைச்சிக்கும். மரம் நடுவதற்கு முன்பாக 1 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது, மண்ணை இறுகிங்கும். மரம் நடுகிற போது பிளேடோ அல்லது சிறு கட்டியில வச்சு அதை பாலித்தீன் பேக்கை வெட்டி எடுத்துடணும். அந்த உயிர் மண் உடையக்கூடாது. அதை குழந்தையாட்டம் கையில வச்சுக்கணும், பச்சை குழந்தையாட்டம். 1.5 குழி போட்டு கொஞ்சம் குப்பை மண் அந்த புளிய போட்டு இந்த மண்ணை உடையாம அதில் வச்சு சுற்றி மண்ணை போட்டுட்டு நல்லா அமைச்சு விடுங்க. நல்லா டைட் ஆகிற வரை அமைச்சலாம். அதற்கு பிறகு நான் சொன்ன மல்ச்சிங் மெத்தேடு பண்ணிட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தானா வந்துடும்.
1: அழகா வளர்ந்து எந்த செலவும் இல்லை, நாட்டையும் காக்கும், வீட்டையும் காக்கும், நம்மையும் காக்கும். இப்பொழுது பண்பலையில்
3: நாம் கேட்டு ரசித்தோம். கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
9: பேச்சு காற்றில் ஒரு மூச்சு காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணம், உயிர் வாழ ஒரு மரம். சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
10: மரங்களை நாம் நேசிப்போம், அவை நிலமகளின் அச்சாணி. வீட்டுக்கொரு
9: மரம் வளர்ப்போம்,
10: தூய காற்றை நாம் பெறுவோம் என்ற வரிகளோடு பரமக்குடியிலிருந்து ராஜேஸ்வரி அண்ணா.
9: ராஜேஸ்வரி அம்மா, கேளுங்க உங்க கேள்வியே.
10: விரும்புகிறேன் ஐயா. வணக்கங்க ஐயா.
11: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
10: ஒரு மரம் வளர்க்கறதுக்கே ஒவ்வொருத்தருக்க சங்கடப்படுறாங்க. ஆனா நீங்க ஏகப்பட்ட மரங்களை வளர்த்து நாட்டின் புண்ணியத்தை தேடி இருக்கீங்க.
11: உங்க ஊரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல மரம் நட்டுருக்கேன்.
10: அப்படியா அங்க என்ன?
9: ரொம்ப
11: லிங்கமூர்த்தின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காரு.

0: அவர் என்னை அழைச்சிட்டு போனார்.
1: அந்த மகிழ்ச்சியோட அம்மா என்ன கேள்வி கேட்க வந்திருக்கீங்க?
2: எங்க தெருவில் ஒரு ஏழு எட்டு மரம் இருக்குங்க ஐயா, பல மரங்களும் இருக்கு, பெரிய ஒரு ஆலமரம் விசேஷமா இருக்கு. ஆனா இப்பக்கத்துல வந்து ரெண்டு மூணு மரத்தை வெட்டினாங்க சமீபத்துல, அது வெட்டினப்போ எனக்கு ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சிச்சு. இந்த மூணு காரணங்களால வெட்டுறாங்க ஐயா, என்னன்னா இந்த கரண்ட் கம்பி போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக வெட்டுறாங்க. இன்னும் ஒண்ணு பூச்சி போட்டா வந்துருது, குப்பை அள்ளி உப்பு பெருக்க முடியல, பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்கிற காரணத்தால வெட்டுறாங்க. இன்னொரு காரணம் வந்து ஏதாவது குடோன் உடனே கட்டி விடலாம், ஒரு கடை வெளியே கட்டி விடலாம், என்னத்துக்கு மரம் செடியை வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மூணு வகையால மரங்கள் வெட்டப்படுது, இந்த மூணு வகையா எப்படி தடுக்கிறது? மக்கள் வந்து என்ன அந்த மரங்களால் நன்மை அடைவாங்கறத நீங்க சொல்லணுங்க ஐயா. நான் வானொலியில கேட்கிறேங்க ஐயா.
0: வளர்ச்சி என்பது தேவைதானுங்கம்மா. இதை தவிர்த்து நிறைய இடங்கள் இருக்கு, அந்த இடங்கள்ல நம்ம மரத்தை வெட்டி வளர்த்துடலாம். என்னுடைய 40 ஆண்டு கால இந்த சமூக பணிகள், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மாதிரி சண்டை பண்றது வழக்கு இப்படிதான் போயிட்டு இருந்தேன். அதற்கு பிறகுதான் நம்ம மாணவர்கள்ட்ட போகணும்னு சொல்லி ஒரு ஸ்லைடு ப்ரொஜெக்ட் வாங்கிட்டு சுருளை தூக்கி போட்டுட்டு பள்ளி கல்லூரியா போனேன். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. அதுதான் நம்ம வந்து வெட்டுறாங்க, வெட்டினாலும்
1: மரங்கள் வளர்ந்து பருவம் அடைந்து விட்டால் அதனை அறுவடை செய்வது சரியா? அப்படி அறுவடை செய்தால் அடுத்து என்னவெல்லாம் செய்து மரங்களை பாதுகாக்கலாம், மரக்கன்றுகள் நற்று வளர்க்கலாம் ஐயா?
0: மரங்கள் வளர்ச்சி அடைஞ்ச போது நம்முடைய தேவைக்கு எடுத்துக்கலாம், தப்பே இல்லை. நீங்க இன்னைக்கு நோட்டு அடிக்கணும்னா மரத்தை வெட்டிதான் ஆகணும், ரூபா நோட்டு. அதனால மரங்கள் தேவைதான். அதை தவிர்த்து ஒரு மரம் வெட்டினால் 7 மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க வேண்டும் என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவு. அதை ஃபாலோ பண்ணி 7 வளர்க்க வேண்டாம், 1 வளர்த்தாவே போதுமானதா இருக்கும்.
1: இது வந்து கட்டாயம் கட்டாயம் செய்யணும்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. 9:35 மணித்தூள்களில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில், வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவில்லில். ஐயா, நீங்கள் வந்து இந்த சமூகத்திற்காக என்னென்ன சேவைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களோடு சேர்ந்து பயணிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
0: என்னோட வெப்சைட் இருக்கு, yogutree.org. அதுல நீங்க வந்து உங்களுடைய முகவரியை போட்டுக்கலாம், அல்லது என்னுடைய போன்ல தொடர்பு கொள்ளலாம். கோயம்புத்தூர் தான் வந்ததுல, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிக்கு அந்த அங்கொழுக்கக்கூடிய மன்றங்கள் அமைப்புகள் இதை சார்ந்து அவர்களோடு சேர்ந்து மரம் நடலாம். இந்த பணியை செஞ்சாவே பெரும் புண்ணியமா போகும்.
1: வெறும் புண்ணியமா போயிருக்கணும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில், வணக்கம். வணக்கம், யாரு பேசுறீங்க?
3: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
1: கேளுங்க ஐயா.
3: சார், வந்து மரங்கள் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மழைக்காலம் தான் அதிகமா வளருது, மற்ற காலங்க வந்து அது சரியா வர மாட்டேங்குதே, தண்ணி விட்டாலும் சரியா வரலையே. அப்ப அதுக்கு பருவநிலை ஏதாவது காரணம் இருக்கா? எப்படி?
0: அப்படி இல்ல, நாம சரியா அந்த குழந்தை கவனிக்கலன்னு அர்த்தம்.
1: சரியா கவனிக்கல,
0: கவனிக்கலன்னு தான் அர்த்தம்.
1: இப்போ அதுக்கு என்னங்க பண்ணலாம்? இப்போ வந்து வெயில் காலத்துல வந்து ஒரு மரக்கன்று நடணும், அந்த நேரத்துல என்னன்னு நீங்க சொன்னீங்க, மூடாக்கு
0: போடுறது மல்சிங் மெத்தட் சொன்னியா?
1: ஆமாங்க ஐயா. இதுவே போதுமானதுன்னு மரங்கள் பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டுருக்கீங்க, உங்க வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத மரத்தின் அனுபவம் என்னங்க?
0: மரம் வெட்டி வீழ்ந்த போது அது பக்கத்துல உட்காந்து,
1: மரத்தை நட்டு அது சாயிரும் போது அதுக்கு கீழே உட்காந்து அழுதுங்களா ஐயா?
0: வெட்டி வெட்டி அழுது, வெட்டிட்டு போயிருவாங்க, இரவுல வெட்டிட்டாங்கன்னா என்னுடைய குழந்தை செத்து போச்சேன்னு போய்
1: அழுகிறாங்க. அடடா, ஏங்க அந்த மரத்துக்கு உங்களுக்கு என்னங்க இவ்வளோ ஒரு தொடர்பு? ஏன் இப்படி வந்து நீங்க வந்து இந்த மரத்தோட இப்படி ஒன்றி போய் இருக்கிறீங்க?
0: எல்லாத்துக்கும் நல்ல மூச்சு காத்து கிடைக்கணும். எனக்கே மூச்சு காத்து கிடைப்பதில் சில சிரமங்கள் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு நுரையீரலோட தான் அந்த செயலை செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு நுரையீரல் அகற்றிட்டாங்க,

0: அப்ப எனக்கு வந்த நோய் யாருக்கும் வரக்கூடாது. இது இப்பதான் வந்தது, எனக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. இப்ப நம்முடைய வருங்கால சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள் எப்படி இதை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க, எப்படி வாழ போறாங்கிறது பெரிய பயமா இருக்கு. நல்ல காத்தும் நல்ல நீரும் கிடைக்கிறதா நல்ல உலகம், நல்ல ஊர். இதற்கு போர்கால அடிப்படையில் மரங்களை நடணும், நல்ல காத்து நல்ல தண்ணி கிடைக்கணும். அதுக்கு பிறகுதானையா மூச்சு காற்றும் உயிர் நீர். நான் காத்துன்னு சொல்ல மாட்டேன், மூச்சு காற்று உயிர் நீர். இத பாதுகாத்து கொண்டு போற அவசியம் எல்லாருக்கும் இருக்கு.
1: கட்டாயம் கட்டாயம் எல்லாமே இருக்குது. மரங்களை வெட்டி ஜன்னல்களாகவும் கதவுகளாகவும் கட்டடங்களுக்கு வைத்துவிட்டு காற்றே வா வா என்றால் எங்கிருந்து வரும்? யோசித்து பாருங்கள். நெய்ய உறவுகளே இப்பொழுது பண்பலையில் கேட்கலாம்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
13: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
14: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
15: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
16: தொடர்புக்கு 9524936156.
17: கோடி பண்பலை 100 பிளேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
18: இந்தியாவின் நம்பர் 1

0: வசந்த் அண்ட் கோ.
1: That's right.
2: உன்னதங்களின் உயிர் மலை நம் கோடை பண்பலை 100.5 வானவில் தந்திருக்கும் தலைப்பு உயிர் வாழ. ஒரு மரம் சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்வி கேட்க வரும் நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்
3: சார். வணக்கம் சார்.
2: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கு வணக்கம்.
2: வணக்கத்தோடு உங்க பேர் கேளுங்க. உங்க பேரை சொல்லிட்டு அப்படி பேசுறீங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில இருந்து சுப்பிரமணி பேசுறீங்க.
2: கேளுங்க.
3: எங்க வீட்டுக்கு பக்கத்துல இடம் எதுவுமே இல்லைங்க. ஆனா மர வளர்க்க ஆசையா இருக்கு. அந்த மரத்தை மரம் நட்டோம்னா மரத்தோட வேர் வந்து வீட்டுக்கு பாதிக்கு வருமா அப்படின்னு கேளுங்க. இல்ல அப்படியே மரம் நட்டாலும் வீட்டுல இருந்து எவ்வளவு தூரத்துல தள்ளி வச்சு மரம் நடலாம்?
4: கல்லிச்சின்னு ஒரு மரம் இருக்கு.
2: என்ன மரங்க?
4: கல்லிச்சி. கல்லிச்சி.
2: சரிங்க.
4: பொட்டானிக்கல் நேம் வந்து ஃபைகஸ்.
2: கல்லிச்சி. சரிங்க.
4: கல்லிச்சி.
2: சரிங்க.
4: கருங்கல்ல கூட வரும்.
2: அந்த
4: கருங்கல் வெடிப்புல கூட வரும்.
2: அந்த மாதிரி மரங்களை வந்து நட்டா போதும்.
4: அந்த மரங்கள் வந்து ஒரு 1 அடி லெந்த் இருந்தா கூட போதும். நட்டா பில்டிங்க டேமேஜ் பண்ணாது.
2: இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஐயா. இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:44 மணித்துளிகள் வருக. வணக்கம். வானொலி சத்தத்தை வானொலி சத்தத்தை குறைச்சு வச்சுட்டு வாங்க ஐயா. வணக்கம். உங்க பேருங்க?
5: ஐயா வணக்கம். அன்பை விதைப்போம் போகும் வழியெல்லாம் இன்றேனும் எவரேனும் அதை அறுவடை செய்யட்டும் என்கிற வசீர் அவருடன் ஐயா ஜமுனா ஜனார்தன் புறம் அறுபட்டியா
2: கேளுங்கயா.
5: ஐயா சிறப்பு விருந்தினர் ஒரு கேள்வி. அதாவது 350 கோடி வயதான பூமி தாய் நம்ம கைவிடக் கூடாது. அதுக்கு மரக்கன்றுகள் நட்டுக்கொண்டே இருக்கணும். ஆனா இட நெருக்கடி எங்க பார்த்தாலும் அதிகமா இருக்கு. இப்ப என்னன்னா நெல் முளைக்கும் இடங்களில் எல்லாம் சர்வே கல் முளைக்கும் அதிசயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால இட நெருக்கடி இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி அருமையான இடத்த ஒரு அவேர்னஸ் வர்ற மாதிரி சிறப்பு விருந்தினர் ஐயா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வணக்கம்
2: ஐயா. சொல்லுங்க.
4: ஏற்கனவே சொன்னுங்கய்யா, எனக்கு கால் சென்ற இடம் கூட இல்ல. 5 லட்சம் மரம் நட்டிருக்கேன், 3.5 லட்சம் மரமும் வந்திருக்கு. அப்ப வந்து மனசு ஈர மனசு இருந்தால் நாம இடத்தை தேடி போய் நடந்தோம்.
2: இனத்தை தேடி நடனும் சொல்லி சொல்லி இருக்கீங்கயா. கோடை பண்பலை 100.5 கேட்டு விட்டு வந்து விடலாமே.
6: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: உயிர் வாழ ஒரு மரம் நெய்ய உறவுகளை யோசித்து பாருங்கள். மரங்கள் இருந்தால் மட்டுமே நம் வாழ்க்கை சிறக்கும் என்று சொல்லி இருக்கும் சிறப்பு விருந்தினிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சவுந்தரராசு ஐயா. ஐயாட்ட கேளுங்க, உங்க என்ன கேள்வின்றத கேளுங்க கேளுங்க. ஐயா கேட்டுட்டே இருக்காரு.
1: பொது
0: மயானம் இருந்துச்சு. சரிங்க.
1: போறவங்க தங்கிறதுக்கு வசதி இல்லாம.
0: அந்த மகிழ்ச்சியோட வந்து வேற எதுவும் கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறீங்களா ஐயாட்ட?
1: இல்ல சார்,
0: அதை சொல்றதுக்காக வந்திருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா மரம் நட்டா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் வீடு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரக்கன்றுகள் நடணும்னு விருப்பப்படுறாங்க. உங்களோட முறையில வந்து ஒரு மரக்கன்றை வந்து எப்படி உருவாக்கி, விதையிலிருந்து உருவாக்கி அதை நடுற வரைக்கும் உள்ள படிநிலைகள் என்னன்றதை எங்களுக்கு விளக்கமா சொல்லிருங்கய்யா.

0: உரம் வந்து விதை நேர்த்தி பண்ணுங்க, ஊர்ல கிடைக்கிற விதை எடுங்க, அல்லது நீங்க சாப்பிடுற பழத்துல இருந்து விதை எடுங்க. இந்த விதைய பாலித்தீன் பேக்ல போட்டு குப்பை மண்ணு போட்டு வைங்க, 3 மாசத்துல நல்ல பெரிய நாட்டம் வந்துடும். அதை எடுத்து பூமியில நட்டு நடுறது பிரச்சனைன்னா ஃபென்சிங் போடுங்க, ஆடு மாடு கிடைக்காம முள்வேலி போடுங்க அல்லது முள்ள வெட்டி போடுங்க. இப்படி வளர்த்து 75 அடி 6 அடி வளர்த்துதான் அப்புறம் ஆடு வளர்றதுக்கு வாய்ப்பில்லை.
1: இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொல்லியிருக்காங்க. இப்பொழுது நேயர் காத்திருக்கிறார், வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஆர் கார்த்திக்குமார்.
1: கார்த்திக்குமார் ஐயா, கேளுங்க ஐயாட்ட.
2: ஐயா, நாங்க வேலை செய்யற தோட்டத்துல அந்த வேலியோரமா தேக்கு மரம் வச்சிருக்காங்க ஐயா.
1: ஹலோ. தேக்கு மரம் வச்சிருக்காங்க, சரிங்க.
2: அந்த தேக்கு மரத்தின் கிளைகளை வந்து வெட்டி விட்டா நல்ல உயரமா வரும்
1: அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்க சரிங்க.
2: ஆனா அது
1: அது சரியான முறையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயா, நீங்க சொல்லுங்க.
0: தேக்கு மரம் பணம் தருகிற மரம், விவசாய மரமா தான் கருந்தாங்க. உங்களுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பணம் வேணும் மரத்து வச்சு அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் நீங்க ஓரங்களை கழிச்சு விட்டு நேரம் வளர்ந்தா மட்டும்தான் அது விற்க முடியும், அது செய்யலாம். அது வந்து விவசாய பணம் தருகிற மரம், மக்களுக்கு உண்டான மரம், சமூகத்துக்கு உண்டான மரம், வேறு வேறு மரங்கள் இருக்கு நிறைய. இது விற்கணும்னு நினைச்சீங்கன்னா விட்டு விடுங்க, வேண்டாம். இது இப்படியே மக்களுக்காக இருக்கணும்னா வெட்ட வேண்டாம்.
1: கிளைகளோட இருக்கட்டும் ஐயா சொல்லியிருக்காங்க, நிறைய குருவிகள் விலங்குகளாக வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேய உறவுகள் வந்து கொண்டே இருக்கலாம், அதற்கு முன்னால் தந்து விடலாம்.
3: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி, பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக உயிர் வாழ ஒரு மரம் சிறப்பு விருந்தினராக இந்தியாவின் மரங்களின் மனிதன் எம் யோகநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேள்வியை கேட்க காத்திருக்கும் நேயர் யாரோ, வருக, வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம். அன்பின் அழைப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா இருவருக்கும்.
1: வணக்கத்தோடு ஐயாட்ட கேள்வி கேட்டுருங்க
10: ஐயா. மனிதனின் முக்கிய நண்பன் மரம், மரங்களை வளர்ப்போம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் ஐயா. இப்ப வந்து கேரளாவில் வீடு கட்டும் போதுங்க ஐயா, வீட்டை சுத்தி 5 அடி கேப் விட்டுருவாங்க ஐயா. கேப் விட்டு அதுல வந்து மரங்கள் வளர்க்குறாங்க, மரங்களை வந்து இயற்கையோட வாழ்றாங்க. அவங்க பெரும்பாலும் அந்த வீட்டுகள்ல ஏசி பயன்படுத்துறது இல்ல. நம்ம தமிழ்நாட்டுல வந்து கொஞ்சம் கூட இடம் விடாம கட்டிடுறாங்க, காற்று வசதி மற்றும் ரொம்ப சுகாதார கேடா இருக்குங்கய்யா. அதுவும் இல்லாம வந்து மரங்களை விட்டுறாங்கய்யா. வெளிநாட்டுகள் எல்லாம் அப்படி இல்லைங்க, ஒரு மரம் விட்டும் போது
1: என்ன கேட்க வந்திருக்கீங்க? என்ன ஐயா கேட்க வந்திருக்கீங்க
10: ஐயா? வந்து நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு கேப் விட்டு மரங்களை வளர்க்கலாம், வீட்டு வீடு கட்டும் போது அந்த வசதி எப்படி வைக்கணும்னு கேட்கணும்.
1: அந்த விஷயம் தான் முக்கியமான விஷயம், சொல்லுங்க.
0: நாம அரசாங்கத்துக்கிட்டே பல வகையில் போராடிட்டு இருக்கோம். மரம் நட்டால்தான் ஈபி கனெக்ஷன், தண்ணி கனெக்ஷன் கொடுக்கும்னு சொல்றோம். இதை நடைமுறைப்படுத்தினாவே என்ன மரம் நட்டுவாங்க? அரசாங்கத்துக்கு என்ன பெரிய பார்க்கு இருக்கு,

0: ஐயாவோட வேண்டுகோளை வந்து இந்த நேரத்தில் அவங்க முன்னாடி வைத்து இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம். இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முருகேசன்
0: ஐயா, கேளுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: ஐயாவுக்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்.
1: இப்ப தேக்கம் விதை இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளவு நாள் போட்டோ அது முளைச்சு வரும்?
0: தேக்கு விதை இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எப்படி வந்து போட்டு எப்படி வளர்த்தா அது வந்து செடியா வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஐயா.
2: தேக்கு விதையை விட தேக்கு கட்டிங் போட்டீங்கன்னா வளர்ச்சி அதிகமா இருக்கும்.
0: தேக்கு கட்டிங்?
2: ஆமா.
0: சரி,
2: அந்த வீரியமா வரட்டும், நல்ல ஃபீல்டிங் அதிகமா இருக்கு.
0: சரிங்க, இப்ப வந்து விதைய போட்டு எடுக்கிறத விட தேக்கு கட்டிங் அதை குச்சிகளை வச்சு வளர்த்து வளர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய மரக்கன்றுகள் நடும் வாரத்தில் இன்றிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கட்டாயம் இந்த மூன்று விடயங்களை செய்தால் மரங்களை பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னால் எதெல்லாம் சொல்லுவீங்கய்யா?
2: ஃபர்ஸ்ட் மரக்கன்று நடணும், ஒன்று அதை பாதுகாக்கும் தன்னுடைய வாழ்நாள் மரங்களை வளர்ப்பது ஒரு முக்கிய பங்கா. இலங்கையில் அவர்கள் வளர்க்கிற பிராணிகளாக இருந்தாலும் அவர்களுடைய உறவுகளாக இருந்தாலும் இறந்து விட்டால் அவர்கள் சிறப்பிடிக்கும் மேல மரம் என்பதை வளர்ப்பார். நான் இருந்தாலும் என் சிறப்பிடிக்கு மேல இருக்கிற மரம் மக்களுடைய மூச்சுக்காற்றாக மாறும். என்ன அந்த எண்ணங்க வரும் மூணையும் செஞ்சாலும்
0: சிறப்பாக இருக்குன்னு சொல்லி. இப்போ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோங்க ஐயா. நீங்கள் பேசுகிறவங்க எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கேட்கவில்லை. இந்த தொலைபேசியை சரியாக வச்சுட்டு ஐயா எங்களுக்கு வந்து இந்த தேசிய மரக்கன்றுகள் நடும் வாரத்தில் நிகழ்ச்சியின் நிறைவாக நமது நேயர்கள் அனைவருக்கும் தாங்கள் சொல்ல விருப்பப்படுபவை என்னென்னங்க ஐயா?
2: இப்போ வந்து எல்லி நோங்கிற பிரச்சனை மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்கு நாட்டில். ஏதோ ஒரு பகுதியில் மிகப்பெரிய வெள்ளம் புயல் இருக்கும், ஒரு பகுதியில மிகப்பெரிய வறட்சி இருக்கும். இது சமநிலையாக மாற வேண்டும் என்றால் மத்திய ரேகை கடற்பகுதியில் வெப்பம் அதிகமா இருக்கு. இதை குளிர்ச்சி பண்ணா ஒரே வழி மரம் நடலாம். இந்த மரங்களை அதிகமாக நடணும். அந்த மரங்களை ஒவ்வொருத்தரும் நடணும். உயிர் வாழ ஒரு மரம், நீ உயிர் வாழ ஒரு மரம் நடு. யாரோ நட்ட மரத்தில் நான் மூச்சு காற்று வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி இல்லை. என்னுடைய சந்ததிகளுக்கு, என்னுடைய பேரன் பேட்டிகளுக்கு, என்னுடைய சமூகத்திற்கு நான் மரம் நட்டு வளர்த்திருக்கிறேன் என்கிற பெருமையோடு நீ வந்து வாழ். இதை வந்து சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும், குழந்தைகளுக்கு பள்ளிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்ப வந்து அரசு சார்ந்து கோவையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வனத்துறை மிக மிக சிறப்பாக மரக்கன்றுகளை இலவசமா கொடுத்தார். அந்த ஒவ்வொரு மரக்கன்று நம்ம வாங்க போனோம்னா 250 ரூபாய்க்கு மேல வரும். இப்ப போன வாரம் கூட நான் ஒரு 500 மரக்கன்றுகள் எடுத்துருக்கிறோம். பொள்ளாச்சி பகுதியில் ஒரு 250, கோவையில் ஒரு 250, இன்னொரு 1000 மரம் கேட்டிருக்கே தரேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப வனத்துறை தயாரா இருக்கு, நாம தயார் வைக்கணும். மரக்கன்றுகள் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் நாடி மரக்கன்றுகள் வேண்டும் கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க, கண்டிப்பா மானியத்தை பண்ணுவாங்க. நட்டு வளர்த்துருக்கிறேன் நீங்க காட்டணும். இப்படி வளர்த்தெடுத்தா இந்த நாடும் நாமளும் நல்ல சுபிச்சையா வாழ முடியும். இதற்கு நாம எல்லாரும் வந்து தயாரா இருக்கும். இந்த தயாரிப்பு வந்து மனசு தாங்க, சரி எதுவுமே இல்லை. உங்க ஊர்களில் என்னை கூப்பிடுங்க. நான் 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிக்கும். இப்ப உலக நாடுகள் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். கூப்பிடுங்க. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கல்லூரி, இந்த மாதிரி நிகழ்வுக்கு நான் ஒரு 1 மணி நேரம் நழுவல்

0: மழை காத்து பண்ணு. மழை எப்படி உருவாகுது? புல்லு செடி கொடி என்ன பண்ணுது? மரம் என்ன பண்ணுது? பூச்சி புழு விலங்குலாம் நமக்கு என்ன பண்ணுது? நாம் அதுக்கு என்ன பண்றோம்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்வில் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? என்னுடைய அப்பாவும் தாத்தாவும் நான் குழந்தையாக இருக்கிற போது காசு கொடுத்து தண்ணீர் வாங்கிய வரலாறு இல்லை. ஆனா இன்னைக்கு வாங்கிட்டு இருக்கிறோம். டெல்லியில ஆக்சிஜன் பார்லர் வந்தாச்சு. இதெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளால வாழ முடியாது. அதற்கு முன்பாக அன்பான நேயர்களே, நீங்க எல்லாரும் தயவு செய்து நீங்கள் உயிர் வாழ, உங்க சந்ததி இல்லை, நீங்கள் உயிர் வாழ ஒரே ஒரு மரமாக நட்டு வளர்த்து இந்த வானொலி மிக சரியான நேரத்தில் சரியான நிகழ்வு ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த வானொலிக்கும் வானொலி நேயர்களுக்கும் வர்ணலையாளர் தம்பிக்கும் எனது அன்பான ஒரு பொது நோக்கான வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களின் அத்தனை பணிகளுக்கு நடுவே எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாகவும் தெளிவாகவும் பதில் சொன்ன உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் ஐயா.
0: நன்றியா, நன்றி.
2: கோடை பண்பலின் 1.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: வழங்கிய வானவில்.
6: இதுவரை வானொலி நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனிஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, சங்கர் கணேஷ், கணினியாக்கம் இவ பாலா. இனி புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வியத்தகு இந்தியா. வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டுமென்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர் வழித்தடங்கள், கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்ற ஃப்ளோரியானா ஸ்ட்ரேட் ஹார்ஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல்

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: மகிழ்வான வணக்கம் நேர்களே. பழமையின் பெருமை காக்கும் சிற்றூர்கள், நாகரிக வளர்ச்சியின் அடையாளங்களாய் நிற்கும் நகர்ப்புறங்கள், உற்பத்தியும் உழைப்பும் என ஓடிக்கொண்டிருக்கும் தொழிற்பேட்டைகள், வலிமையோடும் விவேகத்தோடும் செயலாற்றிக் கொண்டிருக்கும் விளையாட்டு தலங்கள், விண்ணை தாண்டிய ஆராய்ச்சியில் வியக்க வைக்க விறுவிறுப்பாய் இயங்கிக் கொண்டிருக்கும் வீரர்கள் என வீரமும் விவேகமும் நுறைந்த நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2026 தொடங்கி 7வது திங்களோட முதல் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கும். என்னப்பா இது, இன்னும் 5 திங்கள்கள்ல அடுத்த ஆண்டே வந்துருமே என எண்ணக்கூடிய அளவுக்கு காலச்சக்கரம் சுழன்று கொண்டே இருக்குங்க. இப்படியான வாழ்க்கை சுழற்சியில நம்முடைய பயணம் எப்படி இருக்கு என்பதை நாம திண்ணமா சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சோம்பேறித்தனம் தான் பெரிய பெரிய வெற்றிக்கான முதல் தடையா அமைகிறது என்பதை உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செஞ்சிடலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம் என நம்ம தள்ளி போடக்கூடிய ஒவ்வொரு விடயமும் நம் வெற்றியை தள்ளி போட்டு கொண்டே செல்கின்றன என்பதை கவனத்தில் கொண்டு விழிப்புடன் செயல்பட்டால் விரைவில் வெற்றி நம் வசமாகும். இதை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையில் இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியா என்ன அறிந்து கொள்ள இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோமா? கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நிறைவா எந்த இடத்தை பற்றி பேசினோம், என்னென்ன தகவல்களை அறிந்து கொண்டோம் நினைவிருக்கா? சிந்திங்க, சந்திக்கலாம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: செழி தோங்கிய வரலாற்றை செவிவழியே கேட்டுச் சுவைக்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நீங்களே, கடந்த நிகழ்ச்சியில என்னென்ன விடயங்களை பற்றி அறிந்து கொண்டோம் என்பதை நினைவுபடுத்தினீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவின் இதயம் என அழைக்கப்படக்கூடிய மத்திய பிரதேசத்துல அமைஞ்சிருக்கும் ஒரு துடிப்பான நகரமான போபால் பற்றின சில தகவல்களை தான் தெரிந்து கொண்டோம். இந்த இடம் ஒவ்வொரு மூலையிலும் ஒரு கதையை பொதித்து வைத்திருக்குதாங்க. ஒவ்வொரு கணமும் ஆராய்வதற்கான ஓர் அழைப்பாக இருக்கும் என சொல்றாங்க. மத்திய பிரதேசத்தின் தலைநகரான போபால் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் தடையின்றி ஒன்றிணைத்து பழங்கால பாரம்பரியம் மற்றும் சமகால வசீகரத்தின் ஓர் இன்பகரமான கலவையாக திகழ்கிறது. போபால்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கு முன்புதான் போபால் பற்றின மேலும் சில தகவல்களை அறிந்து கொள்வோம். முதல்ல போஜ்பால் என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் 11ஆம் நூற்றாண்டின் பரமாரா மன்னர் போஜனின் பெயரால பெயரிடப்பட்டதாம். போபாலின் வசீகரிக்கும் வரலாறு 17ஆம் நூற்றாண்டில் கோட் ராணி கம்லபதியோட மறைவுக்கு பிறகு ஆப்கானிய வீரரான தோஸ்த் முகமது கானின் ஆட்சியோடு தொடங்கியது. 1720களில் அவர் ஃபதேகர் கோட்டையை கட்டினாராம். அதையடுத்து சில தசாப்தங்கள்ல போபால் நகரமாக வளர்ந்திருக்கு.

1819 to 1926 வரை ஆட்சி செய்த சக்தி வாய்ந்த பேகம்கள், அதாவது பெண் தலைவர்களின் ஆட்சியில போபால் செழித்து இருந்ததாம். குத்ஸியா பேகம் மற்றும் கைகுஷ்ராவ் ஜஹான் போன்ற குறிப்பிடத்தக்க பெண்கள் நகரத்தில் ஒரு நீடித்த முத்திரையை பதித்து சென்றிருக்கிறாங்க. அவர்கள் தங்களின் அறிவார்ந்த தலைமைக்காகவும் பள்ளிகள், சாலைகள் மற்றும் இன்றும் நாம் காணக்கூடிய அழகான நினைவு சின்னங்களை கட்டியதற்காக அறியப்படுறாங்க. கோகர் பேகம் என்று அழைக்கப்படும் குத்ஸியா பேகமின் ஆட்சியின் பிரகாசமான சான்றுகளில் ஒன்று அற்புதமான கோகர் மஹால். அரண்மனையோட முற்றும் ஒரு உண்மையான கலை படைப்பாக அமைஞ்சிருக்கு. அதன் பெரிய நீர்த்தொட்டி மற்றும் நீரூற்றுகள் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி அங்கே சிறிது நேரம் ஓய்வெடுக்க நம்மை தூண்டுவதா இருக்கு. ஒரு காலத்துல சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்கான இடங்களா இருந்த பிரம்மாண்டமான மண்டபங்களும் அதை சுற்றியுள்ள விசாலமான அறைகளும் இப்போது அரண்மனையின் புகழ்பெற்ற கடந்த காலத்தை பற்றிய ஒரு பார்வையை நமக்கு கொடுக்குது. நம்மை காலத்தின் பின்னோக்கி அழைத்து செல்கிறது என சொல்லலாம். இந்த இடம் பேகம்களின் நகரம் என்று அழைக்கப்படுதாங்க. ஒரு குறிப்பிடத்தக்க வரலாற்றையும் கொண்டிருக்கு. 1819 to 1926 வரை 100 ஆண்டுகளுக்கும் மேலாக பேகம் தலைமுறையினரால இந்த பகுதி ஆளப்பட்டது. அவர்கள் இந்த நகரத்திற்கு நீர்வளங்கள் அமைப்பு, தொடர்வண்டி போக்குவரத்து, அஞ்சல் அமைப்பு மற்றும் நகராட்சி ஆகியவற்றை வழங்கியிருக்காங்க. போபாலின் பேகம்கள் சிறந்த சீர்திருத்தவாதிகளாகவும் கல்வி, கலை, கலாச்சாரம் மற்றும் பொது பணிகளில் புரவலர்களாகவும் திகழ்ந்திருக்காங்க. அவர்களின் பல பெரிய நினைவு சின்னங்கள் இன்றும் நகரத்தின் புகழ்பெற்ற கடந்த காலத்திற்கு சான்றுகளாக நிற்கின்றன.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
1: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
2: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: நாட்டின் பன்மலை பார்வையாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம ஏரிகளின் நகரம், பேகம்களின் நகரம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடிய போபால்ல நம்முடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கோம். அதுல முதலாவதா பார்வையிட வந்திருக்கக்கூடிய இடம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, சிறப்பு மிக்க இடம் என்றே சொல்லலாம். வாங்க இந்த பிரதான சாலையோரமா நடந்து போகலாம்.
1: என்னப்பா
0: இது, இவ்வளோ பெரிய நீர்நிலை, பார்க்க கடல் மாதிரி காட்சி அளிக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமான நீர்நிலை இந்த பிரதான சாலையோரமாவா, நம்பவே முடியலையே.
2: ஆமாங்க, இந்த சிறப்புமிக்க ஏரியோட பெயர் போஜ்தால். இத மேல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அங்க பாருங்களே, ஏரியோட ஒரு பக்கத்துல மிகப்பெரிய கல் மேடை மேல ஒரு அரசரோட சிலை கம்பீரமா வாளோட நிக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்களா,
2: அவர் தாங்க இந்த செயற்கை ஏரிய உருவாக்கிய மன்னர். சரிங்க, மெல்ல இந்த பக்கமா நடந்து போன

நோனா படகு சவாரி செய்வதற்கான வழி இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல நிறைய நீர் விளையாட்டுகள் இங்க இருக்கின்றனவா. அங்கு செல்வதற்கு முன்புதான் நடந்துகிட்டு இந்த ஏரி பற்றின தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். போஜ்தால் என்று அழைக்கப்படும் இந்த மேல் ஏரி இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தின் தலைநகரான போபாலின் மையத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்நிலை. இது போஜ் ஈரநிலம் என்றும் அழைக்கப்படுதுங்க. மேலும் இது போபாலின் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிறது. இந்த ஏரி 11வது நூற்றாண்டுல பரமாரா வம்சத்தின் மன்னர் போஜனால கட்டப்பட்டதா நம்பப்படுது. மன்னருக்கு ஏற்பட்ட தோல் நோயில இருந்து நிவாரணம் பெறுவதற்காக பல்வேறு நீர்நிலைகளில் இருந்து மருத்துவ குணம் கொண்ட நீரை இங்க கொண்டு வந்து மிகப்பெரிய இந்த செயற்கை ஏரிய உருவாக்கியதா சொல்லப்படுது. அந்த நீர் மன்னரோட தோல் நோயை குணப்படுத்தியதாகவும் சில வரலாறுகள் சொல்கின்றன. போபால் ஒரு நகரமா உருவாக தொடங்கிய 20வது நூற்றாண்டுல இருந்து இந்த அப்பர் லேக், அதாவது மேல் ஏரி, சுற்றுலா முக்கியத்துவம் பெற்று வருது. இதன் ரம்யமான அழகு மற்றும் அமைதியான சூழலால் இந்த ஏரி உள்ளூர் மக்களாலும் சுற்றுலா பயணிகளாலும் எப்போதும் ஒரு முக்கிய ஈர்ப்பு மையமா இருந்து வருது. வரலாற்று ரீதியா இது நகரத்தின் குடிநீரின் ஒரு முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது. தற்போது ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கிற்கான ஒரு அத்தியாவசியமான இடமாக மாறியிருக்கு. மாநில அரசும் உள்ளூர் அலுவலர்களும் இதன் வசதிகளை மேம்படுத்தியும் இயற்கை அழகை பாதுகாத்தும் ஏரியை சுற்றியுள்ள இடங்களை சீரமைக்கவும் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வராங்க. காலை மற்றும் மாலை வேளைகள்ல கதிரவனோட வருகையும் மறைவும் இந்த இடத்திற்கு கூடுதல் சிறப்பை கொடுக்குதுங்க. சரிங்க, இந்த அழகான பிரம்மாண்டமான போஜ்தால் ஏரியில படகு சவாரி செஞ்சுக்கிட்டே இங்க இருக்கக்கூடிய நீர் விளையாட்டுகள் என்னென்ன என்பதை பார்த்துட்டு அதையும் விளையாடிட்டு வந்துடலாமா?

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: காற்று வழி சுற்றுப்பயணமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம போபால்ல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நாம எங்க வந்திருக்கோம் என்பத பாருங்க. அழகான அமைதியான ஒரு பூங்கா தெரியுது. இங்க இருக்கக்கூடிய மரமும் அதனுடைய நிழலும் குளுமையும் மனசுக்கு ஒரு இதத்தை கொடுக்குது. ஹே, அங்க பாருங்களே, எவ்வளவு அழகான மலைப்பகுதிகள். போபால் நகர்ப்புறமும் ரொம்ப தெளிவா தெரியுதுல்ல தொலைவுல இருந்து. அதை விட நமக்கு முன்புதான் இருக்கக்கூடிய இந்த அழகான ஏரிய பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. இப்ப தானே நாம ஒரு ஏரிய பார்த்தோம், அதற்குள்ள இன்னொரு ஏரியா அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம். ஆமாங்க, நாம பார்த்தது மேல் ஏரி, அதாவது பெரிய ஏரி, படா தலாப். இப்ப நாம பார்வையிட வந்திருக்க கூடியது சோட்டா தலாப், கீழ் ஏரி. போபால் ஏரிகளின் நகரம் என அறியப்படுவது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சோட்டா தலாப் எப்படி உருவானது என்பதை பற்றி இந்த அழகான இடத்துல அமர்ந்து இளைப்பாறிக்கிட்டே தெரிஞ்சுக்குவோமா? இந்த கீழ் ஏரி அல்லது சோட்டா தலாப் என்பது போஜ்தால் அல்லது மேல் ஏரியோட சேர்ந்து போஜ் ஈரநிலத்தை உருவாக்குவதா சொல்றாங்க. நகரத்தை அழகுபடுத்துவதற்காக 1794 ஆண்டு இந்த ஏரி உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது. நவாப் ஹயாத் முகமது கான் பகதூரின் அமைச்சரான சோட்டா கான் என்பவரால் தான் இந்த கட்டுமானத்திற்கு ஆணையிடப்பட்டதா சொல்லப்படுது. பல முந்தைய கிணறுகள் இந்த ஏரியில் இணைக்கப்பட்டனவாம். இந்த கீழ் ஏரி புல்புக்தா என்ற பாலத்தின் அருகே அமைஞ்சிருக்கு. அத்தோடு இந்த கீழ் ஏரி இலக்கியத்துல புத்தா புல் தலாப் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதா அறியப்படுது. புவியியல் அமைப்பு பற்றி இந்த பகுதியில பார்க்கிறப்போ கீழ் ஏரி நாம பார்த்த மேல் ஏரிக்கு கிழக்கே அமைஞ்சிருக்குங்க. ஒரு மண் அணை இவ்விரு ஏரிகளையும் பிரிக்கிறது. இவ்விரு ஏரிகளும் படிக்கட்டு வடிவுல அமைந்திருக்கின்றன. மேல் ஏரியின் மிக தாழ்வான மட்டம் கீழ் ஏரியின் மிக உயர்ந்த மட்டத்திற்கு சற்றே கீழே அமைஞ்சிருக்கு. இது 1.29 ஹெக்டேர் பரப்பளவுல நீர் பரவலை கொண்டிருக்கு. இதன் நீர்பிடிப்பு பகுதி 9.6 சதுரக்கல் என சொல்றாங்க. இந்த ஏரி மேல் ஏரியில இருந்து நிலத்தடி கசிவு நீரை பெறுகிறதாம். இந்த ஏரியில பல்வேறு நீர் விளையாட்டுகளும் இருக்கின்றன என்பதாலும் இதன் அழகான சுற்றுச்சூழல் காரணமாகவும் போபாலின் சுற்றுலால மிக முக்கிய ஈர்ப்பாக இந்த சோட்டா தலாப்பும் அமைஞ்சிருக்குங்க.

0: 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: வேகங்களின் நகரம் என்று அழைக்கப்படும் போபாலில் செய்திடும் பயணமாக இது வியத்தகு இந்தியா. இப்ப நாம எங்க வந்திருக்கோம் பாருங்களேன். ஒரு பெரிய நுழைவு வாயில் இருக்கு, ஆனா பெயர் பிற மொழியில குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதனால அதை வாசிக்க முடியல. என்ன இடமா இருக்கும்? ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு தாங்க இப்ப வந்திருக்கோம். நமக்கான நுழைவு சீட்டை வாங்கியாச்சு, வாங்க உள்ள போலாம். அது பக்கமா பாருங்களேன், ஆங்கிலத்துல வன் விஹார் நேஷனல் பார்க் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப நாம ஒரு தேசிய பூங்காவை தான் பார்வையிட வந்திருக்கோம், சரியா? ஆமாங்க, படாதலாப்க்கு, அதாவது மேல் ஏரிக்கு அருகன்மையில இருக்கக்கூடியது தான் இந்த வன் விஹார் தேசிய பூங்கா. இந்த பூங்காவில் நாம் பயணம் செய்வதற்கு ஏற்ற வகையில் கரட்டுந்துகள், மிதிவண்டிகள், மின்கல ஊர்திகள் இருக்கின்றன. நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப அதை தேர்வு செஞ்சுக்கலாமாங்க. சரிங்க, முதல்ல சற்று தொலைவு நடைபயணம் செய்து இந்த அழகான இயற்கை வாழிடத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பார்வையிட தொடங்குவோம். கையோட இந்த பூங்கா பற்றின தகவல்களையும் அறிந்து கொண்டே பயணிப்போமா? வன் விஹார் தேசிய பூங்கா 1979 தேசிய பூங்காவா அறிவிக்கப்பட்டதாம். ஏறத்தாழ 4.45 km² பரப்பளவை கொண்டிருக்கு. இது ஒரு தேசிய பூங்காவின் அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் மத்திய விலங்கியல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஒரு நவீன விலங்கியல் பூங்காவாக உருவாக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. விலங்குகள் அவற்றின் இயற்கையான வாழிடங்களுக்கு அருகிலேயே வைக்கப்படுகின்றன. பெரும்பாலான விலங்குகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவை அல்லது விலங்கியல் பூங்காக்களிலிருந்து பரிமாற்றம் செய்யப்பட்டவை என சொல்றாங்க. காட்டிலிருந்து எந்த விலங்குகளையும் வேண்டுமென்றே பிடிக்கலையாங்க. இந்த வன் விஹார் தேசிய பூங்கா தனித்துவமானது. ஏன்னா பார்வையாளர்கள் பூங்காவின் வழியா ஒரு சாலையில இருந்து இந்த இடத்தை அணுக முடியும். மேலும் அகழிகள், சுவர்கள் மற்றும் சங்கிலி வேலிகள் விலங்குகளை வேட்டைக்காரர்களிடமிருந்து பாதுகாப்பதோடு அவற்றிற்கு இயற்கையான வாழிடத்தை விளங்குகின்றன. இதன் வரலாற்று பின்னணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20வது நூற்றாண்டோட மத்தியில இந்த பகுதியில பல சட்டவிரோத கல்குவாரிகள் இயங்கி இருந்தனவாம். மேலும் ஒரு பெரிய ஏரியோட கரையில அமைதியான மற்றும் அழகான இடத்துல அமைஞ்சிருந்ததால பல வணிக நிறுவனங்கள் இதன் மதிப்புமிக்க நிலத்தை கைப்பற்ற முயற்சி செஞ்சிருக்காங்க. வன விலங்குகளின் உள்ளூர் மற்றும் வெளியூர் பாதுகாப்பு ஆகிய இரண்டின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்து 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த பகுதிக்கு ஒரு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்க முடிவு செய்யப்பட்டதாம். வன் விஹாரை எவ்வாறு ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றுவது என்பதை தீர்மானம்

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட்.

0: மிக்க ஒரு நிபுணர் குழு அமைக்கப்பட்டிருக்குங்க. 1983 அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் 4521 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அரசாங்கம் ஒரு தேசிய பூங்காவா இதை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திறந்த வெளி விலங்கியல் பூங்காவின் நவீன விலங்கியல் பூங்கா நிர்வாக கோட்பாட்டின்படி புலி, சிங்கம், சிறுத்தை, கரடி மற்றும் கழுதை புள்ளி போன்ற ஊனுணிகள் தங்குவதற்காக சில பெரிய கம்பி வேலியிடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கு மாறாக புள்ளிமான் மற்றும் கலைமான் போன்ற தாவர உண்ணிகள் சுதந்திரமாக நடமாட இங்கு அனுமதிக்கப்படுகின்றன. பலதரப்பட்ட பறவைகளின் இடைவிடாத கீச்சொலி காற்றை உயிர்ப்புடன் நிரப்ப முதலைகளும் ஆமைகளும் வெயிலில் ஓய்வெடுக்கின்றன இந்த பகுதியில. இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய மற்றொரு பிரிவு ஊர்வன பிரிவு. அங்கு நாகப்பாம்புகள், விரியன்கள் மற்றும் மலைப்பாம்புகள் போன்ற பாம்புகள் சேற்றில் ஊர்ந்து செல்வதையும் நம்ம பார்க்கலாமா. வன்விகார் தேசிய பூங்காவில் எண்ணற்ற வண்ணத்து பூச்சிகளும் இருக்கின்றன. அப்படியே நமக்கு வலப்பக்கமா இருக்கக்கூடிய பகுதியில என்ன இருக்குன்னு பாருங்களேன். அங்க ஒரு மரம் தெரியுதா, அதற்கு கீழே பாருங்க, ஏ வெள்ளை புலி இருக்குப்பா.
1: ஆமாங்க, எவ்வளவு கம்பீரமா நடந்து போகுதுல்ல.
0: அப்படியே இன்னும் சற்று தொலைவு நடந்து போனோம்னா அங்க பாருங்க என்ன இருக்குன்னு. இந்த பக்கம் வங்காள புலிகள் இருக்கின்றன. இன்னும் சற்று தூரம் முன்னேறி போனோம்னா காட்டுக்கு அரசனை நம்மளால பார்க்க முடியும். அங்க பாருங்களேன், ரெண்டு மரம் இருக்கா, அந்த மரத்துக்கு நடுவுல யார் படுத்திருக்கான்னு பாருங்க.
2: இவ்வளோ பெரிய சிங்கம்.
0: சரிங்க, இப்ப நாம மின்கல ஊர்தியில ஏறிக்கலாம். ஏன்னா இதற்கு அடுத்த நெடுந்தொலைவு நடந்து போய் தாவர உண்ணிகள், அதாங்க பல வகையான மான்கள், குரங்குகள், இப்படி பல விலங்கினங்களை அதனுடைய வாழிடத்திலேயே பார்க்க போறோம். அதுலயும் சுவாரஸ்யமா முதலைகள் தங்கி இருக்கக்கூடிய குளம் இருக்கு, அப்புறம் ஒரு சிறிய பாம்பு பண்ணையே இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாம்புகளை பார்த்து பயந்துடாதீங்க, ஏன்னா எல்லாமே விஷ பாம்புகள்னு சொல்றாங்க. அப்படியே இந்த விலங்கியல் பூங்காவோட இயற்கை சூழலையும் ரசிச்சுட்டு வந்துடலாமா?

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், த பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: கோடை பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: இசை தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? வேகங்களின் நகரம் என அழைக்கப்படக்கூடிய போபால் பற்றின சில தகவல்களை அறிந்து கொண்ட கையோடு, ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படும் போபாலில் இருக்கக்கூடிய 2 அழகான பெரிய மற்றும் சிறிய ஏரிகளை பார்வையிட்டது. அத்தோடு மேல் ஏரிக்கு, அதாங்க போஜ்தலாப்க்கு அருகன்மையில் அமைந்திருந்த வன்விஹார் தேசிய பூங்காவில் வனவிலங்குகளை அதனுடைய வாழிடத்திற்கே சென்று பார்த்த அனுபவம், அந்த வனவிலங்கு தேசிய பூங்கா எப்படி உருவாக்கப்பட்டது என்ற விடயங்களை அறிந்து கொண்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80 56 57 15 54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவை வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட மத்திய பிரதேசத்தில் ஏரிகளின் நகரம் என அழைக்கப்படுவது எது என்ற வினாவிற்கு போபால் என்ற சரியான விடையினை 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவும் கட்சபி வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் தஞ்சாவூர் மகர்நோம்பு சாவடி டி பி குமரன், நாமக்கல் வெண்ணந்தூர் ராஜகோபால், ஜோதீஸ்வரன், ஈரோடு வெங்கம்பூர் குமார், 7 வகுப்பு மாணவன் ப அபினவ், திருப்பூர் பெருமாநல்லூர் கே எஸ் ரேணுகா தேவி, வடமதுரை கோபாலகிருஷ்ணன், சின்னாலப்பட்டி சிவகாமி, மணவை க சந்திரசேகர், கே என் பாளையம் பேச்சிமுத்து, கணக்கம்பாளையம் சசிகலா, நந்தவனம் பாளையம் சுபத்மாவதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், தர்மபுரி ஆர் செல்வராசு. உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்து.

வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. போபாலில் போஜ் தலாப்புக்கு அருகண்மையில் அமைந்துள்ள தேசிய பூங்காவின் பெயர் என்ன? போபாலின் போஜ் தலாப்புக்கு அருகண்மையில் அமைந்துள்ள தேசிய பூங்காவின் பெயர் என்ன? உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்செவி வாயிலாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும் வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாகவும் பயணியுங்கள் என சொல்லி மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடை பெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா. நன்றி நேர்களே.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய வியத்தகு இந்தியா. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கோடை பண்பலையில். இனி பாட்டுப்பட்டாளம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி.
6: தட்ஸ் ரைட்.
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: நம்ம கோடியப்பமோட 27வது உதய விழாவை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பாட்டு பட்டாளம் இன்னைக்கு படு ஜோர ஆரம்பிக்குது. ஏன்னா சசி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க பிறப்பிலிருந்தே மேடை கச்சேரிகள் அப்புறம் நாடகங்களும் நடிச்சிட்டு இருக்கீங்களே சசி.
8: அப்படியா? இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு கேப்பீங்க?
7: இல்ல, இதுக்கு முன்னாடி கொடுத்தது போதும் நினைக்கிறேன். எவ்வளவு, 600
8: 700?
7: இன்னைக்கு பாட்டு பாடலாம் நிகழ்ச்சியில நம்ம நேயர்கள் பாடணும்னா என்ன மாதிரியான பாடல்கள் பாடணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லையா. ஞாயிற்றுக்கிழமை வேற வீட்டில் தான் இருக்கும், இப்போதான் சமையல முடிச்சோம். தம்பி அங்கிட்டு அவன் படிக்கிறான், இவர் ஒரு பெஸ்ஸா ஒரு வேலையை பார்க்குறாரு. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நேரம் நம்ம சகோதரிகள் நினச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி மற்றவங்களும் பாடணும்னு நினச்சிருப்பாங்க. சரி, பாட்டு பாடல் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு பாட போகிறோன்னா, பாட போகிறாங்க, நாமளும் பாட போகிறோம். ரிங்டோன், உங்களுக்கு பிடிச்ச ரிங்டோன் நீங்கள் வச்சுருப்பீங்களா, அல்லது காலர் டியூன் வச்சுருப்பீங்களே, யாராவது கொடுக்கும்போது மாமா ஃபோன் அடிக்குது அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இல்லை கிராமப்புறங்களில்.
8: அப்படிலாம்
7: அப்படி வச்சுருப்பாங்க. ஆமாம்ல, நீங்கள் அப்படி போயிட்டீங்க. அதே மாதிரி சிலர் வந்து தன்னோட பொண்ணு ரொம்ப அழகாக பாடுவாங்க அப்படிங்கறக்காக அந்த பாடின பாட்டவே ரிங்டோன் வச்சிருப்பாங்க. சிலர் வந்து அவங்க மனைவி துணிவு யார வச்சு பாடின பாடல் இருந்ததுன்னா சரிங்களா, அப்படிலாம் வச்சிருப்பாங்க. சரி, நீங்க என்ன மாதிரியான சினிமா பாடல்கள் வச்சிருக்கீங்கன்றதை நீங்க சொல்லலாம். அதாவது ரிங்டோன் அல்லது காலர்டூன், இல்லப்பா ரெண்டுமே வைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரியான பாடல் நீங்க வைக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்றதை பாடி காமிக்கணும், சொல்லக்கூடாது,
8: பாடணும்.
7: சரி.

0: மாலை சூடி
1: மஞ்சம்
0: தேடி காதல் தேவன் சந்நிதி காண காண காண காண சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூபுதம்மா.
1: இதுதான்
0: என்னோட ரிங்டோன்.
1: நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன் மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பே

0: நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, நில்லாமல் வீசிடும் பேரலை, நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை, பொன் வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி.
1: உங்களுக்காக நான் பண்ண இல்ல,
2: ஆரம்பமே சரியில்லையே.
1: இல்ல, எங்களோட ரிங்டோன் நாங்க பாடிட்டோம் சார். உங்களோட ரிங்டோன்? ஆமாங்க.
2: என்ன சொல்லுங்க?
1: வாங்க சார், வாங்க, உங்களோட ரிங்டோன் சொல்லுங்க. இப்போ வந்து மணி சார் இருக்கார் இல்லையா,
3: மணிவண்ணன் நாகராஜ் சார் வந்து அவரோட ரிங்டோனை சொல்றதுக்காக வந்தார். அப்புறம் என்ன
1: சொல்லிட்டாருன்னா,
3: நீங்க முடிச்சுட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து பிளே பண்ணியே காட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாரு.
1: சிறப்பு இன்னைக்கு பாட்டு பாடலாம் நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா புதுசா பாட வர்றீங்க, அவங்களுக்கான தொலைபேசி எண் 24 24 24 இருக்கு. மகளிருக்கு 24 24 29 சகோதரிகள். அதுமாதிரி வழக்கமான நேயர்கள் வந்து 24 24 26 இன்னொரு எண் கூட இருக்கு, 290 93. மறக்காம 0 45 42 முன்னணிப்பா சேர்த்துக்கணும், இல்லைனா நீங்கள் வேற எங்கேயா பாடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு வாங்க பாடலாம். என்ன இன்னைக்கு ரிங்டோன், காலட்யூன் இல்லை ரெண்டுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நினைச்சு
4: கரண்ட் ஒரு பிடிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் பாசு வணக்கம்.
1: ஐயா எப்படி இருக்கீங்க, எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை சந்திச்சு?
4: ஆமாங்க, மனைவி தவறிட்டாங்க.
1: சரிங்க,
4: அதனால ஒரு 3 மாசமா லைனுக்கு வருதுங்க.
1: எங்களுக்கும் வருத்தங்க. என்ன பாடல் எதுவும் பாடல் பாட போறீங்க?
4: மனைவிக்காக ஒரு ரிங்டோன் வச்சிருக்கறங்க.
1: சரிங்கய்யா,
4: அந்த பாட்டு தான் பாடலாம் இருக்கறங்க.
1: பாடுங்க.
4: நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை.
1: ஓ, இந்த பாடல் கேட்கும் போது அவங்க இல்லை, இந்த பாடலை கேட்கும் போது அவங்க கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா?
3: உணர்வு இருக்கும். எல்லா காயத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மருந்துனா இசைன்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு நேயர் கூட
1: எங்களோட ஆழ்ந்த இரங்கல் அவங்க சொல்லிக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: யாருங்க?
5: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோட வீட்டுல இருந்து ராஜலட்சுமி பேசுறேங்க.
3: ராஜலட்சுமி அம்மா நீங்க சொல்லுங்க.
1: நல்லா இருக்கும்க்கா. என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க, என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க?
5: மூக்கில் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
1: ஓ, இப்படி அவப்பீங்க பாரியா, ட்ரெண்டிங்.
3: அந்த பூவே அவங்க தான் தெரியுமா?
1: அதனால
3: நீங்க பாடுங்க, அவர் அப்படிதாங்க இடையூறு பண்ணிட்டே இருப்பாரு, நீங்க பாடுங்க.
5: மூக்கில் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்,
3: வண்ணத்து பூச்சிடம்பு
5: ஓவியங்கள் அதிசயம், குருநாதர் இல்லாத புயல் பாட்டு
3: மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத
5: புயல் பாட்டு அதிசயம்.
1: என்னத்தமா
0: அதிசயமே சொந்து போகும் நீ எந்த அதிசயம்.
3: நாங்க என்னத்த சொல்றோம்னா,
1: ஆகா,
3: வரிகளை மிஸ் பண்ணாம பாடுங்கன்னு சொல்றோம்.
1: வாங்க அடுத்த நேயர். வணக்கம், நல்லா பாடுனீங்கம்மா ராஜலட்சுமி அம்மா. நாங்கள் ஏதோ ஓரளவுக்கு பாடுவோம்னு நினைக்கிறேன். இதை விட கச்சேரி இருக்கு 12ஆம் தேதி, வந்துருங்க. ஹலோ,
6: வணக்கம்.
1: வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் முத்து.
1: யாருந்து
3: அதுக்கப்புறம் இருக்க அந்த ரெண்டாவது பேரை சொல்லலாமா வேண்டாமா, முத்தோட நிறுத்திக்கலாமான்னு சொல்ற முத்தோட ரிங்டோன் என்ன?
6: அதாவது சாமி பாட்டுங்க, அதை படிக்கலாமா?
3: பாடுங்க.
6: அண்ணே.

0: ஐயா நன்றிங்க, நல்ல பாடல். இது கேட்கும்போது உங்களுக்கு
1: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பாடல்களை வந்து வைக்கிறாங்க.
0: இந்த பாட்டு கேட்கும்போது அவர் சுறுசுறுப்பா வேலைகள் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன்.
1: காலையில கடவுள் பக்தியோட அவர் வேலையை வந்து கண்டிப்பா ஆரம்பிப்பாரு. இப்ப வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
13: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
14: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
15: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
14: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை.
15: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
16: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
17: ரொம்ப நேரமா பாட்டு பாடலாம் நிகழ்ச்சிக்காக காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், வாங்க பாடலாம். இன்னைக்கு ரிங் டோன் கால டியூன்ஸ், உங்களோட ரிங் டோன் கால டியூன்ஸ் பத்தி பாடுங்க.
18: பேரை சொல்லிட்டு அப்புறமா பாடுங்க.
17: எவ்வளவு வருத்தம். வணக்கம், யாருங்க?
19: வெற்றிகரமாக அகவை 27 ஐந்தாம் நாளில் அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கும், தம்பி கனிமுத்துக்கும், தங்கை சகோதரி சத்தியம்மாவுக்கும் உற்சாகமான முற்பகல் வணக்கங்கள்.
18: எப்படியோ வந்ததை வந்து நாங்க சொல்லி முடிச்சிட்டோம். உங்க பேர் சொல்லுங்க.
19: நான் நண்பர்களாய் இருந்து பெயின்றுகளாய் வந்து இப்பொழுது குரு தங்கவேலு என்னும் சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து என்னுடைய காலத்தின் ரிங்டின் சொல்ல வந்தேன் அம்மா.
18: அப்படியே பாடிருங்க.
19: என்னுடைய போனுக்கு காலத்தின் வச்சிருக்கம்மா, எப்படி பாடுறேன் பாருங்க. காடு மேடு கம்மா எல்லா கர புரண்டு ஓடுதம்மா,
17: என்னது
19: மலக்காத்து வீசுதம்மா, மண்ணு வாசம் பேசுதம்மா,
17: ஊருக்குள்ள
19: கேளுங்க இது உலகறிந்த வானொலி,
17: ஊருக்குள்ள கேளுங்க
19: இது உலகறிந்த வானொலின்னு என்னுடைய போனுக்கு ரிங்டோன் வச்சிருக்கேன்.
17: ஆஹா, ஏ என்ன

0: என்னுடைய வீட்டம்மா போட்டு சரவண பொய் வெயில் நீராடி தந்தருள் என்றேன் முருகனிடம்னு வச்சிருக்கேன். கனிமுத்தவர்களே,
1: ஐயா இதுல இருந்து தெரியுது நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க நம்ம பண்பலை அப்படின்னு.
2: என்னுடைய வணக்கம்.
3: பேர்
2: திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம்.
3: பேர் மட்டும் கேக்கல.
2: விஜயா பேசுறேன்.
3: விஜயா பேசுறீங்க?
1: என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்கக்கா? விஜயா
2: திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம் விஜயா.
1: ஆமாங்கக்கா, விருவிடு விஜயா பேசுறாங்க. அதனால எல்லாரும் பாடுறது கேளுங்க. சொல்லட்டேங்கக்கா?
2: பாடுறீங்க
1: பாடுங்கக்கா
2: பாடுங்க.
1: பூந்தேரில் வர்றதா?
4: அப்படியா?
3: அப்படி தானே நினைக்கிறோம்.
2: பரமேஸ்வரி புவனேஸ்வரி ஜெகதீஸ்வரி.
1: ஆஹா, நன்றிமா. விஜயம்மா ரொம்ப நன்றி, நல்லா பாடுறீங்க பாருங்க.
3: இணைப்பும் வந்து சரியா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே நம்ம ரசிச்சிருக்கலாம். அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, வாங்க.
1: இது வந்து கோரஸ் பாடும்போது நல்லா இருக்கும்.
3: நல்லா இருக்கும்.
1: சரி, யாருங்க? வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
1: யார் பேசுறது?
5: சேலம் மிட்டாப்புதூர் மலர் ராஜா.
1: ஆஹா, சசி நீங்க பேசுங்க.
5: அடுத்த வாரம் கண்டிக்கிறமா?
1: என்னங்க, இல்லங்க, உங்களுக்கு சசி பாடல் சொல்வாங்க, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க.
3: நான் பாடல் சொல்ல மாட்டேன். அவர் என்ன பாடல்னு சொல்லுவாரு, முடிஞ்சா அதை சேர்ந்து நான் பாடுவேன்.
4: நான் சொல்றேன்.
1: ஒரு கோவக்கார வர அதனால.
3: இல்ல இல்ல, அவர்தான் சொல்லணும். சொல்லுங்க மலர் ராஜா.
5: ரிதம் படத்துல இருந்து அந்த காற்றின் வாசல் வந்தாய்.
1: ஆஹா, என்ன காரணம் அதை சொல்லுங்க முதல்ல.
5: அது இந்த நம்ம தினமும் அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, நம்ம கோடை பண்பலை. அந்த ஒரு ஆர்வம் தான்.
3: அந்த ஒரு ஆர்வத்தினால கோடை பண்பலை அவர் டெய்லி கூப்பிடுறாரு. அப்படி
1: நான் கூட பல நினைவுகள் வந்து போகுதோ நினைச்சிட்டேன். பாடுங்க.
5: கீழே தாங்க இருக்காங்க, ஏங்க வம்புறீங்க?
3: அதுதான், நீங்களே மாட்டி விட்டுருவீங்க போலயே. அவர் அடுத்த வாரம் வரணுமா வேணாமா?
1: மலர்ராஜா பாடல நீங்க
5: பாத்துங்களா?
1: குரலை சரி பண்ணிக்கோங்க. சுக்கு மிளகு திப்பிலி
5: வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய்.
1: ஆஹா, நேற்று நீ.
5: அவ்வளவுதாங்க.
1: அவ்வளவுதானா?
3: நீங்க தொடர்ந்தாலும் அவர் தொடர்றதுக்காக வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாரு.
1: எடுத்து கொடுத்தோம் ஆனா முடியலையே.
3: வாங்க மாட்டேன்றாரு. என்ன பண்றது?
1: வாங்க. இது பாட்டு பாட்டாலும் இன்னைக்கு உங்களோட ரிங் டோன் காலர் டியூனை பத்தி பாட போறீங்க, சொல்லி பாட போறீங்க. யாருங்க?
6: சார் வணக்கம் சார. இந்த மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சென்னம்பட்டியில இருந்து சிவபாக்கியம் பேசுறேங்க சார்.
1: மதுரையில இருந்தா? அப்பனா, நீங்க அசத்திடுவங்க போங்க. சிவபாக்கியம் அக்கா, என்ன பாட்டு பாட போறீங்க?
6: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும்க்கா.
6: மேடம் நல்லா இருக்கீங்களா?
3: அதானே கேட்காம இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பாட்டே கட்டு. நல்லா இருக்கும். என்ன பாடல் சொல்ல போறீங்க நீங்க? காலர் டியூன் என்னது?
6: என்ன
3: பாட்டு வைக்க போறீங்க?
6: வானத்து நீலவெடுத்து வாசலில் வைக்கட்டுமா, செவ்வந்தி பூக்களிலே பந்தலை போடட்டுமா, காதல்
3: அதெல்லாம் பாட மாட்டீங்களா?
1: பாடுவாங்க. முதல்ல பாடி முடிச்சிட்டோம்,
3: சேர்ந்து பாடுவோம். ஆனந்த கும்மி போடுது நெஞ்சம்.
6: அவ்வளவுதான் மேடம்.
3: என்ன கூப்பிட்டாலும் பாட வரமாட்டீங்க அப்படிதானே?
6: இல்லைங்க மேடம், நீ மேட் பண்றீங்க மேடம்.
3: சரி, நீங்க வந்து ரிங் டோனை வச்சிருங்க. அப்ப நம்ம வந்து ஒரு பாடலை கொடுப்போமா?
1: என்ன? ஓ,
3: மெதுவாத்தான்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை.

0: திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.
2: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
3: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: That's right.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே, வசந்த் அன்கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி. சரி
7: சரி சரி சரி சரி சரி.
5: That's right.
7: வசந்த் அன்கோ, சரி சரி வசந்த்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: That's right.
1: பாட்டுப்பாடல் நிகழ்ச்சிக்கு மறுபடியும் வரவேற்கிறோம் உங்கள் எல்லாரையும். வாங்க, யார் பாட போகிறீங்க இன்றைக்கி? உங்களோட ரிங்டோன், காலர் டியூனை சொல்லி அது என்ன மாதிரியான ரிங்டோன், என்ன மாதிரியான காலர் டியூன், அதை பாடி காமிக்கணும். ஹலோ, வந்துட்டீங்க, பாடலாம்.
8: வணக்கம். வணக்கம் சார்.
1: யார் இது?
8: நான் தேனி மாவட்டம் வீரத்திருமல்வரம் சரோஜா சார்.
1: சரோஜாக்கா,
8: என்னங்க சார்? வணக்கம் சார்.
1: ஆ, என்ன பண்ணுறீங்க?
8: விவசாயம் சார்.
1: அப்படியா? என்ன விவசாயம்னா என்ன?
8: உண்மையா?
1: எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னமோ அங்க நடக்குது.
8: சரி சார், நான் ஒரு எப்பம்ல ஒரு பாட்டு பாடுறேன் சார்.
9: சரி, இந்த பாட்டை பாடிட்டு அந்த காலர் டியூனை வைக்க போறீங்களா?
8: நான் கேட்க மாட்டேன், வேலையில போக மாட்டேன், கம்மங்காலு காக்க சொன்னா கோலை எப்பம் கேட்காம இருக்க மாட்டேன்.
1: குலவ சத பொண்ணுங்க இந்த இடத்துல.
9: அவர் வந்து இவங்க பாடா நான் கொடுப்பாரு.
1: அப்படியா?
9: அவரை நம்பித்தானே இருக்கோம்.
1: அக்கா நல்லா இருக்கு, பாடுங்க தொடர்ந்து.
8: கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை.
1: சரோஜா அங்கிருங்க, இப்ப நீங்க பாடத கேட்டுடும். ஆனா சரி, நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க.
9: பாடல முதல்ல பாடின பாடல நீங்க
1: இப்போ முன்னாடி பாடின அந்த பாட்டை ரெண்டு வரிகள் பாடுங்க, அதை எங்களுக்கு மறுபடியும் பாடி காமிக்கிறீங்க, அதோட முடிச்சிடறோம்.
8: சரி சார்.
1: ம், ஆரம்பிங்க.
8: வெள்ளாடு மேய்க்க மாட்டேன், வேலையில போக மாட்டேன், கம்மங்காடு காக்க சொன்னா எப்பம் கோலை எப்பம் கேட்காம இருக்க மாட்டேன்.
9: பதட்டமாக பாட விடாம பண்ணிட்டீங்களே.
1: சூப்பர்க்கா சரோஜாக்கா, நன்றி.
9: ஆனா கனி, உங்களாலதான் அப்படி எல்லாம் முடியுது. அந்த சரோஜாக்கா ஆரம்பிச்ச அந்த பாட்டை அதுக்கு மேல குலவைய போட்டு போட்டு நீங்க நிறுத்தி விட்டீங்க.
1: இல்லைங்க, மக்களுக்கு குலவைய போட்டு ஆரம்பிச்ச இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்களே.
9: இருக்குமே. இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி பாட போறாங்க. நீ யாருங்க? யார் வந்திருக்கீங்க?
1: என்னங்க ஊர்ல முளைப்பாரி இதெல்லாம் பார்த்தது இல்லையா? ஊர் திருவிழாவில் வந்து பாருங்க, அவ்வளோ வைபா இருக்கும்.
9: நல்ல
1: குலவ சத்தமா, இதை விட விசில் சத்தம்லாம் பறக்கும். யாருங்க? ஹலோ.
10: ஹலோ, வணக்கம் சார்.
1: யாருங்க?
10: நான் நெல்லை மாவட்டம் புதுக்குடியில் சேர்ந்த கற்பகவல்லி ஜெயந்திரன் பேசுகிறேன் சார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம்க்கா. என்ன பாட்டு நீங்க வச்சிருக்கீங்க ரிங்டோனா?
9: பயமா பேசுறாங்க.
10: என்னங்கம்மா?
1: இல்ல, நல்லா பேசுறீங்கன்னு சொல்றாங்க.
9: பேசுறதே வந்து பாடுற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பாட்டை சொல்ல போறீங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்.
10: நாங்க வந்து போன்ல பாட்டு வைக்கல மேடம்.
9: சரி, பாட்டு வச்சா என்ன பாட்டு வைப்பீங்க?
10: எனக்கு வந்து தம்பதிகள் பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
9: சரி, ஏதாவது ஒரு பாட்டு இருக்கும்ல, இந்த பாட்டை வந்து வச்சிடலாம் நம்ம காலர் டியூனா அப்படின்னு.
10: நான் ஏன் பிறந்தேன் என்ற படத்திலிருந்து உணவு விழியில் எனது பார்வை.
9: சரி, பாடுங்க பாடுங்க.
10: சரிங்க மேடம்.
1: பாடிட்டாங்க போல.
9: பாடுங்க கற்பகவள்ளி, பாடுங்க.
10: இருங்க இருங்க, முத முத பேசுறேன்.
9: இருங்க, நான் ரெடி ஆகிக்கிறேன். இருங்க, நல்லா மூச்சு வந்து உள்ள இழுங்க, வெளியில விடுங்க. இப்ப நீங்க ரெடி?
10: சரிங்க.

0: இதயம்
1: அழகா
0: எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது
1: இதை நான்
0: எதிர்பார்த்தேன்.
2: எனது பார்வை உள்ளத்தை காண்பது, இதயம் எழுதும் உணர்வில் எந்தன்
3: உதவி பண்ணேன்.
4: இல்ல நீங்க உதவி செஞ்ச மாதிரி தெரியல எனக்கு, நல்ல வாய்ப்பு நினைச்சிட்டு பாடிட்டீங்க. வணக்கம், யாருங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? வணக்கம்.
5: என் நண்பனை கொடை பண்பளித்து 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் சார். சார், நான் ஆலோசனை வந்து இந்த கீதாஞ்சலி இருந்து ஒரு ஜீவன் அழித்தது,
4: ஒரு ஜீவன்
5: துடித்தது,
4: கண்ணீர்
5: விழ வேண்டாம், உன்னையே
4: வாழ்கிறேன். நன்றிங்க, வாங்க அடுத்த நேயர். வணக்கம். இது பாட்டு பாட்டாலும் எப்பா என்ன, இது ஒரு இசை கச்சேரி நடந்த மாதிரி இருக்கு இல்லையா?
3: பாருங்க, போய்கிட்டே இருக்கான, தெரியவே இல்லை. 11:36 யார் வந்திருக்காங்க?
6: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பாக்கியலட்சுமி. நல்லா இருக்கீங்களா?
3: நலமாக இருக்கோம் பாக்கியலட்சுமி. நீங்க எப்படி
6: இருக்கீங்க? அனைவருக்கும் 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்க,
4: வாங்க சந்திப்போம் நாமக்கல்ல.
3: ஆமா, அங்கேயும் வந்து பாடலாம்.
4: என்ன பாட்டு பாட போறீங்க?
3: நாங்க கேக்குறோம்.
6: நாயகனே, நாயகனே.

0: கைகள் தானாய் கோர்ந்தாய் கட்டிமுத்தம்
1: ஒரு குருப்பாத்தாயா அழகிறாய்
2: அக்கா நன்றி சிறப்பு
3: ரொம்ப ரொம்ப சிறப்பா பாடி பாடல பாடவும் வச்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா
2: அமைதியா இருங்கன்னு சொல்றாரு
3: அமைதியா இருங்க நான் பாடல கொடுக்கறேன்றாரு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி

0: நிறுவனங்கள்ல AR and VR 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 PM தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: நேரம் முற்பகல் 11:46. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது பாட்டு பாடலாம் நிகழ்ச்சி நிறைவு பெறதுக்கு, அதனால் சீக்கிரமாக வந்து பாடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லைங்க இது வந்து வழக்கமாக வந்து கணவன் மனைவி அப்படினாலும் இந்த பாட்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அது என்ன பாட்டுன்னா, பாடலாமா? ரெடி, 1 2 3 4. ஓந்த நெற்றி மீதிலே துளிவேர்வை வரலாகுமா, சின்னதாக நீயும் தான் முகம் சுழித்தால் மகன் மனம் தாங்குமா, உன் கண்ணிலே துளி நீரையும் நீ சிந்தவும் இடமாட்டேன், உன் நிழலையும் தரை மீதிலே நடமாட

0: ஜீவனடி
1: உருவாட்டியா,
0: உனக்கு என்ன உயிரையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு வரும் இல்லையா?
2: ஆமா, அவர் என்ன கேட்டாருன்னு கேட்டீங்களா? பாட்டாவே பாடுனியா தானே கேட்கணும், பாட்டாவே படிச்சுட்டியா அப்படின்னு வந்து நம்மள பாட விடாம
0: இடிக்கிறாரு. வாங்க, வணக்கம்.
3: கனிமுத்து தம்பிக்கும் சசிரேகா சகோதரிக்கும் இனிய மதிய வணக்கம்.
0: எங்கேயோ
3: நான் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ராதாமணி.
0: ராதாமணி அக்கா
3: சொல்லுங்க,
0: நீங்க நல்லா பாடுன்னு கேள்விப்பட்டோம்.
4: என்ன சொல்லுங்க,
3: நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கோம். நீங்க ரொம்ப நல்லா பாடுங்க எங்களுக்கு தெரியும். என்ன பாட்டு ரிங்டோன் வச்சிருக்கீங்க? அதாவது கால்
3: இந்த தம்பி ரிங்டோன் வந்து இந்த பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாடுறேன்.
0: ஆ, பாடுங்க.
3: கண்ணான கண்ணி கண்ணான கண்ணி நீது சாயவா, பொன்னான நெஞ்சை பொன்னான கண்ணியார் பூவா,
0: நான்
2: இப்ப பாடுறேன்.

0: தாலா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க.
1: ஏப்பா
2: நாங்க எப்படியாவது உங்களை தூங்க வச்சறோம்.
1: ராதாமணி அக்கா நன்றிக்கா. நிறைய பேர் இந்த ரிங் டோனை காலை பின்ன வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால சந்தோஷம். கரெக்டான நேரத்தில்
2: பாசத்தில் இந்த ரிங் டோன் அதிகமாக பயன்படுது. இப்போ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டோம்.
1: இல்லை சரியான நேரத்தில் இதை பாடி எங்களுக்கு நினைவுபடுத்தினதுக்கு நன்றி உங்களுக்கு. வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: யாருங்க?
3: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரி பக்கத்தில் புக்கம்பட்டி கிராமத்துல இருந்து கா ஜெயகோபி பேசுறீங்கய்யா.
1: ஜெய
3: கோபி.
1: ஜெயகோபி
4: ஐயா, ஒரு சின்ன
1: விண்ணப்பம்.
2: மிஸ் பண்ணிட்டீங்க.
3: புரியல,

0: என்ன
1: பாட்டு போறீங்க?
2: அழகே அழகே

0: இடும்
1: பொய்களும்
0: பொய்களும்
1: அழகு,
0: அழகு,
1: உண்மையில் அதுதான்
0: உண்மையாய்
1: மெய்யாய் அழகு.
0: கவாதின் சீசா.
1: அழகே
0: ஸ்வரங்கள்
1: இரவு
0: வருமோ?
2: ஸ்வரங்கள் எல்லாம் உங்களை பாட விட மாட்டோங்க, நாங்க வந்து பாடி முடிச்சிட்டோம் அப்படின்னு கல்லா
0: கலாக்கா
2: வந்து
0: நன்றி.
1: ரொம்ப நன்றி சார், நன்றி,
2: பாய். அதை விட்டுட்டீங்க சொல்லுங்க. வணக்கம், வந்துட்டீங்க பேசலாம். நீங்க
3: தனிங்கதான் காக்கா இருந்து பேசணும் சார்.
2: உங்க பேருங்க?
3: பேர் சவுண்டப்பனுங்கம்மா.
2: என்ன பேருங்க?
3: சகோதர சகோதரி வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
3: சவுண்டப்பன்
2: பாருங்க, நீங்க படுத்து விட்டதுல அவர் வந்து ஒரு பரபரப்போட பேசிட்டு
0: இருக்காரு.
2: சவுண்டப்பன், பேர் சவுண்டப்பன் வச்சுட்டு அவர் எப்படி பேசிட்டு இருக்காரு பாருங்க.
0: சாமி பேரா இருக்க போது கண்ணில் போட்டுக்கோங்க, கண்ணத்துல.
3: சாமி பேர் தான் சார்.
0: என்ன ஐயோ, தப்பு தப்பு. என்ன பாட்டு, என்ன பாட்டு பாட போறீங்க?
3: தாய் வழி வந்த
0: டண்டை
3: தங்கங்கள் எல்லாம் ஊர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே.
0: தான
3: தங்கங்கள் எல்லாம் ஊர் வழி.
2: இப்படி தப்பு தப்பா பாடுனா நீங்க தினமும் கேக்குற ரிங்டோன் நாங்க எப்படி நம்புறது?
3: புதுசா புரியலீங்க.
2: அதனாலயா ஒரு படபடப்புல வந்து மறந்துட்டீங்க. ஆனா ரொம்ப அழகான ஒரு ரிங்டோன் வந்து வச்சிருக்கீங்க, நன்றிங்க. வந்து பாடினதுக்கு இன்னொரு நேயர் இருக்காங்க கனி.
0: நம்ம நாளை நம்ம தேன் பாடி இருக்கணுமோ?
2: நம்மளும் பாடி இருக்கணும். இதுக்காக தான் நம்ம சப்போர்ட் பண்றது. ஆனா யுவபாலா நான் என்ன பண்றாருன்னா, நீங்க பாடாதீங்க பாடாதீங்க நிறுத்தி விட்டுறாரு.
4: நீங்க சரவல் டார்ச்சர் பண்றீங்க.
2: அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க டார்ச்சர் பண்றதுனாலதான் அவங்க மறக்கிறாங்க. நீங்க சப்போர்ட்டே பண்ண வேணாம், அமைதியா உட்காருங்க
0: அப்படின்னு
2: சொல்றாரு. வாங்க, வணக்கம்.
0: சப்ஸ்கிரைப்.
5: வணக்கம் அக்கா.
0: யாருங்க?
5: நான் வள்ளி பேசுறேன்.
2: வள்ளி?
0: எங்க இருந்து பேசுறீங்க? வள்ளி எங்க இருந்து?
2: கரூர்ல இருந்து பேசுறாங்க.
0: கரூர்ல எங்க?
5: தாந்தோணிமலை.
0: அப்படி சொல்லுங்க. தாந்தோன்றி மலையில இருந்து பேசுறாங்க வள்ளி. அத பதிவு பண்ணணுமா இல்லையா?
5: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். என்ன ரிங்டோன் வச்சிருக்கீங்க உங்க போன்ல?
5: மாலையில் யாரோ மனதோ.
0: ஆமா, சொன்னாலதா மேம் பண்ணது.
2: ஆமா பாடுங்க வள்ளி.
5: மாலையில் யாரோ மனதோடு பேச, மகளி வாடை தேகம் பூத்ததே, ஓ மோகம் வந்ததோ.

0: ஹலோ, யாருங்க?
1: அருமை
2: வரட்டும்
1: வாசல் தேடி இன்று காவல் நீர வளையல் ஓசை ராகமாக வாழ்த்து பாடலை ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை.
0: எங்க ஸ்ட்ரீட்டுக்கு வர மாட்டாங்களா?
1: அக்கா வள்ளி அக்கா, எங்களையும் பாட வச்ச நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
0: வச்சாங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா பாடுனீங்க. எல்லாருக்காகவும் ஒரு பாடல் கேட்டுலாங்க. நீ
3: இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ,
1: ஹலோ, லதாக்காங்களா?
0: பேசுறேன்.
1: ஆ அக்கா, நான் வந்து உங்க ஃப்ரெண்டு கீதா இருக்காங்கல்ல, கீதாவோட ஃப்ரெண்டு சரண்யா, சரண்யாவோட ஃப்ரெண்டு நானு.
0: அக்கா சொல்லுங்கக்கா.
1: ஆ, ஏன் சிரிச்சீங்க? சரண்யாவோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னேன்.
0: இல்லக்கா, நீங்க சொன்ன ரைமிங்ல வந்து எனக்கு அப்படியே எவ்வளவு அழகா ரைமிங்கா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி.
1: அப்படி நினைச்சிருக்கீங்களா? சரி சரி சரி, ஒன்னும் இல்ல, என்னோட ஸ்கூட்டி வந்து மாடு வந்து இடிச்சு விட்டு போயிருச்சு, வெளியே நிப்பாட்டி விட்டுருந்தேன். அதுல கொஞ்சம் இந்த முன்னாடி இருந்த லைட் எல்லாம் உடஞ்சு போச்சு. அப்பதான் என் சரண்யாட்ட சொல்லி புலம்பிட்டு இருந்தப்ப நம்ம கீதாவோட ஃப்ரெண்டு லதாக்கா இருக்காங்க, லதாக்காட்ட சொல்லி கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கி சரி பண்ணிக்கலாம், கம்மி விலைக்கு தருவாங்க. அதாவது

0: டயர் வாங்கினா கண்ணாடி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தருவாங்கன்னு சொன்னாங்க. சரி, என்னென்னலாம் வச்சிருக்கீங்க உங்க கடையில சொல்லுங்க, நான் தேவைப்படுதுமான்னு பாக்குறேன்.
1: பாத்தீங்களா, கீதா எதுவுமே சொல்லவே இல்ல பாத்தீங்களா உங்கள்ட்ட.
0: இல்ல, கீதா சொன்னாங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இப்போதைக்கு முன்னாடி இருக்கிற அந்த டூம் லைட் இருக்கும்ல வண்டியில, அதுவும் கண்ணாடியும் தான் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. மாடு தள்ளி விட்டதுல அது ரெண்டுமே உடஞ்சு வச்சு. இலவச இணைப்பா ஏதாச்சும் தருவீங்க அப்படின்னு நினைச்சு.

0: அந்த டூம் லைட் இருக்கும்ல வண்டியில, அதுவும் கண்ணாடியும் தான் எனக்கு இப்போதைக்கு தேவைப்படுது. மாடு தள்ளி விட்டதுல அது ரெண்டுமே உடஞ்சு வச்சு. அதான் சரி, அது ரெண்டா மட்டும் காசு வேற கொஞ்சம் டைட்டா இருக்குதா, அதனால சரி உங்கள்ட்ட கொஞ்சம் பேசி ஏதாச்சும் இலவச இணைப்பா ஏதாச்சும் தருவீங்க அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டேன். நீங்க
1: ஒரு ஸ்கூட்டியே உங்களுக்கு இலவசமா வாங்கி கொடுத்தலாம்.
0: அம்மாடி ஸ்கூட்டியே தரீங்களா? அடாடா, சரி இங்க பாருங்க, நான் காலி என் காலி இப்ப தரையில படாம அப்படியே பறந்துட்டு இருக்கேன் நானு.
1: பாருங்களேன், உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, எங்களுக்கு பறக்கவே தெரியாது, உங்களுக்கு பறக்குற மாதிரியாவது ஒரு இது இருக்கு.
0: ஏன்னு நீங்க கேக்கணும் இந்த இடத்துல, ஏன்னா என் ஸ்கூட்டி தான் ரிப்பேர் ஆகி போச்சு இல்ல, அப்புறம் நான் எப்படி போறது, அதனாலதான் பறக்குறது பறந்துட்டு இருக்கேன் நானு. சரி, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: நல்லா இருக்காங்க. நீங்க கோடை பண்பல இருந்து பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்.
0: ஓ மை காட், அப்ப கண்டுபிடிச்சிட்டு தான் அவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க.
1: அக்கா எனக்கு இந்த முதல்ல போட்டோடனே குரல பார்த்தோடனே கண்டுபிடிச்சுதான்க்கா சிரிச்சேன். சரி கொஞ்ச நேரம் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன்க்கா.
0: சரி சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சிங்க. நாங்க கோடை பண்பலை 100.5 இல்லம் தேடி வரும் பண்பலை அந்த நிகழ்ச்சிக்காக லதாக்காவோட வீடு தேடி வந்திருக்கோம்.
1: அறிவிப்பாளர்கள் மட்டும் அப்படி இல்லாம உள்ள எல்லா வேலை பாப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நான் கேட்டதா சொல்லுங்க.
0: அனைவரும் நீங்க பேசுறத இப்ப கேட்டுட்டே இருப்பாங்க, அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருப்பாங்க. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல இருந்து லதா ரமேஷ் பேசுறேன்க்கா. எங்க அக்கன் பேர் வந்து ரமேஷ், அவங்க வந்து டிரைவரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனியார் துறையில.
0: சரிங்க.
1: நானும் தனியார் துறையில வந்து ஒரு தட்டச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சரிங்க.
1: என்னோட பெரிய பையன் பேர் நடராஜன், அவங்க வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, இப்ப பிசினஸ்ல இருக்காங்க.
0: சரிங்க.
1: சின்ன தம்பி வந்து நான் ராமமூர்த்தி, அவங்க வந்து எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் முடிச்சிருக்காங்க. அவங்களும் தம்பியும் பெரிய தம்பியும் சேர்ந்துதான் அந்த பிசினஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க.
0: ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படியே தொடர்ந்து நீங்க வளர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பண்பலையின் சார்பாக வாழ்த்துறோம்.
1: அக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா, ரொம்ப
0: இந்த மகிழ்ச்சி வந்து உங்களுக்கு அப்படியே தாங்க முடியல அப்படிங்கறது உங்க குரல்லயே எங்களுக்கு தெரியுது. நம்ம பண்பலையில இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க, நான் தவறாம கண்டிப்பா கேட்டுருவேன்.
1: நினைக்கிறதையே அவர் வந்து எனக்கு வந்து தீர்த்து குடுக்கற மாதிரி, அந்த ஒரு கருத்தை சொல்ற மாதிரி, எனக்காகவே சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்புறம் எல்லா லீவுனா எல்லா ப்ரோக்ராமுமே நான் பாப்பேன்க்கா. 9 வானவில் வந்து நான் தவறவே மாட்டேன். எனக்கு லீவு நேரத்துல நான் கண்டிப்பான முறையில கலந்துக்கணும்னு நினைச்சுக்குவேன். அப்புறம் பாட்டு பட்டாளத்துல கண்டிப்பா நான் பாடிடணும் அப்படின்னு நினைச்சு லைன் அப் எப்படி நாள் புடிச்சுக்கவே நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா.
0: பாட்டு பட்டாளத்துல வந்து நான் நிறைய பாடல்கள் எல்லாம் பாடணும் முயற்சி செஞ்சு இணைப்புல புடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப எங்களுக்காக இப்ப நீங்க ஒரு பாட்டு பாடி காட்டணும்.
1: அக்கா இப்படி திடீர்னு கேட்டீங்கன்னா நான் என்ன செய்ய?
0: இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பாடல், அந்த பாடலை இப்ப பாடினீங்கன்னா நல்லா இருக்கும். முதற்கனவே முதற்கனவே மறுபடியேன் வந்தாய்,
1: நீ மறுபடியேன் வந்தாய், விழித்திருந்து கனவுகள் மறுபடி வருமா வருமா.
0: உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்காக ஒரு பாடலும் வந்துட்டு இருக்க கோடை பண்பலையின் உருப்படி 5 நன்றிங்க.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.

0: கோல்கேட் அருகில் மதுரை. கால் 350-5151.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் இல்லம் தேடி வரும் பண்பலை.
1: ஹலோ, ஆதவனோட வீடுங்களா?
2: யாரு?
1: ஆதவன்.
2: ஆதவனா? ஆதவன் வந்து அங்க கோவில்பட்டியில இருக்கான்.
1: கோவில்பட்டியில? ஸ்கூல்ல இந்த நம்பர் தான் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் கேட்டேன். ஆதவன் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம்.
2: ஸ்கூல்ல இருந்து பேசுறீங்களா? என்ன விவரம்?
1: இல்ல, ஆதவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து இது பண்ணிருக்கோம், அவனை சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம்.
2: சரி,
1: அதனால வீட்டுல பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனாலதான் உங்களுக்கு அவன் ஸ்போர்ட்ஸுக்கு வரது ஓகேவா அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம்னு கூப்பிட்டுருக்கோம்.
2: அப்படியா? சரி, நான் இந்த பாப்பாட்ட கேட்டுக்கிட்டு போன் போட சொல்றேன்.
1: அப்படிங்களா? நீங்க யார் பேசுறீங்க?
2: நான் அவனோட ஆச்சி பேசுறேன்.
1: அப்படிங்களா? சரிங்கம்மா. வேற ஆதவனோட ஸ்டடிஸ் எல்லாம் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி படிக்கிறான்? வீட்டுல எப்படி இருக்கான்?
2: வீட்டுல நல்லா படிப்பான். என்ன, கொஞ்சம் மறந்துடுவான் படிச்சுட்டு, நல்லா படிப்பான். படிக்கிறத கொஞ்சம் மறந்துடுவான், அவ்வளவுதான்.
1: ஓ, அவனுக்கு உங்களதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்னதா பசங்க சொன்னாங்க.
2: ஆமா, என்கிட்ட ரொம்ப பிரியமா பேச, நல்லா பேசுவான் அவன்.
1: ஆனா எங்க ஆச்சிதான் உனக்கு யாரடா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தோம். அப்போ அவங்க பேசும் போது உங்களதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா
2: நீங்கதானா?
1: அது உங்க பேருமா?
2: என் பேர் முனீஸ்வரி.
1: அப்படிங்களா? நீங்க எங்க இருக்கீங்கம்மா?
2: நான் சங்கரமையில இருக்கேன், அவங்க கோயில்பட்டுல இருக்காங்க, அங்க இருக்காங்க.
1: ஓஹோ, சரிங்கம்மா சரிங்கம்மா. அவனோட பிறந்த நாளுக்கு எல்லாம் நீங்க வந்து நல்லா கொண்டாட வைப்பீங்களாமே?
2: ஆமா ஆமா, ட்ரெஸ் எடுத்து குட்டி கேட்கலாம்.
1: உங்க சிரிப்புக்காகவே உங்க பக்கத்திலே இருப்பான் போலயே.
2: நான் ஊர்ல இருந்து கிளம்புல ஒரு 10 போன் அடிச்சிருவான், எங்க ஆச்சு வரியா, எங்க ஆச்சு வரியா அப்படின்ட்டு. அவனுக்காகத்தான் ஊர்ல வரையே நானு.
1: அப்படிங்களா? இந்த மாதிரியான உறவுகள் இருக்கனாலதான் குழந்தைங்க நல்ல வழியில வளர்றாங்க. நீங்க எல்லாம் நல்ல வழி காட்டுறீங்கல்ல, உங்களோட அன்பு உங்களோட அரவணைப்பு எல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல இதை கொடுக்குது அப்படிங்கறது உணர முடியுது எங்களால.
2: நீங்க அவங்களுக்கு என்ன வேணும், மேம் எடுக்கீங்களோ?
1: ஆமா ஆமா.
2: சரி சரி,
1: அது இந்த நம்பர் கொடுத்திருந்தான், அவன் கொடுத்த நம்பர் தான் இது. என்ன ஒரு
2: வாழ்த்தனும்
1: மகிழ்ச்சி படுத்தணும்ன்றதுக்காகவே நம்பர் கொடுத்திருக்கானா பாத்துக்கங்க. இந்த மகிழ்ச்சியோடய உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறோம். நம்ம கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் உங்களை தேடி வந்திருக்கோம்.
2: அப்படியா, பண்பலை நிகழ்ச்சிக்கா? சரி சரி.
1: இவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா பேசுனீங்க, பண்பலை நிகழ்ச்சிக்கான டவுன் ஆயிட்டீங்களே.
2: நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறாங்களா நினைச்சேன்.
1: அப்படிங்களா? நினைச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இல்லம் தேடி வரும் பண்பலையில உங்களுக்கு கூப்பிட சொல்லி

0: மெசேஜ் பண்ணிருந்தாங்க வாட்ஸ்அப்ல.
1: ஓ அப்படியா, சரி சரி சரி.
0: அது உங்க உங்களோட பெயருக்கு வந்து 19ஆம் தேதி பிறந்த நாள் அப்படின்லாம் சொல்லி இருந்தாங்க. அதான் என்னடா இவ்வளவு வந்து குறிப்பிட்டு அனுப்பிச்சிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சோம்.
1: மகிழ்ச்சியுமா
0: கேக்கும் போது எங்களுக்கும். அப்படியே உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: எனக்கா எனக்கு வாடிச்சுல இருந்து ஒரு பாட்டை போடுங்க.
2: மேலும் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகபரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சேவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 5.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய இல்லம் தேடி வரும் பண்பலை.
3: நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி தனது பாடல் தெரிவுகளாலும் கவிதை தொகுப்புகளாலும் அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கார்த்திகா தாமோதரன் அவர்கள்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
1: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
2: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி. மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: கோடை பண்பலை 100.5. இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னைஞ்சலாக.
1: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்து கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டு வருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்ரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமில் இருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 மேற்பட்ட யாத்ரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்ரிகர்கள் பெஹல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்ரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000 மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன

0: பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது உங்கள் கோடை பண்பலை நெருப்புள்ளையே இந்த

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி நீல வழி கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகம் முழுவதும் இணைய வெளியில் முறைத்தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றம் நடைபெறுவது போன்று குழந்தை முறைத்தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. இக்குற்றத்தை ஆங்கிலத்தில் சைல்டு போனோகிராபி என்கின்றனர். இன்றைய சூழலில் பெரியவர்களை விட குழந்தைகள் கல்விக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் அதிக அளவில் கணினி அல்லது ஸ்மார்ட்போன் எனும் திறன்பேசி வழியாக இணையத்தினை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். இணையம் வழியாக குழந்தைகளை கவரும் வகையில் முறைத்தவறு படங்கள், முறைத்தவறு பொருட்கள் போன்றவைகளை அவர்களது பார்வைக்கு கொண்டு சென்று குழந்தைகளை பயன்படுத்துவதற்காக செய்யப்படும் முயற்சிகளை குழந்தை முறைத்தவறு பரப்புதல் என்ற மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதேபோன்று தனிமையில் இருக்கும் குழந்தைகளை நேரடியாகவோ அல்லது சமூக வலைத்தளங்களின் வழியாகவோ தொடர்பு கொள்ளும் தீய எண்ணம் கொண்டவர்கள் குழந்தைகளுக்கு பணம் தருதல், குழந்தைகள் விரும்பும் பொருட்களை பரிசளித்தல் போன்றவைகளின் வழியாக குழந்தைகளை கவர்ந்து குழந்தை முறைத்தவறு பரப்புதல் எனும் மின்வெளி குற்றமாகவே கருதப்படுகிறது. இதுபோன்ற குற்றச் செயல்கள் வீடுகளில் தனிமையில் இருக்கும் குழந்தைகளை குறிவைத்தே நடத்தப்படுகின்றன. குறிப்பாக பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் நிலையில் பள்ளி சென்று வீடு திரும்பும் குழந்தைகள் வீடுகளில் தனிமையில் இருக்கின்றனர். சில குழந்தைகள் பெற்றோர் வீடு திரும்பும் வரை கணினி அல்லது திறன்பேசிகள் உதவியுடன் இணையத்தில் உலாவிக் கொண்டிருக்கின்றனர். இதுபோன்று தனிமையில் இருக்கும் குழந்தைகளிடம் தீய எண்ணம் கொண்டவர்கள் குழந்தைகள் விரும்புவது போன்று பேசி அல்லது அவர்கள் விரும்புவதை வாங்கி கொடுத்து அக்குழந்தைகளை தங்கள் பக்கம் ஈர்க்கின்றனர். வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பெற்றோர் நாள்தோறும் தங்கள் குழந்தையின் நடவடிக்கைகளில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். குழந்தைகள் இணையம் பயன்படுத்துபவர்களாக இருந்தால் இணையத்தின் சர்ச் ஹிஸ்டரி எனும் வரலாற்று தேடுதலில் அவர்கள் பயன்படுத்திய இணையதளங்களில் தவறான இணையதளங்கள் ஏதாவது இருக்கிறதா என்று அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள வேண்டும். குழந்தைகளிடம் மாற்றம் ஏதாவது தெரிய வந்தால் அல்லது தவறான இணையதளங்களை பயன்படுத்தியிருந்தால் குழந்தைகளிடம் அன்பாக பேசி அடுத்து இதுபோன்ற தவறான செயல்களை செய்யக்கூடாது என்று எச்சரிக்க வேண்டும். குழந்தைகளிடம் யாராவது தவறாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் மீது மின்வெளி குற்றப்பிரிவில் உடனடியாக முறையீடு செய்திட வேண்டும். குழந்தைகளிடம் தீய எண்ணங்களுடன் பழகி தவறாக நடந்து கொண்டவர்கள், தவறான படங்களை எடுத்து வைத்து கொண்டு மிரட்டுபவர்கள் போன்றவர்கள் குறித்து முறையீடு செய்ய விரும்பினால் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்தில் முறையீடு செய்து உரிய தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலையின் இன்றைய இல்லம் தேடி வரும் பண்பலை. மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு. கோடை பண்பலில் இனி தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நேயர்கள் எல்லாரையும் கோடை பண்பலை 100.5 உங்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ வணக்கத்தோடு நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சிக்கு வரவேற்குது. இனி வரும் ஒரு மணி நேரமும் மெல்லிசை பல இதயங்களில் கொஞ்சி பேச போகுது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக 1968 கே சங்கர் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுசிலா குரல்களில் வரும் குடியிருந்த கோயில் பட பாடலுக்கு விருப்பம் ஆண்டிபட்டி செந்தில்குமார்.
5: நீயே தான் எனக்கு மனவாட்டி

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தூத்துக்குடி உடன்குடி செல்வன், ராஜபூபதி அருண் இவர்களின் விருப்பத்திற்காக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், குரல் தந்திரு

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தூத்துக்குடி உடன்குடி செல்வன், ராஜபூபதி அருண் இவர்களின் விருப்பத்திற்காக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை எம் எஸ் விஸ்வநாதன், குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா.

0: மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நேரம் பிற்பகல் 1:12. கூட FM-இல் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியிலேயே 1963 AP நாகராஜன் இயக்கத்தில் வெளியான குலமகள் ராதை பட பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்காடு அரங்கம் நடராஜன், வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா. பாடலுக்கு இசை KV மகாதேவன், வரிகள் கண்ணதாசன். பாடல் இதோ TM சௌந்தரராஜன் குரலில்

தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப்

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: சிதம்பரசாமி
2: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஏ பீம்சிங் இயக்கத்தில் 1963 வெளியான பார் மகளை பார் பட பாடலுக்கு விருப்பம். விளாத்திக்குளம் பெரியசாமிபுரம் ஆண்டனி செல்வன், பாடல் டி எம் சவுந்தரராஜன், குரலில் கண்ணதாசன், வரிகளில் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள். நேரம் பிற்பகல் 1:23. கொடைக்கானல் பண்பலையில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களின் கடித வழி விருப்பத்தில் அந்த வரிசையில் இனி 1970 ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் அமைந்த பாலும் பழமும் பட பாடலுக்கு விருப்பம். மதுரை கைத்தறி நகர் குகன், பிரியா, மகாலட்சுமி, சாய்ராம். பாடல் TM சௌந்தரராஜன், பி சுசிலா. குரல்களில் பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

நெஞ்சில் நிறைந்த வகையில் இனி 1961 வெளிவந்த பாவ மன்னிப்பு பட பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம் ஹம்சா ரணியா. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில் பாடல், இயக்கம் ஏ பீம்சிங், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: சங்கம்.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
3: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
4: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
3: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
4: ஞாயிற்றுக்கிழமை
3: பிற்பகல் 2:30
4: உதய விழா கொண்டாட்டம்
1: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
3: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
4: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
3: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
4: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
3: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: சிறப்பாக 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.
3: அடிடன்.

கொடை எஃப்எம்இல் நாம நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியினி நெஞ்சிருக்கும் வரை பட பாடலுக்கு விருப்பம் குன்னத்தூர் கருக்குப்பாளையம் வேலுமணி ஈஸ்வரி நந்தகுமார் ரித்து ரமேஷ். படம் சிறுத இயக்கத்தில் 1967 வெளியானது. எம் எஸ் விஸ்வநாதன் இசை. பாடல் இதோ பி சுசிலா குரலில்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
9: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி

0: நீ பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
1: இன்றைக்கி ஒரு நேர் கேட்டிருக்காங்க, விரை பகுதியில் ஒரு திடீர்னு வீக்கம் ஏற்பட்டிருக்குங்க, அந்த வீக்கம் வந்துட்டு கேன்சராக இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அற்புதமான கேள்வி. விரை பகுதியில் வீக்கம் வர்றது நிறைய விஷயங்கள்னால வரலாம். இந்தியாவிலே மேக்சிமம் இந்த வியாதி வந்துட்டு எப்படி வருதுன்னா ஹைட்ரோசீல்னு சொல்லுவாங்க, அதாவது விரையில் ஏதாவது அடிபட்டாலோ இல்லை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனாலோ நீர் வந்து கோத்துக்கும், அதுதான் மோஸ்ட் காமன். ஆனால் இதில் என்ன வேடிக்கைன்னா விரை பகுதியில் பயங்கரமாக வலிக்கும். சைக்கிளில் ஓட்டி திடீர்னு சைக்கிள்லேருந்து விழும் போது அந்த இடத்துல அடிபட்டுச்சுன்னா எவ்வளோ வலிக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த வலி அப்படின்ற ஒரு தன்மை வந்துட்டு விரைக்கும் அதுக்கும் சார்ந்தது. ஆனால் கேன்சர் எப்படி இருக்குன்னா கேன்சர் உருவாகி அந்த விரையை பாதித்த உடனே அந்த வலி போயிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு கட்டி இருக்குது விரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓன்னு வலிச்சாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் இல்லைன்னு அர்த்தம், வேறு ஏதோ காரணம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அல்லது நீர் சார்ந்த மற்ற வியாதி இருக்குன்னு அர்த்தம். கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ தான் அழுத்தினாலும் அந்த வலி தன்மை போயிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் வளரும்போது அந்த விரையில் இருக்கிற நரம்புகளை வந்துட்டு அது அழிச்சிரும். ஸோ நரம்புக்கு வலிக்காது. ஸோ அதனால் எவ்வளோ வச்சு அமுத்தினாலும் வலிக்காது. ஸோ அது மெயின் டெஸ்ட். உதாரணத்துக்கு யாருக்காவது அவங்க விரை வந்துட்டு வீக்கமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிப்பாங்க. சப்போஸ் வலிச்சதுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது கேன்சர் கிடையாது. நான் சொல்கிறது எதுவுமே 100% கிடையாதுங்கன்னு அதுக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க டாக்டர் நான் அமுத்தி அமுத்தி பார்த்தேன் வலிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க. டெஃபினெட்லி ரெண்டு விரையும் ஒரே சைஸில் இருக்கணும். அந்த விரை வந்துட்டு சைஸ் மாற்றம் ஏற்பட்டாலே நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட போகணும். அது என்ன சொல்யூஷன்றது அவங்க சொல்லுவாங்க. விரை பகுதியில் இருக்கிற கேன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிறு வயதில் தான் வரும். ஒரு 15-30 வயசுக்குள்ளே தான் இந்த விரையில் இருக்கிற புற்றுநோய் வரும். அந்த விரை வீங்கிறது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளேயும் சில டைம் கட்டி வளரும். கழுத்து பகுதியில் கட்டி வரலாம், நுரையீரல் பகுதியில் கட்டி வரலாம். ஸோ உடனே உடனே அது ஸ்ப்ரெட் ஆயிரும். ஆனால் கடவுள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற விரை புற்றுநோய் கூட ஒன் ஆஃப் த மோஸ்ட் கியூரபிள் புற்றுநோய். இன்ஃபேக்ட் நம்ம கீமோதெரப்பி இருக்கு இல்லையா, கீமோதெரப்பினா கேன்சருக்கு எதிர்ப்பு கொடுக்குற இன்ஜெக்ஷன் முறையான ட்ரீட்மெண்ட். இந்த கீமோதெரப்பிலேயே அது ஃபஸ்ட்டு ஒரு கேன்சரை ட்ரீட் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது விரை புற்றுநோய் தான். இந்தியானான ஒரு ஊரில் அமெரிக்காவில் இந்த சிஸ்பிளாட்டுன்ற ஒரு ட்ரக்கை வச்சு ஒரு நபருக்கு டெஸ்டிஸில் இருக்கிற கேன்சரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி பார்க்காத அளவுக்கு ரெஸ்பான்ஸை அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக அனுபவித்தாங்க. அங்கே தான் ஆரம்பிச்சது ஆக்சுவலாக கீமோதெரப்பியினுடைய. விரை பகுதியில் இருக்க புற்றுநோய் மிகவும் க்யூர் ஆக வேண்டிய புற்றுநோய். அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையும் இந்த ஒரு புற்றுநோயில் மட்டும்தான் ஸ்டேஜ் 4 அப்படின்றது கிடையாது. எல்லா புற்றுநோய்க்கும் ஸ்டேஜ் 4 இருக்குது. ஸ்டேஜ் 4னால் உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் பரவிருச்சு, இனிமேல் பழைக்க முடியாது, நாள் மட்டும்தான் கடத்தலாம் அப்படின்றது ஸ்டேஜ் 4. ஆனால் விரை பையில் இருக்கிற புற்றுநோய் மட்டும் ஸ்டேஜ் 4 கிடையாது. ஏன்னா எவ்வளோதான் பரவுனாலும் இன்ஜெக்ஷனுக்கு பயங்கர அபார ரிசல்ட் இருக்கும். அதனால் நேர்களே விரை பகுதியில் இருக்க புற்றுநோயை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நேர்களே புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் பிற்பகல் 1:45. இசைக்கருவிகளின் இசைக்கோர்வையில் உலகத்தை வியக்க வைக்கும் தமிழ் திரைசை பாடல்களை தந்துட்டிருக்கு கொடைக்கானல் பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இனி ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின், பூபதி இவர்களின் விருப்பத்திற்காக பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல். வரிகள் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி, இயக்கம் கே சங்கர், வெளியானது 1963.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

திண்டுக்கல் மேற்கு ஆரோக்கிய மாதா திரு ஆரோக்கியசாமி சுப்ராஜ், செல்லம்மாள் ராஜேஸ்வரி சாந்தகுமாரி. 1955 எல்வி பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை எஸ் ராஜேஷ் ராவ், பாடல் இதோ ஏம் ராஜா பி லீலா குரல்களில்.

நேரம் பிற்பகல் 1:51. கொடைக்கானல் பண்பலை 100 நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இனி மிஷி அம்மா பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கும் நேர்கள்,

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி தித்தூர் துரையப்பா, பூங்குழலி, பத்மஸ்ரீ, ஹிமாஸ்ரீ, சக்திவேல் இவர்களின் விருப்பத்திற்காக எங்க மாமா பட பாடல். கண்ணதாசன் வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சௌந்தரராஜன். படம் 1970 ஏ சி திருலோகச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான படத்திலிருந்து பாடல் இதோ.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுனே
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
4: Good afternoon. This is Akashvani and I am Naresh Mago with the midday news. The headlines. Government withdraws emergency curbs on natural gas supplies following resumption of LNG shipments through Strait of Hormuz. Union Minister of Rural Development Shivraj Singh Chauhan releases 25,000 crore rupees assistance to states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen Act. Center

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஹாலிடே ஸ்பெஷல் டே இப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இந்த ஹாப்பியான நாளில் இன்னும் உங்கள் எல்லாரையும் உற்சாகப்படுத்த வருகிறது கோடை பண்பலையிலிருந்து டோல் தமாக்கா தோல். என்ன நேர்களே, துள்ளல் ஆட்டம் போட தயாராக இருக்கீங்களா நிகழ்ச்சிக்கு போலாமா?

0: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்க் கவுண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
0: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி 27 ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5
1: 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு.
4: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
5: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே AK தங்க மாளிகை.

0: கோரிக்கையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: 2:37 நாம் கேட்டு கூடை பண்பலையிலிருந்து டோல்தமாக்கா தோல்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும்

0: வேலைவாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965-2399.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்சன் சரி?
11: கவுன்சிலிங் கோட் 2612.
6: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
12: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனோவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: இது உங்கள் கோடை பண்பலை நொறு புள்ளி ஐந்து.
1: உங்கள் கோடை பண்பலை நொறு புள்ளி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக, செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறு புள்ளி ஐந்தில் உயிரெழுத்து.

0: நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: ஆம் நேயர்களே, இன்றும் அரங்கேற காத்திருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கார்த்திகா தாமோதரன் அவர்கள். நேரின் தெரிவாக அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
4: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
4: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் செப்புக செந்தமிழ்.
10: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

2:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன நேர்களே, துள்ளலான ஆட்டம் போட வச்சுதா இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 2:15 நிகழ்ச்சி. இந்த விடைபெறுகிறேன் நேயர்களே.

0: கோடைப்பண்பில் இனி நாம் கேட்கலாம் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில

பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 33 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லம்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே.

நமக்கு பிடித்த பாடல் நம்ம போகும் பாதையில் கேட்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை கேட்டுட்டே போவோம். அந்த நாள் முழுவதும் கூட அந்த பாடலை நம்ம பாடிட்டே இருப்போம். ஒரு பாடல் இல்லை, ஒலிக்கும் எல்லா பாடலுமே நமக்கு பிடித்ததாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிதாங்க, அதே போல் உங்களுக்கு பிடித்த பாடல் ஒலிக்கும் நேரம் இது. இது உங்கள் கூடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நேய உறவுகளின் பாடலும் கவிதை தொகுப்புகளும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கார்த்திகா தாமோதரன் அவர்கள். நேயர் தனது கடிதத்தை இவ்வாறாக வரைந்திருக்கிறார். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். எனது சொந்த ஊர் நாமக்கல் அத்தப்பம்பாளையம். எனது கணவர் தாமோதரன் விவசாயம் பார்த்து வருகிறார். எங்களுக்கு யஷ்மிதா என்ற மகள் உள்ளார். அவள் தற்போது 2ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் எனது தொகுப்பும் அரங்கீரும் நான் பார்த்து ஆவலுடன் காத்திருக்கிறேன். எனது முதல் தொகுப்பு இது, பண்பலையில் அரங்கீருமா என்று தனது கடிதத்தை வரைந்திருக்கிறார் நமது நேயர். நேயரின் தெரிவாக அரங்கேறவிருக்கிறது முதல் பாடல், தாவணி கனவுகள் திரைப்படத்திற்காக. கேட்போமா?

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
2: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரம் பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இனவாஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்து இந்த முதுகு வலி, அவங்க ஆல்ரெடி MRIலாம் எடுத்திருக்காங்க, போன வருஷம் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ், முதுகு தண்டில் 2 எலும்பு இருக்கும், அதுக்கு நடுவில் ஜவ் இருக்கும். இந்த மூளையிலேருந்து வர நரம்பாக மாறி என்னாகும்னா சைடில் தான் பிரியும், அந்த ஜவுக்கு சைடில் தான் பிரியும். அப்படி பிரியும் போது சில பேருக்கு அந்த அழுத்தம் ஜவ் வீங்கும், டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வீங்குச்சுன்னா அந்த காலுக்கு அந்த வலி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இடுப்புலேருந்து பின்னாடி தொட பின் கீழே கால் குதிங்கால் வரைக்குமே சில பேருக்கு வலி பரவும். கால் விருத்து போக ஆரம்பிக்கும், ஏதாவது ஒரு சைடில், காலுக்கு சைட்லேயோ தொடைக்குள் பக்கம் வெளிப்பக்கம் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல விருத்து போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது யூஸ்வலாக எதில் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, MRIல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக வந்தாங்கன்னா அந்த MRI எடுத்தோன்னா அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட், அதாவது என் பேஷண்ட் காமனாக கேட்குற கேள்வி, சார் இந்த மாதிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணணும், எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும், வருஷக்கணக்கில் எடுக்கணுமா, இல்லை எந்த வேலையுமே நான் பின்னாடி செய்யக்கூடாது அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் முதல்ல எதனால் வருதுன்னா, ஸோ ஒன்று வந்து தசை வீக்னஸ்னால், இன்னொரு ரீசன் வந்து இதான் அடிபடலாம், நம்ம வேகமாக போய் எங்கேயாவது கீழே உழுந்துலாம், எலும்பு ஏதாவது கிராக் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று ஏஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், இன்னொன்று ஒபிசிட்டி, ரொம்ப குண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் அந்த ஜவ் விழக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் மெயினாக வந்து இப்போ ஜவ் விலகதோட பேஷண்ட் வராங்க, ஒரு MRI எடுக்கிறோம், அது நல்லா விலகி இருக்குது ஜவ், அது கிரேடிங் பார்க்கணும், எவ்வளோ தூரத்துக்கு அந்த ஜவ் போய் அழுத்திட்டுருக்கு. சிலது ஜவ் லைட்டாக வீங்கி மட்டும் இருக்கும், சைடில் போகிற நிரம்ப தொடாது. அடுத்தது வந்து சில ஜவ் வந்து நிரம்ப தொற்றுருக்கும், ஸோ தொற்றுருக்கும். அடுத்தது வந்து ஜவ் நிரம்ப அழுத்திருக்கும், ஸோ இன்னொன்று வந்து ஃபுல்லாகவே அழுத்திடும். இந்த ஃபுல்லாக அழுத்தினதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுத்தமாக நடக்க மாட்டாங்க, அப்படியே குனிஞ்சிருந்து நடப்பாங்க, நடக்க முடியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக 100% அது சர்ஜரி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அது பண்ணால் தான் இது இருக்கும். அது லேட்டாகி பண்ணும் போது ரிசல்ட்ஸ் ரொம்ப போராக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சில பேஷண்ட்லாம் காலை கீழே வராமலாம் வந்திருக்காங்க, ஸோ ரொம்ப அந்தளவுக்கு அழுத்தி இதெல்லாம். ஸோ அதெல்லாம் நம்ம சீக்கிரம் நம்ம பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் ரெக்கவரிலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நமக்கு வந்து அந்த ஜவ் அழுத்தம் நிரம்ப தொட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக அதில் வெயிட் பண்ண வேண்டியதான், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் சொல்லிடுவோம். ஸோ ஒரு 6 weeks, 1 month to 6 weeks கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். அதுக்கப்புறம் ஸ்லோவாக பெயின் செட்டில் ஆனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஆரம்பிப்போம். ஸோ இன்கேஸ் அதுலேயும் பெயின் கொஞ்சம் செட்டில் ஆகலைன்னா அடுத்த ஸ்டேஜிங் வந்து இன்ஜெக்ஷன் போடுவோம். ஸோ முதுகுத்தண்டில் எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டில் வந்து எபிடூரல் இன்ஜெக்ஷன் இல்லை நர்வ் ரூட் பிளாக் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவோம். அதில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது சில பேர்த்துக்கு. ஆனால் அது வந்து என்ன இதுனா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கவங்க திரும்ப ரெக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்போ நெக்ஸ்ட் டைமும் அது என்ன அழுத்தம் ஜாஸ்தி ஆகுதுன்னா டெஃபினட்டாக சர்ஜரிக்கு போகணும். ரொம்ப அழுத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நரம்பு லைட்டாக தான் டச் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க சர்ஜரி தேவைப்படாது. ப்ராப்பரான ஒரு 1 month ரெஸ்ட்டு, எக்ஸசைஸு, ரொம்ப குனிஞ்சு வெயிட் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அந்த பெயின் திரும்ப வராது. எல்லா முதுகு வலிக்கும் ஜவ் அழுத்தம் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது, அடிபட்டதுனால வெறும் தசையில் அடிபட்டதுனால வரலாம். ஸோ இதெல்லாம் முதுகுத்தனில் ஏதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு நசுங்கனால வரலாம். அதில் மூட்டு தேய்மானம், ஸோ மூட்டுங்கிறது முட்டிலேயோ முழங்காலையோ கையிலையோ செய்கிறது கிடையாது, மூட்டு ஸ்பைன்லேயும் இருக்குது. ஒரு ஒரு போனுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மூட்டு ஜாயிண்ட் இருக்கும், அந்த ஜாயிண்ட்டில் ஏதாவது தேய்மானம் வந்தாலும் நமக்கு வந்து இந்த மாதிரி

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: சான்சஸ் நிறைய இருக்குது வரத்துக்கு. ஸோ டெஃபினட்டாக நாங்கள் இந்த மாதிரி முதுவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்னா அவங்க மருத்துவர் கண்டிப்பாக அதுக்கான எம்ஆர்ஐ பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்னா உங்கள் அந்த ரிப்போர்ட்டையும் அந்த ஃபிலிமையும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணிங்கன்னா நான் டைரெக்டாக நம்ம என்னென்ன அந்த டவுட்டை கிளியரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: இசைப்பாடும் அன்பளை, இது உங்கள் கூட பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயரின் தெரிவாக ஒழிக்கவிருக்கிறது உழவன் மகன் திரைப்படத்தின் பாடல். அழைக்கும் கரங்கள் விரும்பும் மனது, எப்போதுமே தேடும் உன்னை, நான் தேடும் என் இதயத்தின் தலைவன் நீதானே.

0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

3:25 நிமிடத்துல நாம கேட்டு இருக்கோம் கோடை பண்பலையிலிருந்து உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் கார்த்திகா தாமோதரன் அவர்கள். நேரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தாய் வீடு திரைப்படத்தின் பாடல். உலகம் உன் கையில், நிச்சயமாக அது புகழ் தேடித்தரும். நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான். நம்பிக்கையோடு செய்யும் அனைத்து செயலுமே நிச்சயமாக வெற்றி பெறும் அல்லவா? இது வருகிறது கோடை பண்பலையிலிருந்து.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது விடுதலை திரைப்படத்தின் பாடல். ஒவ்வொரு பாடலை கேட்கும் போதும் ஒவ்வொரு விதமான நினைவுகள் தோன்றும். அதிலும் இந்த பாடல் நம்மையே மறந்து ஆட்டம் போட வைக்கும். என்னையும் ஆட்டம் போட வைத்த பாடல் கோடி பண்பலையிலிருந்து ஒளிவுலா வருமா நம் அனைவரையும் ஆட்டம் போட வைக்க என்று பாடலுக்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். இதோ வருகிறது கோடை பண்பலையிலிருந்து.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு மில்க் கவுண்டர் கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் செப்புக செந்தமிழ்,
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்,
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
3: 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் செப்புக செந்தமிழ்.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது பரிவராகம் திரைப்படத்தின் பாடல். இசையும் குரலும் ஒன்றாக இணையும் தருணம் இனிமைதான். அதில் வரும் வரிகள் ஒவ்வொன்றும் அற்புதம். கேட்கும்போது மனம் அதனுள் செல்லும். அதனை உணரும் போதும் கேட்கும் போதும் இனிமைதானே என்று அடுத்த பாடலுக்கான விளக்கத்தை எழுதியிருக்கிறார். இதோ வருகிறது நேயரின் விருப்பத்தில் பரிவராகம்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

நிகழ்ச்சியில் நடத்ததாக வருகிறது வசந்த கால பறவைகள். காதல் திருமணம் காண மனம் வீங்குகிறது. காதலின் வரவால் இரு மனங்கள் இணைகிறது. இணையும் அந்த திருணத்தை கொண்டாடதானே வேண்டும். தருணங்கள் பலவாயினும் திருமணம் என்னும் நேரம் வந்துவிட்டால் மனது உற்சாகம் கொள்ளும் அல்லவா?

0: 3:59 இன்று உயிரெழுத்த நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த பாடல்களை ரொம்பவும் சிறப்பாக நமக்காக எழுதி அனுப்பியிருந்தாங்க. நாமக்கல் மாவட்டம் எட்டிமடை புதூர் கார்த்திகா தாமோதரன் அவர்கள் நேயருக்கு கூடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிறைவுக்கு வருகிறது கூடை பண்பலையின் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. மீண்டும் கேட்கலாம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் மெலின் ரமேஷ். நன்றினீர்களே.
1: சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமி கண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காலையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்தி

ஹரிகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நூறு ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: பண்பலை 100.5 மில்கா வண்டர் கேக்,
2: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்ஷன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939808574.
12: தேடுபொறிகளின் தேடலுக்கு உதவிடும் பகிரலைகள், எழுத்துக்களின் ஏற்றத்தை எடுத்து காட்டிடும் எடுப்பாக்கிகள், கோப்புகளின் கோர்வைக்கு உதவிடும் பிணைப்பிகள், தொடுதிரைகளுக்கு உயிரூட்டிடும் மின்னேற்றிகள், தொலைதூர உறவுகளையும் இணைத்திடும் செறிவட்டைகள் என

அன்றாடங்களோடு ஒன்றாகி இருக்கும் பொருள்களைப் போல அறியாமையிலிருந்து நம்மை மீட்கும் ஆளுமை மிக்க அன்னை தமிழை அலைவரிசையில் உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது. கோடை பண்பலை 100.5 செப்புக சென் தமிழ். உயர்வான எண்ணங்கள் கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம். 24 24 24 உற்சாகத்தோடு செயல்படும் மகளிர் வரலாம். 24 24 26 ஊக்கத்தோடு தன் பணிகளை செய்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24 24 29 அல்லது 290 333 முன் இணைப்பிற்கு 0 45 42. என்ன தூரிகையில் விளைந்த வண்ண நித்திலங்களால் வான்புகழ் மொழியை வரவேற்று செந்தமிழாவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.

0: 4542. என்ன தூரிகையில் விளைந்த வண்ண நித்திலங்களால் வான்புகழ் மொழியை வரவேற்று செந்தமிழ் அவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல சுபா. தேடும் காலத்தில் தெரிந்தெடுக்கும் ஞால பட்டறிவுகள், நாடும் நல்லொழுக்கத்தில் நயந்திடும் நன்மணிகள், கூடும் குயிலரங்கத்தில் கும்மாளமிடும் பயிலரங்கங்கள், ஆடும் அபிநயத்தில் அச்சதை போடும் அழகு மாடங்கள், பாடும் பனிமலர் சூளையில் பல்லவி எழுதும் சொல்லலி சூரியனாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை வணக்கங்கள் நேயர்களே. பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் சதாம்.
0: வணக்கம் நேர்களே.
2: வணக்கம் நேர்களே.
1: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை கூறிவிடலாமா?
2: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் 1 ஆண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடை பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
3: மதுரை மாவட்டத்திலிருந்து புதுவையிலிருந்து காயத்ரி உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: காயத்ரி அம்மா அவர்களை அங்கே என்ன சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறதா அம்மா?
4: நமச்சிவாயம்
1: ஐயா அவர்களை கஷ்டம் வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும்?
4: அது என்ன புரியவில்லைங்க.
1: பக்கத்தில் என்ன வண்டி ஆறு அடித்துக் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது?
4: பேருந்து
1: ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் நண்பரே.
1: சொன்ன நண்பனின் பெயர் என்ன?
5: நான் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முயற்சி செய்தேன் இணைய உதய விழாவுக்காக.
1: வந்திருக்கிறீர்கள். நான் அதை கேட்கவில்லை, உங்கள் பெயர் என்ன என்று தான் கேட்டேன்.
5: கணேசன் என்று குறிப்பிடுகிறேன்.
1: நாம் பேசியதில் மாதம் என்ற சொல் வந்த ஜூன் மாதம் என்று சொன்னோம். அதற்கு என்ன சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். ஜூன் திங்கள் வந்து இருந்தீர்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். வந்து இருப்பவரின் பெயர் என்ன அம்மா?
6: ஜெயஜோதி.
1: எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
6: தேனி மாவட்டம் தேனியிலிருந்து.
1: வந்திருக்கும் தோழிக்கு ஒரு நன்றி சொல்லலாம். காரணம் ஒற்றை சொல் வந்தது. என்னுடைய பெயர் ஜெயஜோதி என்று சொல்லி இருக்கலாம். 4:11 துளிகள் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பெயர் என்ன?
7: சீனிவாசன் செல்வராஜ் என்று குறிக்கொள்கிறேன்.
1: சீனிவாசன் அவர்களை இன்று தேதி என்னவோ? நன்றாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. சொன்னவர் மாவட்டம் ஐலூர் பெற்றோர்ந்து சரண்யா பேசுறேன்.
1: சரண்யா அம்மா அவர்களை பக்கத்தில் ஏதோ விசில் அடித்தார்களே, அது யார் அடித்தது?
8: அப்படி ஒன்றும் இல்லைங்க ஐயா.
1: உங்களுக்கு என்ன செயின் என்றால் பிடிக்கும்?
9: என்ன
1: தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் நம்பா?
0: தற்சமயம்
1: சொல்வோம் வெல்வோம் தமிழோடு பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR அண்ட் VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
8: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் காம்போ பேக் அப்பப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
5: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. Contact 8939808574.
1: குளிர்களிகளின் குளிமையூட்டிடும் குதூகல மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
7: வணக்கம்.

0: வணக்கம்.
1: ஐயா அவர்களுக்கு அழகான மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவாங்கையா.
0: சிவா அவர்களை இதுவரை எத்தனை தபால்கள் எழுதி இருக்கிறீர்கள்?
1: நிறைய எழுதியிருக்கிறேன், அது எத்தனை என்று சொல்ல முடியும்.
0: என்ன எழுதியிருக்கிறீர்கள்?
1: நீங்கள் கூறியதுதான்.
0: இது தவிர்க்கும் வகையிலான விடையாகத்தான் நல்ல சொல் இருக்கிறது. அப்படித்தான் அஞ்சல் அட்டையில் எழுதி எப்பொழுதும் நமக்கு அனுப்பி கொண்டே தான் இருக்கிறீர்கள். இணைப்பில் காத்திருக்கும் அன்புடையர் யாரோ வருக. வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் திருடி பட்டிக்காட்டிலிருந்து கு தமிழச்சி பேசுகிறேன்.
0: கு தமிழச்சி அவர்களை எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: நான்காம் வகுப்பு படிக்கும் தோழிக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
2: ஐந்து பாடங்கள்.
0: ஐந்து பாடங்கள். ஐந்து பாடங்கள் இருக்கின்றன. ஏன் கால இடைவெளி வந்தது? விட்டு கொடுத்து விடலாமா வேண்டாமா?
2: வேண்டாம்.
0: ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். சபரி அவர்களே, என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
3: என்னுடைய பிழத்திற்காக நான் பளு தூக்கும் இயந்திரம் வைத்திருக்கிறேன்.
0: பளு தூக்கு இயந்திரம் வைத்திருக்கிற எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: ஏறத்தாழ 7 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன்.
0: பணிபுரிந்து இருக்கும் நண்பனு உங்களின் ராசி என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
3: அது பற்றி எனக்கு எதுவும் சொல்ல தெரியவில்லை.
0: உங்களுக்கு எப்பொழுது ஜாதகம் எழுதினார்கள்?
3: என் பெற்றோர் எனக்கு முன்னதாக எழுதிவிட்டார்.
0: என்ன எழுதியிருக்கிறார்கள்?
3: தாங்கள் கூறியதுதான்
0: என்று சொல்லி இருப்பது என்றால் இரண்டு முறை தவிர்க்கும் வகையிலான விடையை பயன்படுத்தினீர்கள். ஜாதகம் என்பதற்கு பிறப்பியம் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது, பயன்படுத்துவோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சொல்வது பாலசுப்ரமணியன்.
0: பாலசுப்ரமணியன் அவர்களை இதுவரை எத்தனை பேரிடம் மன்னிப்பு கேட்டு இருந்திருப்பீர்கள்? மன்னிப்பு என்பது தமிழ் சொல் அல்ல. பல முறை நிகழ்ச்சி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: பாணி கொடுமுடியிலிருந்து உங்களிடம் பேச வந்துள்ளேன்.
0: மகிழ்ச்சி அம்மா வந்தது மகிழ்ச்சி, ஆனால் வணக்கம் என்ற ஒற்றை சொல்லோடு நிறுத்தியதால் மணி ஒழித்திருக்கிறது. நெய்ய உறவுகளை இணைப்பில் வந்ததிலிருந்து விடைபெறும் வரை தமிழில் நல்ல தமிழில் பேச வேண்டும். இணைப்பில் காத்திருப்பவரின் பேர் என்னவோ? வணக்கம்.
6: வணக்கம் நண்பரே.
0: சொன்ன நண்பனின் பேர் என்ன?
6: கோவை மாவட்டம் சின்னவாசியிலிருந்து மஞ்சுளா செல்வராஜ் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: மஞ்சுளா செல்வராஜ் அவர்களை, உங்களிடம் எத்தனை வகையான பேண்ட்ஸ்கள் இருக்கின்றன? வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
7: சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் ஆங்கூரிலிருந்து சு கண்ணன் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
0: சு கண்ணன் அவர்களை, எத்தனை முறை செப்புக சந்தமலில் கலந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
7: நிறைய தடவை கலந்து கொண்டிருக்கேங்க.
0: கலந்து கொண்டு இப்பொழுது என்னுடன் பேசுவதற்கு சம்மதமா சம்மதம் இல்லையா?
7: சம்மதம் என்றுதான் நான் கூறுகிறேன்.
0: என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: அனைவருக்கும் தமிழ் கடவுள் மாலை வணக்கம். வணக்கம். சுபாவுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் வாழ்த்துக்களும் பாராட்டு.
0: வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
8: என் பெயர் கூலிச்சாமி அமராவதி.
0: வந்திருப்பவர் நேரே எத்தனை முறை வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறீர்கள் எங்களுக்காக?
8: ஒரே ஒரு முறை தான் வாழ்த்து சொல்லியிருக்கேன்.
0: வாழ்த்து சொல்லி இருக்கும் நண்பனே, நம் வீட்டு சுவற்றில் என்னென்ன மாட்டி வைத்து இருக்கிறீர்கள்?
8: குடியிருப்பு இருக்கு, அண்ணாயிரம் என்ன இருக்கோ அதுதான்
0: மாட்டி வைத்திருக்கிறீர்கள். கால இடைவெளி வந்த நேரம் 4:22 இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து
0: நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை தங்கம். உங்கள் பெயர் என்ன என்று இன்னொரு முறை எங்களுக்காக சொல்லுங்கள்.
9: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையிலிருந்து.
0: உங்கள் பெயர் மட்டும் எங்களுக்கு கேட்கவில்லை, வடமதுரையிலிருந்து வந்து இருக்கிறீர்கள். இன்னொரு முறை மட்டும் முயற்சி செய்வோம். உங்கள் பெயரை இன்னொரு முறை எங்களுக்காக சொல்லுங்கள்.
9: பூரணி என்று
0: கூறுகிறேன். பூரணி அவர்களே, என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் பூரணி?
9: நான் 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
0: முதல் ஸ்பீக்கர் போட்டு இருந்தீர்களா?
9: இல்லை ஐயா.
0: இல்லை ஐயா என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கும் நேரத்தில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக. வணக்கம். இணைந்து ஹலோ. வணக்கம். யார் பேசுறீங்க? துரைசாமி அவர்களை ஹலோ என்று சொல்லி தொடங்கினோமா? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் சந்தித்து விடலாம். வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 செந்தமிழ். வணக்கம்.
10: ஐயா வணக்கம். இனிய மாலை வணக்கத்துடன் ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கவேல். ஐயா
0: தங்கவேல்.

0: அவர்களை என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் நிலத்தரகராக பணிபுரிகிறேன் ஐயா.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
1: நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களாக செய்து
0: ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக ஆண்டாண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கும் தமிழோடு வளர்ந்து கொண்டிருக்கும் செந்தமிழில் இணைப்பில் காத்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். மாவட்ட கோவில்பட்டியில் இருந்து மா காந்திமதி தங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: காந்திமதி அம்மா அவர்களை என்னுடன் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அநியமாக என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும்
8: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் Bunions and Briefs.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
4: வாழ்த்து தின்றல்,
5: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
6: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
4: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
5: வருகிற ஜூலை மாதம் 12
6: ஞாயிற்றுக்கிழமை
5: பிற்பகல் 2:30
6: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
5: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
4: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
6: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
5: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
6: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
5: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை 2:30 நடைபெறுகிறது.

0: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்ஷன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்,
9: ஆரஞ்சு சாக்லேட், வண்டர் கேக் அண்ட் ஸ்ட்ராபெர்ரி. மில்கா வண்டர் கேக்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
3: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
7: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்ஷன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
11: PGP College of Engineering and Technology, Autonomous, Namakkal. Counseling code 2612. Contact 8939-808574.
1: நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள், டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன், மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
14: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: கவிஞர்கள் பல கொண்ட சுந்தர மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
2: திண்டுக்கல் மாவட்டம் அயலூர்ல இருந்து பிரேம்குமார் பேசுகிறேன் ஐயா.
1: பிரேம்குமார் அவர்களே, இப்பொழுது என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் மாடு மேய்த்து கொண்டிருக்கிறேன்.
1: நம்மிடம் எத்தனை மாடுகள் இருக்கின்றன?
2: ஒரு மாடு இருக்கிறது ஐயா.
1: ஒரு மாடுக்கு என்ன பேர் வைத்து இருக்கிறீர்கள்?
2: பேர் எதுவும் வைக்கவில்லை ஐயா.
1: எப்படி கூப்பிடுவீர்கள்?
2: எப்படியும் கூப்பிடவில்லை ஐயா.
1: எப்படியும் கூப்பிடுவதே இல்லை. நம்ம ஊர் எந்த தாலுகாவில் வரும்?
2: நமது ஊர் தாலுகாவில் வரும்.
1: வட்டம் தட்டம் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம் செந்தமிழில். வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன். மதுரை மாவட்டம் அச்சம்பத்து சதாசிவம்.
1: சதாசிவம் அவர்களை, நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா இல்லையா?
3: நான் வாகை சூடி ஓராண்டு முடிந்து விட்டது.
1: முடிந்து விட்டது. எந்த ஆண்டு நீங்கள் வாகை சூடினீர்கள்?
3: நான் கடந்த 2025 வாகை சூடினேன்.
1: நாம் பேசிய சொல்லில், அதாவது என்னை சொல்லும் பொழுது ஒரு தவறு வந்தது என்ன என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? அதை சொல்லும் பொழுது, எண்களை சொல்லும் பொழுது சில பேர் சொல்லுவார் 20 என்று. 20 சேர்ந்தது, 2000 சேர்ந்த 2000 அப்படித்தான் சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
1: ரவிக்குமார் அவர்களை, ஏன் நீங்க பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை நண்பா?
4: நான் நல்ல முறையாக,
1: நீங்கள் நல்ல முறையாகத்தான் பேசி எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை. காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்?
4: காரணம் எங்க இரும்பு வீட்டில்
1: நீங்கள் பேசுவது புரியவில்லை. பொறுத்துக் கொள்ளுங்கள், அடுத்த வாரம் பாருங்கள். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கமா காலை வணக்கமா?
5: மாலை வணக்கம் ஐயா.
1: மாலை வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
5: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்தில் இருந்து நிதின் கைலாஷ்.
1: நிதின் கைலாஷ், எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
5: 8 வகுப்பு படித்துக் கொள்கிறேன் ஐயா.
1: படித்துக் கொள்கிறீர்கள்? யாரை கொன்று கொண்டு இருக்கிறீர்கள்?
5: படித்திருக்கும்
1: நண்பன் இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கிறார்?
5: படித்துக் கொண்டே இருக்கிறார்.
1: இப்பொழுதும் படித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களிடம் எத்தனை நோட் புக்குகள் இருக்கின்றன?
5: 5.
1: 5 ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. நோட் புக் என்பதற்கு அவர் மறந்து விட்டார். குறிப்பேடுகள் என்று குறிப்பெறிந்து சொல்லி இருப்பார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: அறிவிப்பாளருக்கு அன்பான வணக்கம் தோழரே.
1: சொன்னவரின் பெயர் என்ன?
6: சரவணன் என்பது என் பெயராகும்.
1: நான் சரவணன் அவர்களை, உங்களுக்கு வேறு ஒரு பெயர் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
6: இங்க என் பெயர் கொண்ட நேயர்களே 3 நபர்கள் உண்ணார்கள்.
1: ஆள்கள் என்று சொல்வதான். உங்களிடம் சொற்களை போட்டு பிடிப்பது என்னுடைய வேலை. நீங்கள் சினம் கொள்ள வேண்டாம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
7: இனிய மாலை வணக்கம். பழனியிலிருந்து கருணாநிதி.
1: கருணாநிதி ஐயா அவர்களை, நாம் சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரத்திற்கு முந்தைய வாரம் பேசினோம், அப்படித்தானே?
7: ஒரு திங்கள் ஆகிவிட்டது.
1: எந்த திங்கள் நீங்கள் பிறந்தீர்கள்?
7: நான்
1: புரட்டாசி திங்கள் பிறந்திருக்க. புரட்டாசி என்று யாருக்கெல்லாம் சாக்லேட் குடிப்பீர்கள்?
7: அனைவருக்குமே இனிப்பு வழங்குகிறேன்.
1: இனிப்புகளை வழங்கு. உங்களுக்கு மிக்சர் பிடிக்குமா பிடிக்காதா?
7: அது ஒரு வகையான, எனக்கு நன்றாக பிடிக்கும்.
1: பிடிக்கும். உங்களுக்கு லட்டு பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்குமே பிடிக்கும் சார் என்று சொல்லும் கூட அங்கு ஏன் வந்தது என்று தெரியவில்லை. 4:36 இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா.
1: சொன்னவரின் பேர்
8: என்ன?
1: ஆலங்குறிச்சி தாலுகால இருந்து வந்திருக்கிறீங்க. தாலுகா எந்த ஊருக்குள்ள வந்திருக்கு? வட்டம். ஆமாங்க சார் என்பதும் சொல்லி இருக்கிறீர்கள். தாலுகா என்பதற்கு வட்டம் என்ற நல்ல தமிழ் சொல் இருக்கிறது. பயன்படுத்திக் கொண்டே இருப்போம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
9: ஏலோ வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
9: முரியஸ்வரி காமகாபட்டி தேனி மாவட்டம் பேசுகிறேன் ஐயா.
1: பேசிக் கொண்டிருக்கும் தோழியே, மதியம் நம் வீட்டில் என்ன சமைத்தீர்கள்?
9: சோறு குழம்பு தான் ஐயா.
1: சோறு குழம்பு. உங்களுக்கு சைவம் பிடிக்குமா அசைவம் பிடிக்குமா?
9: எங்களுக்கு எனக்கு சைவம் தான் பிடிக்கும் நண்பரே.
1: தாவர உணவு சாப்பிடுவீர்கள் என்று சொல்லியிருக்கோம். சைவம் அசைவம் என்பது பெருமொழி சொற்கள். ஒரு தமிழ் சொல்லை எதிர்ச்சொல்லாக மாற்றும் பொழுது அதற்கு முன்னால் ஆ சேர்த்தோமையானால் அது தமிழ் சொல்லாக இருக்காது. இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வருக. வணக்கம்.
10: இனிய மாலை வணக்கம் கூறி நிகழ்ச்சி அறிவது நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி ரங்கசாமி.
1: ரங்கசாமி அவர்களை, பக்கத்தில் ஏதோ கசகசா என்று சத்தம் கேட்கிறது. என்ன விசேஷம் அங்கு?
10: ஓசை ஒன்று எனக்கு கேட்கவில்லை தோழர்.
1: எங்களுக்கு கேட்கிறது. மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
10: நண்பர்கள் ஐசி சோறும் பருப்பு குழம்பும் சாப்பிட்டீர்கள்.
1: நீங்கள் எந்த கையில் வாட்ச் கட்டுவீர்கள்?
10: இடக்கையில் கட்டுவேன். கடிகாரத்தை.
1: கடிகாரத்தை? அவ்வளவு பெரிய கடிகாரத்தை கட்டுவீர்களா?
10: சிறிதாக இருக்கும் என்று கூறுகிறீர்கள்.

0: கூலி இருக்கிற உங்களுக்கு விசில் அடிக்க தெரியுமா?
1: தெரியும் நண்பரே.
0: சட்டையில் எத்தனை பாக்கெட்டுகள் இருக்கின்றன?
1: ஒரே ஒரு சட்டை பை உள்ளது.
0: அங்கே எவ்வளவு பணம் இருக்கிறது?
1: ரூபாய் எதுவும் இல்லை தற்பொழுது.
0: உங்களின் ஆசைதான் என்ன? கோசல பாரதி அவர்களை எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
2: தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுப்ரவர்த்தியா.
0: வந்து இருக்கும் தோழி எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார்? வேலுமணி அவர்களே, உங்களின் எஜமானன் யார்?
3: நானே, எனக்கு தலைவன்.
0: தலைவனாக இருக்கும் நண்பனே, மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்?
3: அரிசி உணவும் பருப்பு குழம்பும் சாப்பிட்டேன்.
0: உங்களுக்கு என்ன பொருள் சாப்பிட்டால் அலர்ஜியாக இருக்கும்?
3: எதுவுமே அவ்வாறு ஒவ்வாமை இருக்காது.
0: நம் ஊரில் எத்தனை வீதிகள் இருக்கின்றன?
3: எங்கள் ஊரில் 4 தெருக்கள் உள்ளன.
0: பிடிவாதம் பிடிப்பவர் யார் நம் வீட்டில்?
3: அப்படியெல்லாம் யாரும் இல்லை.
0: யாருமே இல்லை. உங்க இன்சியல் என்ன?
3: வி வேலுமணி என்று கூறலாம்.
0: உங்கள் தந்தையின் பெயர் என்னவோ?
3: அப்பாவின் பெயர் விருத்தீஸ்வரன்.
0: வைத்து இருக்கிறீர்கள். இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்?
3: இன்று எந்த சிறப்பும் இல்லை.
0: உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா?
3: வெயில் குறைவாகத்தான் இருக்கிறது.
0: ஒரு மாதத்திற்கு எத்தனை வாரங்கள்?
3: 4 வாரங்கள்.
0: வாரம் என்று சொல்லக்கூடாது, கிழமை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
4: மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
13: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
14: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி

0: பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: இசைக்காற்றின் இன்னமுதாய் இணைந்திருக்கிறோம் சிப்புக செந்தமிழில் சதம். அடுத்த வாரம் இதே நாள் 2:30 என்னென்னலாம் நமக்கு பண்பலையில் நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, என்னென்ன விசேஷங்கள்ன்றத ரெண்டு பேரும் சுபாவும் ரெண்டு பேரும் சொல்லுங்கள், நான் அப்படியே கேட்டு சொல்கிறேன்.
6: சுபா சொல்லுவாங்க பாருங்கள் எங்கே நடக்குது.
7: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களில் அங்கே இருக்க கல்லூரியில் நேரலையில் நம்ம செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி வலம் வர காத்துட்ருக்கு.
6: அதாவது பல வருடங்களாக இந்த நிகழ்ச்சியெலாம் வந்து முன்னாடியே எடுத்துருவாங்கப்பா, எடுத்து வச்சு பேசுவாங்கப்பா அப்படின்ட்டு நம்ம நிகழ்ச்சியில் பங்கெடுக்காத ஒரு சிலருக்கு அந்த என்ன
7: சொல்றது
6: இருக்கும், அந்த ஐயத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்க நேரடியாக வாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி நடக்குது, எப்படி நம்ம கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் எப்படி நம்ம நேயர்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத நேரடியாக கண்முன்னே பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
7: அதுக்கு யாரெல்லாம் கலந்துக்கறலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்ம பண்பலையை கேட்டுட்டே இருக்கணும். நம்ம பண்பலையில அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும்.
5: அதற்காக காத்து கொண்டு இருங்கள். நேரலை நிகழ்ச்சியில் வந்து செப்புக செந்தமிழ் நடைபெற இருக்கிறது. எல்லாம் ஆர்வமா இருக்கிறீங்க, நாங்களும் அங்க வர தயாராக இருக்கும் இந்த நேரத்தில்.
6: இதுல என்ன அப்படின்னா, அதாவது உதயவிழா நடக்குது அப்படின்றது கண்ணா லட்டு தின்ன ஆசை. அப்ப செப்புக செந்தமிழ் நேரலையில நடக்குது, கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையா. அது மாதிரி ரெண்டு லட்டு உங்களுக்காக காத்திருக்கு ஒரே மேடையில். நம்ம அறிவிப்பாளர்கள் அனைவரும் பார்க்கலாம், பேசலாம், உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்.
5: இப்ப பாத்தீங்கன்னா லட்டுன்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, லட்டும் தமிழ் சொல் கிடையாது, ஆசையும் தமிழ் சொல் கிடையாது. அப்ப என்னவா இருக்குன்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். காத்திருங்கள் செப்புக செந்தமிழில்.
8: மற்றும்
5: இசையின் காவியத்தில் இன்பத் தமிழோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
9: நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாத்தன்குடி சித்தூரிலிருந்து என்னுடைய பெயர் முருகன் என்று கூறலாம்.
5: முருகன் அவர்களை எத்தனை பரம்பரையாக அந்த ஊரில் வசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
9: நாங்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ வசித்து வருகிறோம்.
5: எத்தனை பரம்பரையாக வசித்து வருகிறீர்கள்?
9: அது நினைவில் இல்லை ஐயா.
5: நினைவில் இல்லை. சோதனை காலங்களில் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் மணி ஒழித்திருக்கிறது. காரணம் காலை இடைவெளி வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் அயலூரில் இருந்து யுவஸ்ரீ பேசுறேன் ஐயா.
5: யுவஸ்ரீ அவர்களை எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
10: 11 வகுப்பு ஐயா.
5: 11 வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கும் தோழிக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
10: தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், வேதியியல், உயிரி விலங்கியல், உயிரி தாவரவியல், கணிதவியல்.
5: அத்தனை பாடங்களையும் படித்துக் கொண்டிருக்கும் தோழியே, எந்த குரூப் எடுத்து இருக்கிறீர்கள்?
10: உயிரி கணக்கியலையா.
5: அதற்குள்ளாக காலை இடைவெளி வந்துவிட்டது. முயற்சிக்கு வாழ்த்துகள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
11: வணக்கம் ஐயா. சிவகாசியிலிருந்து அமுதா வந்துள்ளேன்.
5: அமுதா அம்மா அவர்களை நீங்கள் வாகை சூடி ஓராண்டு ஆகிவிட்டதா இல்லையா?
12: கணேசன்
5: அவர்களை எங்கே போய் கொண்டு இருக்கிறீர்கள்? வயலில் என்ன போட்டு இருக்கிறீர்கள் இப்பொழுது? வாழை மரங்களை வைத்து. வாழை மரங்களா வாழை செடியா?
12: மரங்கள் என்று

0: அது அதாவது மரம் என்றால் ஆணி வேறு இருக்க வேண்டும், அப்படித்தானே தோழாம்? சல்லி வேர்கள் இருக்கின்றன, அதனை பத்தி அப்புறம் பேசிக் கொள்ளலாம். உங்களிடம் ரகசியம் சொன்னால் யாரிடம் சொல்ல மாட்டீர்கள்?
1: பெண்ணிடம் சொல்ல மாட்டீர்கள்.
0: எந்த வியாதி வந்தால் ஆஸ்பத்திரிக்கு போவீர்கள்? அவமானம் வரும் நேரங்களில் என்ன செய்யலாம்? திடத்தோடு இருக்க வேண்டும், ஆனால் கால இடைவெளி வருவதை கவனிக்க வேண்டும். மேற்கு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். உங்களுக்கு நல்ல சக்தியான பொருள் என்றால் எதனை சொல்வீர்கள்? என்ன கசாயம் குடித்து இருக்கிறீர்கள் இதுவரை? இங்கே தடுமாற்றம் நிறைய இருந்ததால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:49 மணி துடிகள். வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
0: உரையாட வந்து இருக்கும் தோழன் வீரப்பன் விஸ்வநாதன், எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
2: வீரபாண்டியிலிருந்து வந்துள்ளேன்.
0: வீரபாண்டியில் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் துணி தைப்பாகவும் நடத்தி கொண்டிருக்கிறேன்.
0: எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: நான் 20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறேன்.
0: கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது?
2: அன்றைக்கு செலவு செய்து விடுகிறேன்.
0: செலவு செய்து விடுகிற எவ்வளவு இப்பொழுது பணம் இருக்கிறது?
3: அவர்களை
0: நீங்கள் வாகை சூடி எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டன?
3: ஐயா, 2 ஆண்டுகள் பக்கமாக ஆகிவிட்டன.
0: இப்பொழுது எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
3: முடித்து 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் தோழரே.
0: நம் வீட்டு ஜன்னல்கள் எந்த திசையில் இருக்கின்றன?
3: அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியவில்லை தோழரே.
0: ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தோசை சாப்பிடுவீர்கள்?
3: நான் 2 முதல் 4 வரை சாப்பிடுவேன் ஐயா.
0: இன்று தேதி என்னவோ?
3: அதை பற்றி எனக்கு விளக்கமாக தெரியவில்லை.
0: 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனுக்கு திகதி தெரியவில்லையா? இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 4:50 துளிகள். வருக. வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கம்பட்டிலிருந்து ஜெயச்சந்திரன் செப்பு செந்தமிழோடு உரையாட வந்துள்ளேன்.
0: வந்திருக்கும் தோழனுக்கு என்ன பாயாசம் என்றால் பிடிக்கும்?
4: எனக்கு இனிப்பு வகைகள் கண்டிப்பாக பிடிக்காது.
0: உங்களுக்கு மிக்சர் பிடிக்குமா? அப்போ
4: கலவை கண்டிப்பாக கார வகைகள் பிடிக்கும்.
0: கார வகைகள் பிடிக்கும். உங்களுக்கு என்ன விஷயம் என்றால் பயம்?
4: எனக்கு எந்த விடயம் என்றாலும் பயம் கிடையாது.
0: அச்சம் என்று சொல்வது சரியாக இருந்திருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் நேயர்கள் வந்து கொண்டே இருக்கலாம். அதற்கு முன்னால்
5: அதிசயம் கண் முன்னே ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: மொழிகளின் காட்சி சாலையில் அழகாய் ஒலிவலம் வரும் காந்தர்வ மொழியை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
0: வணக்கம்.
7: வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மாவட்டிப்பட்டி சிற்றிலிருந்து சபிதா உரையாட வந்துள்ளேன்.
0: சபிதா அவர்களை நீங்கள் எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: அண்ணா, நான் இல்லத்தரசியாக உள்ளேன்.
0: இல்லத்தரசியாக இருக்கும் தோழி, இவ்வளவு அழகாக பேசுகிறீர்கள். நம் வீட்டில் எத்தனை பென்சில்கள் இருக்கின்றன?
7: அண்ணா, புரியவில்லை.
0: நம் வீட்டில் எத்தனை பென்சில்கள் இருக்கின்றன?
8: என்ன
0: விசேஷம் நம் வீட்டில்? பக்கத்தில் யாரேனும் இருக்கிறார்களா? எந்த எண்ணில் வந்து இருக்கிறீர்கள் தோழியே?
8: 24
0: பக்கத்தில் சொல்லிக் கொடுக்கும் தந்தையை இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கும் கேட்கும், எங்களுக்கும் கேட்டிருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: தோழருக்கு மாலை வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
9: எனது பெயர் சத்தியவாணி. சிவகங்கை மாவட்டம் ஆச்சங்குடியிலிருந்து தங்களோடு உரையாட வந்துள்ளேன்.
0: சத்தியவாணி அம்மா அவர்களை தாய்

0: பார்த்து இருக்கிறீர்களா?
1: அப்படி எதுவும் எனக்கு தெரியாது.
0: நீங்கள் பார்த்தது கிடையாது. உங்களுக்கு என்ன வசனம் என்றால் பிடிக்கும்?
1: எனக்கு பழைய காலத்து திரைப்படங்களில் வசனம் என்றால் பிடிக்கும்.
0: உரை நடை என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. அவர்களை ஏன் இத்தனை நாட்களாக வரவில்லை?
2: தாங்கள் அழைத்தால் தானே வருவேன்.
0: நான் தான் அழைக்க வேண்டுமா? நீங்கள் இப்போ அழைக்கவில்லையா? அழைத்து இருக்கிறீர்கள். பக்கத்தில் என்ன வண்டி ஆரன் எடுத்து கொண்டு சென்று இருக்கிறது?
2: வண்டி
0: போய் கொண்டிருக்கிறது என்பதை ஆம் என்று எடுத்துக்கொண்டோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: சேலம் மாவட்டம் குள்ளப்ப நாயக்கனூர்லிருந்து மாட்டுத்திறனாளி கணேசன் உரையாடுகிறேன்.
0: ஏன் ஐயா இந்த சொல்லை தவிர்த்து விட்டு உங்கள் பெயரை மட்டும் சொன்னால் நன்றாக இருக்குமா இருக்காதா?
3: என்னுடைய பெயர் கணேசன்.
0: கணேசன் அவர்கள் மதியம் என்ன சாப்பிட்டார்?
3: நண்பகல் அரிசி சோறும் பருப்பு குழம்பும் சாப்பிட்டேன்.
0: யார் சமைத்து கொடுத்தது நமக்காக?
3: நான் மாற்றுத்திறனாளி, எனக்கு யாருமில்லை, நானே சமைத்துக் கொள்கிறேன்.
0: அதுக்கு தனித்திறன் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்றால் எதனை சொல்வீர்கள்?
3: எனக்கு பிடித்த பாடம் என்றால் தமிழ் என்று தான் சொல்றேன்.
0: பாடல்கள் என்று சொன்னால் எதனை சொல்லலாம்?
3: பாடல்கள் தமிழில் பாடும் பாடல்கள் தான் மிகவும் பிடித்தமாக இருக்கும்.
0: மிகவும் பிடித்ததாக இருக்கும். அதிகமாக நீங்கள் எந்த சொல்லை பயன்படுத்துவீர்கள்?
3: நான் மிகுதியாக பயன்படுத்துவது சரியாக எந்த எண்ணம் என்று சொல்ல புரியவில்லை.
0: நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீர்கள்?
3: நான் 1953 பிறந்துள்ளேன்.
0: பிறந்திருக்கும் தோழனே, உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் எதனை சொல்வீர்கள்?
3: என்னோட வாழ்க்கையில் நான் எவரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம்.
0: விருப்பமாக இருக்க நீதி தவறும் நேரங்களில் என்ன செய்யலாம்?
3: அதை சரி செய்து கொள்ள வேண்டும்.
0: நம்மை சரி சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நீங்கள் நிகழ்ச்சியில் நேரடியாக வாகை சூடி இருக்கிறீர்கள்.
4: வாழ்த்துக்கள் நண்பரே.
5: நீங்கள்
0: சேலம் கணேசன் அவர்களுக்கு பேரை சொல்லி நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்கள்.
4: வாழ்த்துக்கள் சேலம் கணேசன் ஐயா. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: வரும். இப்பொழுது வந்து இருக்கும் நேயர் யாரோ வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்னவோ?
6: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தல் சாகுல் அமீது.
0: சாகுல் அமீது அவர்களே, பிரியாணி எதில் செய்தால் நன்றாக இருக்கும்?
6: கலவை சாப்பாடு பச்சரிசியில் செய்தால் நல்லா இருக்கும்.
0: பச்சரிசிக்கு மட்டன் போட்டா நல்லா இருக்குமா, சிக்கன் போட்டா நல்லா இருக்குமா?
6: கோழி இறைச்சி போட்டா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும். யார் வந்து வீட்டில் அதிக சுவையாக சமைப்பது?
6: அம்மா தான் நல்லா சாப்பாடு செய்வாங்க.
0: நல்லா சாப்பாடு செய்வாங்க. நம்ம வீட்டு கதவுல எத்தனை சாவிகள் இருக்கின்றன?
6: ஒரு சாவி மட்டும்தான்
0: என்று சொல்லி இருக்க வேண்டும். கால இடைவெளியும் வந்தது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து கோகுல்.
0: கோகுல் அவர்களை, காலையில் எதனை வைத்து பல் துளக்கினீர்கள்? பேஸ்ட் வைத்து துளைக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம். சேலம்.
0: சேலம்
8: சேலம் மாவட்டம் தம்பட்டியிலிருந்து சுப்பிரமணி பேசுறேங்க.
0: சுப்பிரமணி அவர்களே, பக்கத்தில் எத்தனை ஆடுகள் இருக்கின்றன?
8: 6 ஆடுகள் இருக்கின்றன.
0: 6 ஆடுகளுக்கு என்னென்ன பெயர்களை வைத்து இருக்கிறீர்கள்?
8: செவளை, வெள்ளை, கருப்பி.
0: கருப்பி
8: வைத்துள்ளேன்.
0: வைத்திருக்கும் தோழனே, உங்களுக்கு முண்டாசு கட்ட தெரியுமா?
8: எனக்கு தலைப்பாகை கட்டுவது பிடிக்காது.
0: பிடிக்கவே பிடிக்காது. உங்க வீட்டில் என்னென்ன வகையான தட்டுகள் இருக்கின்றன?
8: எங்கள் வீட்டில் அலமிய தட்டுகள் உள்ளன.
0: அலமிய தட்டுகள் வைத்திருக்கிறீர்கள். எத்தனை டம்ளர்கள் இருக்கின்றன?
8: 2 உள்ளன.
0: 2 உள்ளன. செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமை?
8: செவ்வாய்க்கிழமைக்கு அடுத்த கிழமை அறிவன் கிழமை என்பது.
0: அழகாக பேசிக் கொண்டிருக்கும் நேரே, நீங்கள் செப்புக சந்தமில் எத்தனை முறை கலந்து கொண்டு இருக்கிறீர்கள்?
8: 6 முறை கலந்து கொண்டு வாகை சூடியுள்ளேன்.
0: உங்கள் செல்போனில் எத்தனை சிம்முகள் இருக்கின்றன?
8: 2 செறிவூட்டாட்டைகள் உள்ளன.
0: செறிவட்டைகளை வைத்திருக்கு. செறிவூட்டாட்டைகள் என்பது பதிலாக செறிவட்டை என்று சொல்லியிருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்கள் பேச்சும் சிறப்பாகத்தான் இருந்தது. கோடை பண்பலையின் 100.5 இன்றைய செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஒருவர் நேரடியாக வாகை சூடி இருக்கிறார். அவரின் பெயரை சொல்லிவிடலாமா?
5: சேலம் கணேசன் அவர்கள்.
0: இன்று இன்னொரு நேயருக்கு நாம் மிகுதியான நேரம் பேசிய நேயருக்கு பரிசினை வழங்க வேண்டி இருக்கிறது. அவரின் பெயர் என்னவோ?
5: சேலம் சுப்பிரமணி.
0: சேலம் சுப்பிரமணி.
4: வாழ்த்துக்கள் சேலம் சுப்பிரமணி. நீங்கள் நமது கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களின் பெயர்கள் மீண்டுமாக
5: சேலம் கணேசன், சேலம் சுப்பிரமணி.
0: இவர்களோடு சேர்ந்து பேரையூர் ராமமூர்த்தி. நீங்கள் மூவரும் உடனடியாக

0: 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லடைபேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள். கட்சவியிலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டு சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியே கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேர்களே.
1: பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள். மங்களன் மங்களுக்கு
1: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
6: விழிப்பூட்டும் விவேக மொழியை வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், அனீஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு சரஸ்வதி, சங்கர் கணேஷ். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி பாவலர்களின் கற்பனையோடு பண்பலையில் பயணிக்கும் நேரமாக சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவதிடுமுன் செவிவசம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நுகர்வோர் நலனுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 5 செமிகண்டக்டர் பிரிவுகள் நடப்பாண்டு இறுதிக்குள் உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உடல் ஆரோக்கியத்தை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தில் பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. சிறந்த மின் நிர்வாகத்திற்கான தேசிய விருது இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய சுகாதார ஆராய்ச்சி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கல்லையில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மதுரமான மாலை பொழுது. கோடை மலையில் கொஞ்சம் குளிர்தான், கோடை மலையில் கொஞ்சம் குளிர்தான். குளிர் கொஞ்சும் கோடை மலையின் காற்றோடு அந்தி மாலை பொழுதை இடைக்கால இன்னிசை மெட்டுகளால் இணைத்து விடுவோம் சித்திர செவ்வானத்தோடு. உங்களுடன் லக்ஷ்மி. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை 1 கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
11: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.
17: We are ready.
18: We are ready.
19: We are ready.

0: அண்ணே
1: தம்பி, இன்னைக்கு அண்ணனை காணோம்.
0: ஆமாண்ணே, நானும் வள விரிச்சு தேடிட்டு இருக்கேன். ஆள் எங்கே போனானே தெரில.
1: ரெண்டு நாள் ஆளை காணும், அப்படி எங்கே தான் போயிருப்பாரு?
0: அதான் எனக்கும் தெரியல.
1: மேட்ச் பார்க்க அமெரிக்கா இனிமேச்சா போயிருப்பாருன்னு நினைக்கிறேன்.
0: இருக்கலாம், நாளைக்கு வரட்டும், கேட்போம் கேட்போம்.
1: கேட்டு பார்த்துருவோம். ஆ சரி, மேட்சை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோமா?
0: ஆரம்பிச்சிருவோண்ணே.
1: ஆ, இதோட குரூப் ஆஃப் 32, அதாவது 32 அணிகளுக்கு இடையிலே நடந்த போட்டிகள் முடிஞ்சு குரூப் ஆஃப் 16, ரவுண்ட் ஆஃப் 16 சொல்லுவாங்க, 16 அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலேருந்து. அது அந்த சுற்றுக்கு முன்னே என்ன அணிகள் என்னென்னு சொல்லிடுவோமா?
0: கண்டிப்பாக சொல்லிடலாண்ணே.
1: அர்ஜென்டினா, பெல்ஜியம், பிரேசில், கனடா, கொலம்பியா, எகிப்து, இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, மெக்சிகோ, மொராக்கோ, நார்வே, பராகுவே, போர்ச்சுகல், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, கடைசியாக அமெரிக்கா. இதில் பார்த்தீங்கன்னா மேட்சை நடத்துகிறது 3 நாடுகள் தான், அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா. அந்த 3 நாடுகளுமே அடுத்து இந்த ரவுண்ட் ஆஃப் 16 சுற்றுக்கு தகுதிப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. சரி, நேற்று நடந்த முதல் மேட்ச், ரவுண்ட் ஆஃப் 16 நடந்த முதல் மேட்ச் என்ன மேட்ச், எப்படி ஆச்சுன்னு
0: பார்த்துருவோம்ண்ணே. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா கனடாக்கும் மொராக்கோக்கும் நடந்துச்சு. மொராக்கோவில் முதல் கோல் யார் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, உனாகி அப்படின்றவர் போட்டியோட 50வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ரஹிமி அப்படின்றவர் போட்டியோட 90வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். கடைசியாக கனடா அணியோட கனடா அணிக்கு வந்து அதிக வாய்ப்பு கோல் கிடச்சிச்சு, ஆனால் அவங்களால கோல் அடிக்க முடியல. அதனால் 3-0 என்ற கோல் கணக்கில் மொராக்கோ அணி ஜெயிச்சிட்டாங்க.
1: அதே தான், என்ன தான் கனடா போட்டியை நடத்துகிற அணியாக இருந்தாலும் 3-0 கணக்கில் தோக்குறதுலாம் கொஞ்சம் பாவமான விஷயம் தான். என்ன பண்ணுறது, போட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃபில் கோலே வரலனாலும் ஆட்டம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு. ரெண்டு பேரும் இடிக்கிறாங்க அடிக்கிறாங்க, என்னென்னமோ நடந்துச்சு. 1-2 இல்லை, 3-6 மஞ்சள் அட்டைகள் கிடச்சிருக்கு, 6 ஃபவுல் நடந்துச்சு.

0: வந்திருக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டுமே. அதில் இவங்களுக்கு மூணு அவங்களுக்கு மூணுன்னு அதில் சரிசமமாக கிடச்சிருக்கு மஞ்சள் அட்டைகள். அதுக்கப்புறம் 50வது நிமிஷத்தில் செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து 50வது நிமிஷத்தில் தான் முதல் கோலே பதிவாயிருக்கு. மொரக்கானியோட நட்சத்திர வீரர் அர்சாஃப் ஹக்கீமியே அப்படிங்கிறவர் தான் ஒரு ஃப்ரீ கிக்கு அருமையாக ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை அப்படியே பயன்படுத்திட்டு அசடின் உனாகி அப்படிங்கிறவர் பந்த கோலில் போட்டு முதல் கோல், அதாவது இந்த ஆட்டத்தோட கோல் கணக்கு ஆரம்பித்து வச்சார். ரெண்டாவது கோல் கனடா என்ன தான் போராடி பார்த்தாலும் ஒன்றும் நடக்கலை. ரெண்டாவது கோலுமே மொரக்காவுக்கு தான் வந்துச்சு. ரஹீம் டயஸ் அப்படின்றவர் கொடுத்த அந்த அசிஸ்ட்டை பிரமாதமாக பயன்படுத்தி அதே அசடின் உனாகி அவரோட ரெண்டாவது கோலையும் பதிவு பண்ணார். இது மொராக்காவுக்கும் ரெண்டாவது கோல் தான். கடைசியாக வழக்கம் போல் இந்த சுற்று ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். எக்ஸ்ட்ரா டைமில் அந்த மாற்று ஆட்டக்காரர்களாக வரவங்க வந்து ஒரு மேஜிக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. மாற்று ஆட்டக்காரராக கிளம்பினீங்க சுபாயான் ரஹீமி அப்படின்றவர் மூணாவது கோலை போட்டு ஆட்டத்தை முடிச்சு வச்சார். 3-0 கணக்கில் கன்னடா அணி தோல்வியை தழுவிச்சு மொராக்கா அணி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிட்டாங்க. மொராக்கா அணி ஒரு குட்டி நாடு தான், ஒரு ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்த ஒரு அணி. இதில் என்ன சொன்னும் ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, 1க்கு மேற்பட்ட உலகக்கோப்பை சுற்றுகளோட குவார்ட்டர் ஃபைனல்ஸுக்கு தகுதி பெற்ற முதல் ஆப்பிரிக்கா அணி அப்படின்ற பெருமையை வந்து மொராக்கா அணி அடைஞ்சிருக்காங்க. இல்லை, மொராக்கானிக்கு இன்னொரு பெருமையான விஷயம் என்னென்னா, அவங்க மொத்தமே 5-5 ஷாட்டு தான் கோல் போஸ்டர் நோக்கி அடித்தாங்க. அதில் 3 ஷாட்டு வந்து கோலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இது வந்து ஃபுட்பாலில் ஒரு இது டேம் சொல்லுவாங்க, ஷார்ட் ஷாட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எத்தனை பால் அடிச்சிருக்கோ அதில் எத்தனை பால் கோலாக மாறி இருக்குன்னு. இவங்களுக்கு 60% வெற்றி அந்த ஷார்ட் கன்வர்ஷன் நடந்திருக்கு. இது வந்து 1960 அப்புறமா உலகக்கோப்பை நாக் அவுட் போட்டியில் நடந்த ஒரு முதல் விஷயமாக பார்க்கப்படுது. அப்புறம் அடுத்து கனடாவோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளுக்குலேயே வந்தாங்க ரவுண்ட் ஆஃப் 32க்குள்ளே. இதுக்கு முன்னாடியெல்லாம் குரூப் சுற்றோடு முன்னே வெளியே போயிடுவாங்க. கனடா முத முறையாக வந்தாங்க நாக் அவுட் போட்டிக்கு, முதல் போட்டியே வெளியே போகிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் விளாண்டாங்க. இன்னும் அடுத்த 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். அடுத்த போட்டியை பற்றி பேசிடுவோம்.
1: பேசிடுவோனே பாருகுவேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடந்துச்சு. ஃப்ரான்ஸ் அணியோட முதல் கோல் வந்து கிளியன் இம்பாப்பே, அதுவும் பெனால்ட்டியில் தான் கிடச்சிச்சு. 70வது நிமிஷத்தில் ஒரு பெனால்ட்டி ஷாட் கிடச்சிச்சு. ஃப்ரான்ஸ் அணியோட வீரரை தர தர தரன்னு கையை பிடிச்சி எழுத்தனால அந்த பெனால்ட்டி வந்து கிடச்சிச்சு. அதை பற்றி பேசிடுவோனே.
0: ஆ, பேசிடலாம்டா. நம்ம ஃபஸ்ட்டே பேசணும், ஃப்ரான்ஸு பெரிய அணிப்பா, எம்பாப்பேலாம் இருக்காரு, மேட்ச்சு ஒன் சைடாக தான் போகப்போகுது, ஈஸியாக ஜெயிச்சுருவாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஏன்னா எதிர்த்து விளாண்ட பராகுவேயும் சாதாரண அணி இல்லை, செம்மையான ஒரு டிஃபென்ஸ். ரெண்டு அணியோட டிஃபென்ஸுமே யாராலையுமே உடைக்க முடியலை. இதில் கோல் வந்தது காரணமே நீ சொன்ன மாதிரி அந்த பெனால்ட்டி தான். பெனால்ட்டி இல்லாட்டி அந்த ஒரு கோலும் கிடச்சிருந்துருக்காது. ஆட்டத்தோட 70வது நிமிஷத்தில் பெராகா அணியோட இதுலேயுமே அதே மாதிரி தான், மாற்று அணியாக உள்ளே வந்தவர் தான், மாற்று ஆட்டக்காரராக உள்ளே வந்தவர் தான் இதுலேயும் ஒரு மேஜிக் பண்ணியிருந்தாரு. டெசிரோ டூயே அவர் மூலியமாக தான் அந்த பெனால்ட்டி வாய்ப்பே கிடச்சிச்சு. ஏன்னா அவர் பெனால்ட்டி பாக்ஸுக்குள்ளே போட்டு நீ சொன்ன மாதிரி இழுத்து இழுத்து என்னென்னமோ பண்ணாங்க. அதை வார் அப்படின்ற வீடியோ அசிஸ்ட் ரெஃப்ரி அப்படின்ற தொழில்நுட்பம் மூலியமாக பரிசீலனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு, தம்பி நீங்கள் பண்ணது தப்புப்பா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஃப்ரான்ஸ் அணிக்கு ஒரு அருமையான பெனால்ட்டி வாய்ப்பை கொடுத்தாங்க. அதை எம்பாப்பே ரொம்ப சூப்பராக பயன்படுத்தினார். ஏன்னா டிஃபென்ஸை உடைக்க முடியலை, அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. என்ன தான் ஆடினாலும் டிஃபென்ஸை உடச்சி கோல் போக போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பெனால்ட்டியை விட்டால் வேறு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் கிலியன் எம்பாப்பே உள்ளே வந்தார். பெனால்ட்டிக்கு ஈஸியாக போட்டு ஒரு கோலாக மாற்றி அணியோட கோல் கணக்கு ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பெருசாக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ரெண்டு பேருக்குமே கோல் எதுவும் கிடைக்கல. இதில் கொஞ்சம் பராகுவே அணியை பற்றி சொல்லணும்னா, அவங்க கொஞ்சம் கடுமையாகவே விளாண்டாங்க. என்ன இந்த ஃபிசிக்கல் பிளேன்னு சொல்லுவாங்க, அது என்னென்னா பாடியை வச்சு இடிக்கிறது, அவங்க பாடியோட உடல் பலத்தை பிரயோகிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆப்போனன்ட் டீமை வந்து இடிக்கிறது, தள்ளி விடுறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் பராகுவே அணிக்கு எதிராக எந்த எல்லோ கார்டோ இல்லாட்டி ரெட் கார்டோ கொடுக்கல. அது ஒரு பேசு பொருளாக மாறிச்சு. இருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க, ஈஸியாகவே ஜெயிச்சுட்டு ஃப்ரான்ஸ் அணி ஜெயிச்சிட்டாங்க. இதில் ஃப்ரான்ஸ் நல்லா விளாண்டாங்கன்னு சொல்லுவாங்க, ரெண்டு பேருமே ஈக்குவலாக நல்லா விளாண்டாங்க. அது அந்த பெனால்ட்டி இல்லாட்டி ஆட்டத்தோட இதே மாறி இருக்கும். ஏன்னா பெராகோனியோட கோல் கீப்பர் ஒர்லாண்டோ கில் செமையாக விளாண்டாரு. எத்தனை கோல் எங்கிட்டிருந்து அடித்தாலும் பிடிக்கிறாரு மனுஷன், பறந்து பறந்து பிடிக்கிறாரு, நடந்து போய் பிடிக்கிறாரு, உருண்டு போயெல்லாம் பிடிக்கிறாரு ஒரு கோலை. ஏன்னா தவந்து போய் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு கோலை, அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு அருமையான ஆட்டத்தினால அவர் தான் ஆட்டத்தோட ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கிளியன் எம்பாப்பேயை பற்றி எவ்வளோ பேசுகிறோமோ அதே அளவுக்கு ஒரு பேச வேண்டிய நபர் இவர் ஒர்லாண்டோ கில், பராகுவேயோட கோல் கீப்பர். அவருக்கு தான் ஆட்டநாயகன் விருது கிடச்சிச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்க அணியால் அந்த அவரோட பலத்தை சரியாக பிரயோகிக்க முடியலை, தோல்வி அடைஞ்சிட்டு ரவுண்ட் ஆஃப் 16 விட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த கோல் மூலியமாக நம்மளுக்கு கிலியன் எம்பாப்பே பல சாதனைகளை படைச்சிருக்காரு. மெஸ்ஸியோட சாதனையான அந்த 7வது கோல், 7 கோல் தான் அவர் அடிச்சுனா, இவரும் 7 கோலை போட்டு அதை சமன் செஞ்சிட்டாரு. அதே மாதிரி அவர் வந்து மெஸ்ஸியும் 19 கோல் தான் உலகக்கோப்பை வரலாற்றுலேயே மொத்தம் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவரும் 19 கோல் அடித்து அதிகம் அந்த சாதனையும் சமன் செஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நாக் அவுட் சுற்றில் அதிகமாக கோல் அடித்த வீரர் இவர் தான், 11 கோல் அடிச்சிருக்காரு உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்றுகளில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 3 உலகக்கோப்பை தொடர்களில் ரவுண்ட் ஆஃப் 16 அந்த சுற்றுகளில் கோல் அடித்த ஒரே வீரர் இவர் தான். மனுஷனுக்கு வெறும் 27 வயசு தான் ஆகுது இப்போ.

0: மெஸ்ஸி ரொனால்டோ அப்படின்ற பல ஜாம்பவான்களை தன்னோட சாதனையால் முந்தி போயிட்டார். இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காரோ போக போக பார்த்துடலாம்.
1: அப்புறம் இன்னைக்கு நடக்கிற மேட்ச் அதை பற்றி பேசிடலாமா?
0: ஆ, பேசிடலாம்டா. சொல்லிடு, இன்னைக்கு யார் யாருக்கும் என்னென்ன எங்கெங்கே இப்போ இப்படி எப்படி நடக்க போகுதுன்றத.
1: பிரேசிலுக்கும் நார்வேக்கும் இருக்குது, அப்புறம் மெக்சிகோக்கும் இங்கிலாந்துக்கும் இருக்குது.
0: ஆ, பிரேசில் நெய்மர் வருவாரா? நெய்மர் இந்த மேட்சாச்சும் இறக்குவாங்களான்னு பார்ப்போம். அவரை பொத்தி பொத்தி வச்சுட்டு இருக்காங்க, எங்கே தான் இவர் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்தால் நல்லாயிருக்கும், பார்த்துடலாம் நான்.
1: சரிண்ணே, பிரேசிலில் ஒரு வேளை பேர் போகிறோம் நம்ம அண்ணே.
0: ஆ, நெய்மரை தேடி நேராகவே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்மளும் நேராக போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
2: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

மீண்டும் இணைவோம். இது கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். அவளின் பாதம் தழுவும் பாதமணியாக வேண்டும் அவனுக்கு. மனசு விதைத்த நெல்லாக இதயம் நுழைத்து அவள் துடிப்பாய் மாற வேண்டும். உதிரம் சுமக்கும் சுவாசமாய் மாறி அவளோடு வாழ்கின்றான் காதலோடு.

மாலை தென்றலை இதயம் குளிரும் இடைக்கால மெட்டுகளோடு இணைப்பும். இது நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். அவன் பாதம் போகும் பாதை பார்த்து பாதம் நடைபோடுகிறது. அவன் பாதம் போகும் பாதை பார்த்து பாதம் நடைபோடுகிறது. காத்து காத்து கிடைக்கிறது இதயம் அவன் முகம் தேடி. காத்து காத்து கிடைக்கிறது இதயம் அவன் முகம் தேடி. ஒரு நொடி முகம் பார்க்க நிம்மதியாச்சு இந்த இதயம். இது காதல் கொண்ட இதயத்திற்கு மட்டுமே புரியும்.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். வேறெதுவும் மனம் கேட்பதில்லை, தொடுத்த மாலை அவன் கையில் வேண்டும். வேறெதுவும் மனம் கேட்பதில்லை, தொடுத்த மாலை அவன் கையில் வேண்டும். அவன் கையில் வாங்கிய மாலை ஒன்று போதும், நாள் தினம் வருடம் மாதம் ஆயுள் என எல்லாமே நல்ல நேரமாகவே இருக்கும் என்கிறது அவள் இதயம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
2: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 14, காளியின் தாகம் தொடர்ச்சி. மண்டபத்து திண்ணையில் அமர்ந்து கபாலருத்ரனும் மாரப்பனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். மாரப்பனால்தான் காரியம் கெட்டுவிட்டது என்று கூறினான் கபாலருத்ரன். மாரப்பனோ அவனிடம் மன்னிப்பு கேட்டான். இனி போனது போகட்டும், மாதா உன்னை க்ஷமித்து விட்டாள். ஆனால் தாகம் தாகம் என்று கதறிக்கொண்டிருக்கிறாள். ராஜகுல ரத்தம் வேண்டுமென்கிறாள். இந்த அமாவாசை போய்விட்டது. துலா மாத பிறப்பிலாவது தாயின் தாகத்தை தணிக்க வேண்டும். அவனை நீ எப்படியாவது தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும் என்றான் கபாலருத்ரன். கொண்டு வந்தால் என்றான் மாரப்பன். கொண்டு வந்தால் உன் மனோரதம் நிறைவேறும். பூபதி, காளி மாதாவை சரணமாக அடைந்தவுடனே உனக்கு சேனாதிபதி பதவி கிடைக்கவில்லையா? இன்னும் என்றான் அவன். இன்னும் என்ன சுவாமி? இன்னும் மிகப்பெரிய பதவிகள் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். பெரிய பதவிகள் என்றால்? சோழ நாட்டின் சிம்மாசனம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. மாதா கையில் கிரீடத்தை வைத்துக் கொண்டு உன் தலையில் சூட்ட காத்திருக்கிறாள் என்றான். அவ்வளவுதானா பிரபு? அதைவிட பெரிய பதவியும் அன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாள். அது என்னவோ? என்னவா? பல்லவ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனம்தான். ஆ என்றான் மாரப்ப பூபதி. சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட மகத்தான பதவி லேசில் கிடைத்து விடாது. அதற்கு தகுந்த காணிக்கை காளிமாதாவுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும். அடியேனிடம் மாதா என்ன எதிர்பார்க்கிறாள்? முதலில் பார்த்திபன் மகனை தேடி பிடித்து கொண்டு வர வேண்டும். செய்கிறேன். அப்புறம் வரும் துலா மாத பிறப்பன்று சொல்லுங்கள் பிரபு, காளிமாதா சன்னதிக்கு நீ வரவேண்டும். வந்து உன்னுடைய தலையை உன்னுடைய கையினாலேயே வெட்டி மாதாவுக்கு அளிக்க வேண்டும் என்றான். ஐயோ என்று மாரப்பன் அலறினான். அளித்தால் அடுத்த ஜென்மத்தில் காஞ்சி சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாகலாம். இல்லாவிட்டால்? இல்லாவிட்டால் என்ன பிரபு? ஆத்ம பலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும். அளித்தால் இந்த ஜென்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கிட்டும். அது என்ன பலி சுவாமி? அந்த விபூதி ருத்ராட்சதாரியை பலிக்கு கொண்டு வர வேண்டும் என்றான். பிரபோ, ராஜவம்சத்து இரத்தத்தை விரும்பும் காளி மாதா கேவலம் ஒரு விபூதி ருத்ராட்சதாரியை பலி கொள்ள விரும்புவானேன்?

0: என்று மாரப்பன் கேட்டான். பூபதி, உனக்கு தெரிந்தது அவ்வளவுதான். அந்த போலி ருத்ராட்சதாரி உண்மையில் யார் தெரியுமா உனக்கு என்று கேட்டான் கபாலருத்ரன். யார் பிரபோ என்று பூபதி வியப்புடன் கேட்டான். பூபதி, அது மகா மர்மம், யாரும் அறிய முடியாத ரகசியம். இதோ அடிக்கும் இந்த காற்றின் காதிலே கூட விழக்கூடாது. அருகில் வா, காதோடு சொல்கிறேன் என்றான் கபாலருத்ரன். கபாலருத்ரன் கூறிய ரகசியம் என்ன சொல்லிவிடலாம் நாளை நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

இனிவும் கொடை இணைவும் கொடைப்பன்மலை 100.5 இடைக்கால இனிசை மெட்டுகளோடு சித்திர செவ்வானம் நேர்களை இன்று 8 மணிக்கு மாணவ கண்மணிகளோடு இளமை பேசுகிறது. இன்னைக்கு என்ன விளையாட்டு? தொட்டு 1, 2, 3 உங்களுடன் சதாம்.

பார்த்ததும் இமைக்கும் விழிகள் இமைக்கும் நொடிகளை மறந்து போனது. பார்த்ததும் இமைக்கும் விழிகள் இமைக்கும் நொடிகளை மறந்து போனது. உயிர் கலந்த உறவை யாரால் பிரிக்க முடியும்? வாழ்ந்தால் அவளோடு இதயம், இல்லையேல் மண்ணோடு என்கிறது மனம். என்ன சொல்வது இந்த காதலை?

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

நேச உறவுகளின் விருப்பப்பாடலை காட்சியில் இணைத்துவிடும் நேரம் 20:10 நினைவே சுகம். இன்னைக்கு நினைவே சுகம் யாருக்காக? திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக. மாலை பொழுதோடு இசைத்தின்றலாய் வழங்குவது கொடைப்பண்மலையின் உறுப்பிலேந்தில் சித்திரச்ச வானம். மீண்டும் மலரும் நாளை மாலை 5 மணிக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இ

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: திருவண்ணாமலை, செய்யாறு, வீதபூ

தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 240வது தலமாகும். இங்கு வீற்றிருக்கும் சிவபெருமான் இத்தலத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தின் பொருளை விளக்கி அருளினார். இதனால் இத்தலம் திருவோத்தூர் என்ற புராண பெயர் பெற்றது. தற்போது திருவத்திபுரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு மூலவரான வேதபுரீஸ்வரர் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இங்கு மூலவரை தரிசிக்க 9 வாசல்களை கடக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் நாகலிங்க அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்குள்ள 11 தலை கொண்ட நாகலிங்கத்திற்கு சனிக்கிழமை ராக காலத்தில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இத்தல மூலவரின் மீது ரதசப்தமி நாள் மட்டுமன்றி நாள்தோறும் சூரிய ஒளிக்கதிர்கள் விழுவது விசேஷமானது. இவ்வாலயத்தின் 8 கோபுரங்களையும் ஒரே இடத்தில் நின்றவாறு தரிசிக்க முடியும். அதேபோல் மகாமண்டபத்தின் ஓரிடத்தில் நின்றபடி சுவாமி, அம்பாள், முருகன், கணபதி, நவகிரகங்கள், தலமரம் ஆகியவற்றையும் தரிசிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்களின் சன்னிதிகள் அனைத்தும் இங்கு காணப்படுகின்றன. எனவே இத்தலத்தில் வழிபட்டால் பஞ்சபூத தலங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். இங்குள்ள அம்பாள் கையில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கையில் தாமரை மொட்டும் அபய அஸ்தம், வரத அஸ்தம் ஆகியவற்றோடு காட்சி தருகிறார்.

0: இத்தலம் சேயாற்றின் கரையில் உள்ளது. ஆற்றில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு அதனால் கோயிலின் சுவர்கள் பாழானது. இதனால் வருத்தமடைந்த சிவனடியார் ஒருவர் ஆற்றின் கரையை உயர்த்தி கரை கரைந்து போகாமல் இருக்க பனங்கொட்டைகளை நட்டு பனைமரங்களை வளர்த்து வந்தார். பனைமரங்கள் அனைத்தும் ஆண் பனைகளாக இருந்தன. இதனால் நுங்கு முதலிய பயன்கள் கிடைக்கவில்லை. இதை கண்ட சிலர் சிவனடியார்களிடம், எல்லாம் ஆண் பனையாக இருக்கிறது, ஒரு பெண் பனை கூட இல்லை, உமது சிவனின் அருள் இதுதானோ என கேலி செய்தனர். இதனால் வருத்தமடைந்த சிவனடியார் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வந்தபோது இது பற்றி கூறினார். உடனே சம்பந்தர் பதிகம் பாடினார். இறுதி பாடலில் குறும்பை ஆண்பனை ஈன் குழை ஓத்தூர் என முடித்தார். அப்போது ஆண்பனைகள் பெண் பனைகளாக மாறி குழை தள்ளின. இந்த அதிசயத்தை கண்டவர்கள் சைவர்களாக மாறின. தேவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினால் இத்தலத்தில் பனை மரங்களாக பிரிந்து சாப விடுதலைக்காக காத்திருந்தனர். அப்போது சம்பந்தர் இறையருளால் ஆண் பனையை பெண் பனையாக்கினார். இவை அனைத்தும் ஒரு காலகட்டத்தில் சிவபதம் பெற்றன என தலபுராணம் கூறுகிறது. இதற்கு சான்றாக அம்மன் சந்நிதிக்கு முன் கருங்கல் பனைமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நந்தி மூலவரை நோக்கி நிற்காது, அதற்கு நேர்மாறாக வாயிலை பார்த்தபடி இருக்கும். ஈசன் தேவர்களுக்கு வேதம் ஓதி கொண்டிருந்தாராம். அப்போது வேறு யாராவது வந்து இடைஞ்சல் செய்துவிடக் கூடாது என்பதற்காக தக்கவர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே நுழைய விடாது பார்த்து கொள்ள நந்தியை பணித்தார் சிவபெருமான் என்று புராணம் சொல்கிறது. இங்குள்ள நாகலிங்கம் கீழே பூமாதேவி, அதற்கு மேல் மீன், அதற்கு மேல் ஆமை, அதற்கு மேல் 11 யானை, அதன் மேல் 11 சர்ப்பம், அதன் மேல் லிங்கம், அதன் மேல் 11 சர்ப்பத்தலைகள் என்ற அமைப்பில் உள்ளது. இத்தலத்து ஈசனை வணங்குவோர்களுக்கு மன அமைதி கிடைக்கும். நாமும் ஈசனின் அருளால் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோம். இதுவரை திருவண்ணாமலை செய்யாறு வேதபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல்.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரம் சாமி, வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள் நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏன் பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம். இது கோடி பண்பலை 100.5 நேரம் 6:05.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேட்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. AK தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. AK தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
6: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: உரைநடை நம்முடைய மொழி நடையா அப்படின்னு கேட்டால், ஒரே நடை நம்முடைய மொழி நடை இல்லைங்க. எப்படி அதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 2000 வருஷமாக நம்முடைய இலக்கிய வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டு தான், செய்யுள் தான் நம்முடைய வழக்கு. எல்லாமே பாட்டு. இன்றைக்கு நம்ம பேசுகிறோமா, பேசுறத தவிர எழுதி வச்சா டாக்குமெண்டேஷன் முழுவதுமே பாட்டு தான். அதுக்கு எப்படி எடுத்துக்காட்டுன்னு பார்க்குறீங்களா, கல்வெட்டுகள்லாம் படிச்சிங்கன்னா மெய்க்கிருத்தி பாட்டாக தான் இருக்கும், தாமரப்பட்டயமா பாட்டாக தான் இருக்கும், பத்திரம் டாக்குமெண்ட்.

0: பாட்டில் தான் இருந்திருக்குது. இன்னார் மகன் இன்னாரு, இன்னார் மகன் இன்னாருக்கு இப்படி வித்தாருங்கிறத பாட்டில் தான் சொல்லுவாங்க. என்ன அழகா சொன்னால், சாதாரண விஷயத்தை கூட கவிதையாக தான் எழுதி கொடுக்கறது வழக்கம். இது அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய முறை. அது அப்போ உரைநடை பிற்காலத்தில் தான் வந்திருக்கணும். அது எப்போ வந்தது என்று கேட்டால் வீரமாமணி ஒரு காலத்தில் வந்தது. அவர் தான் உரைநடையை கொண்டு வர்றார். அதுக்கு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த சாதாரணமாக புரிகிற மாதிரியாக கவிதை எழுதுவாங்க. ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு மடாதிபதி ஊஞ்சலில் படுத்திருக்கிறார், சமயக்காரர் வர்றார், சுவாமி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணான்னு அர்த்தம். உடனே மடாதிபதி அவருக்கு அந்த சமையல் பட்டியல் கொடுக்குறாரு பாருங்க. சற்றே துவையலறை அப்படின்னாரான். அவன் உடனே சரி அப்படின்னு இருக்கான். சொல்லிட்டு போனான் பாருங்க, தம்பி ஒரு பச்சடி வை, வற்றல் ஏதேனும் வறுத்து வை, குற்றமில்லை காயமிட்டு கீரைகடை, கம்மனவே மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இது ஒரு வெண்பாங்க பாருங்க. ஒரு இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டால் சோறாக்கு குழம்பு இருந்தான்னு சொல்லணும். அதை அழகான ஈட்டடி முச்சீராய், ஏனையடிகள் நாச்சீராய், மாமன் நிறையும் விளமன் நேரம் கொண்டு வெண்பாள சொல்றாரு. சற்றே துவையலறை, சரி தம்பி ஒரு பச்சடிவை, சரி வற்றல் ஏதேனும் வறுத்துவை, அவ்வளவும் புரியுது. குற்றமில்லை, தப்பு இல்லப்பா. காயமிட்டு கீரைகடை, காயம்னா என்ன, பெருங்காயம். கீரைகடை கம்மனவே மிளகு காயரைத்து, மிளகாய் இல்லை, ஏன்னா மிளகாய் நம்முடைய நாட்டு பொருளே கிடையாது, அது சிலி நாட்டிலிருந்து வந்தது. நம்முடைய நாட்டுக்கு பொருள் எதுன்னு கேட்டால் மிளகு தான், காரம். அதனால தான் இன்னைக்கு கறி குழம்புங்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா, மிளகு குழம்புன்னு தாங்க அர்த்தம். அது நம்ம வந்து இறைச்சியில் போடுறதுனால அது கறி குழம்பு ஆகி போச்சு, ஏன்னா மிளகாய் போட மாட்டோம். கம்மனவை மிளகு காயரைத்து வைப்பாய் கறி. இப்போ பாருங்கள், சமயக்காரனுக்கும் அது கொஞ்சம் தமிழ் புரிஞ்சிருக்கணும். அயம்பாடு கோழி எடுத்து குழம்பு வச்சிடக்கூடாது குருநாதருக்கு. அப்போ அது அந்த பேச்சு வழக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, பிரதம முதலியார் சரித்திரம் என்ற ஒரு அற்புதமான முதல் நாவலை படைத்தவர் யார் என்று கேட்டால், மாயூரம் முன்சி பேதநாயகம் பிள்ளை அவர்கள். அவர் திருவாவூர்துறை ஆதி நமகர்த்தா, அப்போது இருந்த மேலகரம் சுப்பிரமணிய தேசியர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பேசிகிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்க்குறாரு, ஐயோ நாளை காலையில் நான் கோர்ட்டில் இருக்கணுமே. அவர் நீதிபதி சொல்லிவிட்டு, அப்போ நான் புறப்படுறேன் அப்படின்னு புறப்பட்டு மாட்டு வண்டியை பிடிச்சி கும்பகோணத்துக்கு போயிடுறார். போயிட்டு ஒரு கடிதம் எழுதுறார். எப்படி எழுதுறாரு அப்படின்னு கேட்டால், இதான் டூ அட்ரஸ். சூர் வந்து விளங்கு சுப்பிரமணிய தேவி, நீர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன். நான் வந்தேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், திரும்பி வந்துட்டேன். நீர் வந்து நின்னை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன், எந்தன் உளம் வந்து சேரக்காணும், ஆறு வந்து சொல்லி இங்கேளேன், அதனை இங்கே அனுப்புவாயே. என்னத்தடா விட்டு வந்துட்டோம்னா, நான் வாட்சை வச்சுட்டு வந்துட்டேன், பைய வச்சுட்டு வந்துட்டேன், செல்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம்ல. இவர் சொல்கிறாரு, என் உள்ளத்தை வச்சுட்டு வந்துட்டேன், அதுக்கு நீங்கள் அதெல்லாம் கொடுத்து விட முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஆறு வந்து சொல்லி இங்கேளேன், அதனை இங்கே அனுப்புவாயே. என்ன பாருங்கள், நான் என்னென்னலாம் அங்கே தாங்க இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. இதை இந்த முறையில் சொல்லுகிற தன்மை இருக்கு பாருங்கள். எல்லாம் பாட்டாக தான் இருந்தது. உரைநடை வந்தது பிற்காலம்தான். உரைநடைய கலர்ச்சி வந்த பிறகு தான் அது எல்லாருக்குமாக சென்றடைந்தது. அதையும் நம்ம மறக்கக்கூடாது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965233999.
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே, ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள்.

நேரம் 6:25 கோடை பண்பலை 100.5. இது நம்ம வாழ்க்கையில் பல ஹீரோக்களை பார்த்துருப்போம். இவர் தான் நமக்கு நாயகன் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். திரையில் வந்து அதிக நாயகர்களை பார்த்துருப்போம். அப்படியே கைதட்டிலாம் அப்படியே விசில்லாம் பறக்க விட்டுருப்போம். இது வந்து திரைக்கு அது டூப் போட்டு நடிச்சிருப்பாங்க, இல்லை அப்படின்னா அவங்களே ஒரு சில நடிகர்கள் நடிப்பாங்க. ஆனால் நிஜத்தில் எங்கே நிஜத்தில் ஜம்மு காஷ்மீரில் குல்காம் மாவட்டத்தில் நடைபெற்ற தீவிரவாத தேடுதல் வேட்டையின் போது முகத்தில் குண்டு பாஞ்ச நிலையில் பின்வாங்காமல் தீவிரவாதிகளை எதிர்த்து போராடினார் பாருங்கள் ஒருத்தர். யார் அவர்? நம்ம சமீப காலமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கீர்த்தி சக்ரா விருது வாங்கிய நண்பர் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அவர் வந்து லான்ஸ் நாயக் அப்படின்ற ஒரு பதவியில் இருந்தார். லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர் வந்து ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டார். இது என்ன அப்படின்னா, அந்த துப்பாக்கி சூடுக்கு முன்னாடி இருந்த அவரோட முகம் வேறு, அதுக்கப்புறம் இருந்த முகங்கள்லாம் வேறு. அது இன்னும் கொஞ்சம் அழகாச்சு. நாட்டுக்காக நான் ஒரு என்ன சொல்கிறது, நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அழகெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் இருந்திருக்காரு. ரொம்ப பெரிய விஷயம். அவரை பற்றி நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது. நம்ம கோடை பண்பலை 100.5 நேரடியாக அவரை பார்த்து பேசின நிகழ்ச்சியும் இருக்குது. நேருக்கு நேர் இன்று இரவு 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5.

0: இனிக்கோடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
2: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கேற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
1: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச் சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை

0: முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போகும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சம் எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சம் வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறையில் சுற்றுலாப் பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட்கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700

0: மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணை தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இது கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: நேரம் 6:50 கோடி பண்பலை 100.5. இது நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல பல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை தவற விட்டோம் அப்படின்னா அடுத்து எப்பயுமே வருத்தப்படுறது இயல்பு தான். ஆனால் என்ன அப்படின்னா, கிடைக்கிற வாய்ப்பு எல்லாமே நம்ம பயிற்சி அப்படின்ற ஒரு விதத்தில் எடுத்துக்கணும். பயிற்சியாக நம்ம முயற்சி செய்யணும். முயற்சி ஒரு வேலை கிடைக்கும், இல்லை அப்படின்னா கிடைக்காம போகும். ஆனால் அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு இடங்களாக இருந்தாலும் சரி, இப்போ எடுத்துக்காட்டால் இப்போ குழந்தைகள் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள நான் நம்ம குடும்பத்துக்காரவங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து பேச சொல்லுங்கள். நீ பேசு பாப்பா, இதுதான் வந்து உன்னோட பள்ளி மேடை, அந்த பள்ளி மேடையில் ஏதாவது விழா நடக்குது, அந்த விழாவில் நீ எப்படி பேசுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம பயிற்சி கொடுத்தோம்னு வைங்களேன், அது நம்மளுக்கு பெருமையாகவும் இருக்கும். பாரு என் பிள்ளை எப்படி பேசுதுன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். இது மாதிரி ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு பேச்சுக்கலையை வந்து நல்லா வளர்க்கணும். அதுக்கு கோடை பண்பலை 100.5 அதுவும் உதவிக்கரம் நீட்டும். எப்படி நீட்டும் அப்படின்னா, இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில். இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொட்டு தொட்டு 1, 2, 3 இந்த 2 விளையாட்டுகள் இருக்குது. இது வரைக்கும் பண்பலையில் பேசினதே இல்லை, என் பிள்ளைக்கு அதெல்லாம் பதட்டமாக இருக்கும், கூச்ச சுபாவம் அப்படின்லாம் நினச்சாலும் பரவாயில்ல. அந்த கூச்ச சுபாவத்தை உடைக்கிறோம், அந்த பதட்டத்தை போக்குறோம். நீங்கள் இன்னைக்கு மாணவர்கள் வாங்க பேசுவோம். கோடை பண்பலை 100.5 காத்திருக்கு.

கொடை புண்பலை 100.5 கதம்பு மலர்கள் நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துருச்சு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம்.

0: இதயம் மீட்டும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வான வீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்,
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே,
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
5: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
6: தங்கள் அன்புடன்
5: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
6: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
5: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
6: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
5: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
6: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
6: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
5: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
6: நமது கோடை பண்பலை.

0: வளமையான அலைவரிசை 100.5 மகாஹிட்ஸிலும், சேலம் சுற்று வட்டார நேர்கள் 103.7 மகாஹிட்ஸிலும், தஞ்சை சுற்று வட்டார நேர்கள் 101.2 மகாஹிட்ஸிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நேர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம். நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சனக்கர்

0: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்செவி எண்ணிற்கு நீர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம்.
1: முதல் பதிவு: கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று பகல் 12 மணிக்கு ஒழித்த மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது நாங்களும் நடிப்போம்ல என்னும் தொகுப்பாய் அரங்கேறியது. மகளிரை சிறப்பான முறையில் சந்தித்து இனிமையான முறையில் உரையாடி அவர்களது நடிப்பு திறமையை வெளிக்கொணரும் விதமாக நிகழ்ச்சியை சிறப்பு செய்த அறிவிப்பாளர் பிரேமாஜெகன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகளை கூறியுள்ளார்கள். சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரிய.
0: இனி கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு உள்ளா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் பரமத்தி வேலூர் ராஜ் அவர்களின் தெருவில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயம் மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யாகணேசன் கிருஷ்ணவேணி சரண்யா மதுமிதா சர்வின் தேவ் மித்ரன் இவர்களுக்காக காமராசு திரைப்படத்திலிருந்து பாடல்

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை அன்று காலை 7 வந்த சுகமான காலையில் புத்துணர்வு தரும் பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்து பாடல்களை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்செவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: இனி கடந்த ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் ஏன் புலம்புகிறோம் என்ற வினாவினை எழுப்பி சென்றது. புலம்பல் என்பது தனிப்பட்ட இழப்பு, ஏக்கம், முதுமை அல்லது துயரத்தை வெளிப்படுத்தும் உணர்ச்சிகரமான வெதும்பலாகும். இது தொடர்வதை விட அடுத்த கட்டத்திற்கு நகர்வதை சிறந்தது. நிகழ்ச்சியை சிறப்பாக நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என கட்செவியின் பக்கம் கூறியுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் செல்வராசு, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்செவி இலக்கம்
0: 80 56 57 15 54.

நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கஜினி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: கடகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துகள். நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
2: தங்கள் அன்புடன்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
2: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
2: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
2: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
2: நமது கோடை பண்பலை 100.5.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது எது வலிமை என்ற தலைப்பின் கீழ் அரங்கேறியது. நேயர்கள் அனைவரும் தங்கள் வலிமை மிகுந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும்படி அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெற்றோம். படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுக்கி செய்த மூத்த அறிவிப்பாளர் கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பெரியசாமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன்.
1: இனி கடந்த ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமையன்று இரவு 10 வளம் வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களை சந்தித்து சென்றது. ஒவ்வொரு பாடலும் தேன்துளியாய் இதயத்தை இனிக்க செய்தது. வழங்கிய பண்பலைக்கும் அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவின் பக்கம் கூறியுள்ளார்கள் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா மற்றும் திருவாச்சி சின்னையம்பாளையம் சோமசுந்தரம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன், பூபதி இவர்களுக்காக அநேகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காத்திருந்த அதிசயம் கண் முன்னே ஏகே தங்கமா.

வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ரூபாய் 1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இதனம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில் வந்து சென்ற நேயர்களின் கவிதைகள் அனைத்தும் சிந்திக்கும் வகையில் அமைந்திருந்தன. கவிதைகளை கவிநயத்துடன் வாசித்த அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன்.
1: இனி கடந்த ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்று இரவு 9 வலம் வந்த கொடைத்தென்றல் நிகழ்ச்சியானது எங்கே எங்க சின்னராசா என்ற தலைப்பினில் மலர்ந்தது. நடிகர் பாக்கியராஜ் அவர்களின் நினைவலைகளால் நெஞ்சம் குளிர்வித்து சென்ற மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர் மற்றும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி கனகரத்தினம்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தூத்துக்குடி ராஜேஷ், தேவி ராஜேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூர் செல்லப்பாண்டியன், ஜெயராணி இவர்களுக்காக பையா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று 12:00 வலம் வந்த நினைவே சுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மதுரை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் மலர்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனக்கு பிடித்தமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு பயணித்தனர். பாடல்கள் அனைத்தையும் கேட்டு ரசித்தும் படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கம் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தேனி அமிர்தவள்ளி மற்றும் மதுரை மகேஸ்வரி.
2: இனி கடந்த ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று முன்னிரவு 11:00 ஒழித்து சென்ற இரவு சிறகு நிகழ்ச்சியில் இதமான பாடல்களை ஒருங்கிணைத்து இன்னிசையால் மகிழ்வித்த அறிவிப்பாளர் வினோரஞ்சினி அவர்களுக்கும் நமது கோடை பண்பலை 100.5 நன்றிகளை கூறியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் மற்றும் தஞ்சாவூர் வியாகுள

0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 8 மணிக்கு அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் புது திரை இசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் காலை வேளையில் நிகழ்ச்சியோடு உற்சாகமாக இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியினை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பெனாசிர் யோகானந்த் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள். பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன், திண்டுக்கல் செல்வி சிவராஜ், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், திருப்பூர் மாவட்டம் மனவை சந்திரசேகர், திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: இனி கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திரச்சவானம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் நெஞ்சம் நனைத்து சென்றன. பாடல்களையும் அவற்றிற்கேற்ற கவிதைகளையும் கேட்க செய்த அறிவிப்பாளர் ஈரோடு கைலாசம் அவர்களுக்கும் கோடை பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவின் பக்கத்தில் கூறியுள்ளார்கள். நாமக்கல் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சுமதி முருகேசன், கருப்பசாமி, கார்த்திகேயன் இவர்களுக்காக வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

காத்திருந்த அதிசயம் கண் முன்னே. ஏகே தங்க மாளிகையில் வரலாறு காணாத அதிரடி தள்ளுபடி. தங்க நகை ஒரு கிராமிற்கு ₹1000 தள்ளுபடி, பவுனுக்கு 8000 தள்ளுபடி. ஏகே தங்க மாளிகை, திருச்சி, திண்டுக்கல், மணப்பாறை, சென்னை மற்றும் கிளைகள்.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடித வழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. பழம்பெரும் பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ணப்பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட்.
1: இனி கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தின்றலில் சிறப்பு விருந்தினராக கொடைக்கானல் அரசு கல்லூரி பேராசிரியர் வெண்ணிலா சிவகுமார் அவர்கள் பங்கேற்று நிகழ்ச்சியை அலங்கரித்தார். அவரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்ள செய்து அவரது விருப்ப பாடல்களையும் கேட்க செய்து நிகழ்ச்சியை அலங்கரித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கட்சவியின் வழியாக கூறியுள்ளார்கள் தேனி, அமிர்தவள்ளி மற்றும் தஞ்சாவூர் வியாகுளமேரி.
0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80, 56, 57, 15, 54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம். இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசுதன் இவர்களுக்காக

0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
2: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம். அவர் கடந்த ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை அன்று காலை 6:25 அரங்கேறிய ஆலய உலா நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கட்சவி பக்கத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய ஆலய உலா நிகழ்ச்சியில் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமிகள் பற்றிய தகவல்கள் இடம்பெற்றன. வரலாற்று சிறப்புகளும் ஆன்மீக தகவல்களும் சிறப்பாக தொகுத்து வழங்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான ஆழித்தேர் பற்றிய வர்ணனையும் தகவல்களும் எங்கள் கண்முன்னே காட்சியளித்தன. நிகழ்ச்சியினை சிறப்பாக கொடுத்து தெய்வீக மனம் பரப்பி சென்ற கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ண பதிவினை கட்சவியின் பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00 மணிக்கு.

63 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்கு உரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாளொன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே. மாணவர்கள், நாளைய உலகின் ஒளி விளக்குகள், அறிவால் உயர்ந்து உயர்வை தரும் தலைவர்கள். சிறு கனவுகள் பெரிய சாதனைகளாக்கும் முயற்சி இருந்தால் எதுவும் சாத்தியம் என்ற மனநிலையில் இருக்கும் நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் புதிய பாடம், ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிக்கான அடிக்கல் என்று வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்வை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்காக கூடை பண்பலை 100.5 தருகிறது இளமை பேசுகிறது. மாணவர்கள், 0-4-5-4-2 முன்னிணைத்து 24-24-24-24-24-29 இல் பேசலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கிறேன் சதாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகள் இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கானடு காத்தா ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன் சார்.
0: உங்களுக்கு தொட்டு தொட்டுல வந்து சொல்லு தம்பி.
1: கோடை பண்பலுக்காக ஒரு சின்ன கவி.
0: ஆஹா.
1: கணக்கில் வரக்கூடாது பிழை, கன்னியாகுமரி வள்ளுவருக்கு சிலை, கடிதம் என்று பாராமல் உலை, என் காதோரம் தவிப்பாடும் கோடை பண்பலை, 100.5 பலரை மயக்குது என் நெஞ்சு.
0: அழகா சொன்ன அந்த சிலை கலை சொன்ன அந்த நேரத்தில் உன்னோட அந்த இதில் அந்த கவிதையில் கலை நயத்தை அருமையாக புகுத்திட்டேன். இப்போ விளையாட்டுக்கு போயிடலாமா
1: தம்பி? சரிங்க சார்.
0: சரி, கவிதை அப்படின்ற வார்த்தையிலே சொல்லு. தொட்டு தொட்டு ஏண்டா அந்த கவிதையை சொன்னு யோசிக்கிற
1: கவிதை எழுத
0: இல்லை, கவிதை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது.
1: ஓ சரி சார். எழுதலாம். கவிஞர்
0: சொல்லு பாத்துக்குவோம். சரி, கவிதைன்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி சொல்லு.
1: சரி சார். கவிதை எழுதலாம். கவிதை என்பது
0: அந்த ஒரு கவிதை சொல்லி மாட்டிக்கிட்டு படாத பாடு வர்றேன்ற. சரியா அன்புமணி? சரி பரவாயில்ல, நம்ம அடுத்த இன்னொரு முயற்சியில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் நல்லா பேசு. நன்றி தம்பி. இப்போ பாடல் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது கூட பண்பலை 100.5 நேரம், 8:16. இப்ப நீங்கள் சில பேச வருமானவர், வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல வந்துட்டு பேசலாம். வணக்கம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க? புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து யார் பேசுறீங்க?
1: சக்திவேல்.
0: என்ன படிக்கிறீங்க தம்பி? தம்பி தம்பி
1: ஹலோ,
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஏ
0: 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. முதல் முறையாக பேசுகிறீங்களா பண்பலையில்? தம்பி
1: ஹலோ,
0: நீங்கள் யார் பேசுகிறீங்க? அப்போ அதை சொன்னோம்ல, என்ன சொன்னான், அதாவது முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணால் தான் அது ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு. அதனால் முயற்சி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. பரவாயில்ல, அடுத்த முயற்சியில் அது பயிற்சியாக மாற்றுங்க. இது கோடி பண்பலை 100.5.
2: Oh mon saio y ça va, mi connaît pas quand l'y va arriver. Oh ma gâte, mon bandien, quand l'y va donne à moi le bon, le mauvais.
3: Allez, allez, allez, allez. Talle, talle, talle, talle. Ha, allez, ha, talle, ha, allez.

0: இது கோடி பெண்பலை 100.5 நேரம் 8:23. இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனிலிருந்து ஹரிணி பேசுறேன் சார்.
0: என்ன படிக்கிற மகர்ணி?
1: 9th படிச்சிருக்கேன் சார்.
0: சரி, விளையாடலாமா?
1: ஆ, விளையாடலாம் சார்.
0: 1, 2, 3 சரியா?
1: ஆ, சரி சார்.
0: என்ன இறைச்சலா இருக்கு? சரி, கொய்யா, பலா, ஆப்பிள், மா, மாதுளை.
1: சரி சார்.
0: 3.
1: ஆப்பிள்.
0: 4.
1: மா.
0: சரி, 5, 4, 3
1: மாதுளை.
0: ஆப்பிள். 4, 3, 2, 1
1: மா. ஆப்பிள், பலா, கொய்யா.
0: ஆஹா, 1, 2, 3, 4, 5
1: கொய்யா, பலா, ஆப்பிள், மா, மாதுளை.
0: ஆஹா, ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. அநேகமாக எழுதி வைக்காம தான் நீங்கள் சொன்னீங்க, நான் நம்புகிறேன். நல்லா விளையாண்டீங்க. கூடை பண்பலை 100.5 இது.

0: நேரம் 8:29 கோடை பண்பலை 100.5. இது இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் மாணவர், வாங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: நித்யா, திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலேருந்து. நித்யா.
0: நித்யா, என்ன படிக்கிறீங்கப்பா?
1: சிக்ஸ்த்து.
0: சரி. இயற்கை. தொட்டு தொட்டு விளையாடுங்க.
1: இயற்கையில வந்து காத்து கிடைக்கும்.
0: சரி.
1: இயற்கை வந்து வாழ உதவும்.
0: சரி.
1: இயற்கையில தான் வாழ முடியாது.
0: சரி.
1: அப்புறம் இயற்கையில மரம் வளர்ந்தா மழை வரும்.
0: ஆஹா. வேற
1: புல்லெல்லாம் வளர்ந்தா மாடு அப்புறம் ஆடுக்கெல்லாம் உதவும்.
0: வேற இவ்வளோதான் இப்போதைக்கு தெரியும் இயற்கையை பற்றி. ஆ, சரி, பரவாயில்ல, அருமையாக தகவல் கொடுத்தீங்க. நிறைய விஷயங்கள்னு தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை பேசும்போது எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய ஆற்றல் வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம சொல்லிடணும். அதுக்கப்புறம் தெரியாத விஷயங்களை அப்படியே யோசித்து யோசித்து சொன்னோன்னீங்களே நிறையா சொன்ன மாதிரி தெரியும். இது கோடி பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும்

0: இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
1: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: இது கோடி பெண்பிளை 100.5. இப்ப நிகழ்ச்சியில பேச வருமானவர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: மணிங்க.
2: மணி, என்ன பண்றீங்க மணி?
3: வீட்ல தான், ஹவுஸ் வைஃப்.
2: இதுக்கு முன்னாடி ஒரு மாணவர் பேசினாரு, அவங்க எங்க?
3: அவங்க தான் வீட்ல.
2: அவங்க கிட்ட கொடுங்க, இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி.
3: மாணவர் தான் பேச.
4: ஹலோ,
2: வணக்கம், பேர் சொல்லுங்க தம்பி. பேர் சொல்லுங்க தம்பி.
4: கர்ணா.
2: கர்ணா, என்ன பண்றீங்க கர்ணா?
4: காலேஜ் ஃபர்ஸ்ட்
2: இயர். சரி தம்பி, விளையாடலாமா? தம்பி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: இங்க கரூர்.
2: கரூர்ல இருந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? எழுப்பி பேச சொல்லிட்டாங்களா? அப்படிலாம் இல்ல. சரி தம்பி, நான் ஒரு அஞ்சு ஊர் பேர் சொல்றேன், சரியா? அந்த அஞ்சு ஊர் பேர்ல எது முதல்ல சொல்றேனோ அது நம்பர் சொல்லும் போது நீங்க சொல்லணும், சரியா? கரூர் ஒன்று, சரியா? மதுரை ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. திருச்சி மூணு, சென்னை நாலு, கோவை அஞ்சு, சரியா? இப்போ ரெண்டு. ஆஹா, அருமையாக விளாண்டுட்டீங்க தூங்கிட்டு இருந்தாலும். அடுத்தது மூணு. ஆஹா, சூப்பரா தம்பி. இப்போ ரெண்டு மூணு. என்னது ரெண்டு மூணு? ரெண்டு ஊர் பேர் சொல்லுங்க. அருமையாக விளையாடுறியே. சரி, நாலு.
4: கோயம்புத்தூர்
2: இல்லை, அது அஞ்சு கோயம்புத்தூர், நாலு சென்னை. ஆ சரி, ஒன்று தம்பி.
4: கரூர்.
2: ஆஹா, ஏன் ஊர்ப்பா அது? அதை எப்படி நான் சொல்லாமல் விடுவேன்? அதெல்லாம் கரெக்டாக சொல்லிப்பிடுவேன்ப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு தம்பி. இது கோடி பண்பலை 100.5.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் 8:44 கோடி பண்பலை 100.5. இதை பணிகள் சில பேச வருமானவர் வாங்க. வணக்கம்.
3: மணிபாலன்
2: என்ன படிக்கிறீங்க? வார்த்தையை பயன்படுத்தி பேசுங்க. கோடை பண்பலை அப்படின்ற வார்த்தையை அதிகப்படியா பயன்படுத்தி பேசுங்க பாப்பா. பண்பலை பேசலாம் தம்பி.
3: கொடைக்கானல்
2: வந்துட்டீங்க, வாங்க வா வா வா. அடுத்து அடுத்து
3: எஃப்எம் ரேடியோ.
2: சரி அடுத்து
3: நிகழ்ச்சிகள். ரொம்ப
2: நிகழ்ச்சி ரொம்ப அடுத்து அடுத்து நல்லா இருக்குன்னு சொல்ல வர்ற. அடுத்து எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட்ல பேசுனா எப்படி? செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற. அடுத்து ஆஹா, பரவாயில்ல. இந்த அவ்வளோதான் அப்படின்றது வார்த்தை மட்டும்தான் முழுமையா வந்திருக்கு, மற்றது எல்லாமே பாதி பாதி பாதி பாதி தான் வந்தது. இந்த மாதிரி நீ பரீட்சையில் எழுதுனேன்னு வையே, 35 மார்க் இல்லை 25 மார்க் அவ்வளோதான் கிடைக்கும். முழுமையாக நம்ம எது கொடுத்தாலும் முழுமையாக கொடுக்கணும் பதில். சரியா தம்பி? அதுக்கு அநேகமாக இணைப்பு தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அடுத்த முறை பேசும்போது நல்ல இணைப்பு கிடைக்கும்.

நம் கோடி பண்பலை 100.5 இன்று இரவு 9 கொடைத்தென்றல் நேருக்கு நேர் நிகழ்ச்சியாக வர இருக்கு. சிறப்பு விருந்தினராக கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களோடு ஒரு சந்திப்பு.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: நம் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றல் நேருக்கு நேர். பயங்கரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்ட போது முகம் மற்றும் தாடையில் குண்டுகள் பாய்ந்த நிலையிலும் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்திய கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: இந்த தேசமே.
1: காற்றில் இசையாய் கலக்கும் கோடை பண்பலை. நம் பண்பலையின் அன்பு நேயர்களுக்கு இனிய இரவு வணக்கம். மனங்களை இணைக்கும் மற்றொரு அர்த்தமுள்ள சந்திப்போடு கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எல்லை என்ற சொல்லுக்கு உயிர் கொடுப்பவர்கள் பலர். உறக்கம் மறந்து, உறவுகள் துறந்து, உயிரையே நாட்டிற்காக ஒப்படைத்து நிற்பவர்கள் அவர்கள். பனியிலும் வெயிலிலும் பயணிப்பது கால்கள் அல்ல, தேசப்பற்று. அந்த தேசப்பற்றின் குரலோடு ஒரு வீரனின் வாழ்க்கை பயணத்தையும் அனுபவத்தையும் நேருக்கு நேர் சந்திப்பின் வழியாக உங்களுக்கு வழங்குவதில் பெருமகிழ்ச்சி. தீவிரவாதிகளை நேருக்கு நேர் எதிர்கொண்டு சுட்டு வீழ்த்தியவர் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். 10 மீட்டர் தூரத்தில் நடந்த இந்த துப்பாக்கி சூட்டில் முகத்தில் தாடை மற்றும் தோள்பட்டையில் இவருக்கு குண்டு பாய்ந்தது. அந்த கொடும் காயத்துடன் 5 பயங்கரவாதிகளை அழித்தார். அவரது வீர தீர செயலை பாராட்டி இந்திய அரசு இராணுவத்தின் 2வது உயரிய விருதான அமைதி காலத்திற்கான கீர்த்தி சக்கரா விருது வழங்கி கௌரவித்தது. அந்த துணிச்சலான இராணுவ வீரரை கோடை பண்பலை 100.5 நேருக்கு நேர் சந்தித்து வாழ்த்தி உரையாடிய போது மெய்சிலிர்க்க வைத்தது அவர் கூறிய பல்வேறு சம்பவங்களும் பயணங்களும். தேனி கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டியை சேர்ந்த ஐயப்பன் பழனிமணி இவர்களின் வீர மகன் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் இல்லத்திற்குள் நுழைந்தோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் வீரத்தை பறைசாற்றும் விதமாக பல்வேறு விருதுகள், நினைவு பரிசுகள், புகைப்படங்கள், இராணுவத்தின் உயர் பதவியில் உள்ள அதிகாரிகளின் வாழ்த்து மடல்கள், துப்பாக்கி ஏந்திய நிலையில் இராணுவ உடையில் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் புகைப்படம், குறிப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களிடமிருந்து கீர்த்தி சக்ரா விருது பெற்ற போது எடுத்த புகைப்படம் என வரிசையாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கே நமது உள்ளத்தில் இருந்து ஒரு வீரம் பொங்கி எழுவதை உணர முடிந்தது. அவர்களது வீட்டில் நம்மை வரவேற்பதற்காக இன்முகத்தோடு காத்திருந்தார் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அவர்களை நமது கோடை பண்பலை 100.5 நேர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணக்கம் தெரிவித்து அவரை நேருக்கு நேர் நேர்காணல் செய்தோம். வாருங்கள் நேர்களே, அவரது அனுபவங்களை

0: கேட்போம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் மேடம்.
1: கீர்த்தி சக்கரா விருது, வீர தீர விருது வாங்கியிருக்கிறீங்க, அதற்காக உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம்.
2: நன்றி மேடம்.
1: இந்த விருதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ராணுவ பயணத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாக வந்து தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துட்டாலே நீங்க அதிகமாக வந்து ராணுவத்தை தான் தேர்ந்தெடுத்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி ராணுவத்தை தேர்ந்தெடுத்து போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, அதுக்கு வந்து தூண்டுகோலாக இருந்தது யாரு, இதெல்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா சார்?
2: கண்டிப்பாக மேடம். இராணுவத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டது வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்ட ஒரு வேலைக்கு தான். 5 வயசுலேருந்தே அதுக்காக நாங்கள் தயார்படுத்திக்கிட்டோம். ஸ்கூலு படித்த ஸ்கூல்லையும் சரி, எங்களோட சுற்றி இருந்த முன்னாள் இராணுவ வீரர்களை பார்த்து அவங்கள மாதிரி நாங்கள் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் இருக்க பெற்றோர்களும் சரி, எங்கள் சார்ந்த நண்பர்களும் சரி, முன்னாடி போன இராணுவ வீரர்களையும் அவங்கள மாதிரியே நம்மளும் வரணும்னு ஆசைப்பட்டதுனால அந்த வேலைக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்துச்சு மேடம். அது மட்டும் இல்லாமல் சில கதைகள் கேட்கறதுனால தான் அந்த இராணுவ ஆசைகளும் தூண்டுச்சு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு கதைகளும் பகத்சிங் கதைகளும் தோன்றப்ப அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த கால வேலைகள் என்னன்றப்ப நம்மளும் இராணுவத்துக்கு போகணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசையாகும்
1: சார். பொதுவாக வந்து இந்த மாதிரி வீர தீர கதைகள் கேட்கும் போதோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதோ கூடவே ஒரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து கேட்போம், அவங்களுக்கு வந்து என்ன சவால்கள் இருந்தது அப்படின்றதையும் கேட்போம். அதை பார்க்கும்போது ஒரு பயம் வரலையா அவங்களுக்கு, இவ்வளோ சவால்கள் இருக்கு, அப்போ நம்மளும் கூட ஒரு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவராகவோ அப்படி இருந்தால் நம்மளும் சேஃபாக இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவோட கூட இருக்கலாம் அப்படி தானே நினைக்க தோணும். உங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனையாக வந்திருக்குது இந்த சாதனைகளை எல்லாம் பார்க்கும்போது எப்படி?
2: அது தெரில மேடம். சின்ன வயசுலேருந்தே அந்த வேலை மேலே ஒரு ஈர்ப்புன்னு தான் சொல்ல முடியும், ஆசைன்னு கூட சொல்லலாம். ஆசைப்பட்ட வேலைக்கு போகிறதுனால நமக்கு அதில் இருக்க கஷ்டங்கள் எதுவுமே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனால அது ஒரு பெருசாகவே தெரில. ஆனால் சேரணும், அதை போய் ஏதாவது ஒன்று நம்மளால் நாட்டுக்காக சேவை புரியணும். அதான் நேதாஜி சொன்ன மாதிரி தான், ஒரு சொட்டு ரத்தம் தாருங்கள் சுதந்திரம் தாருங்க சொன்னது தான்.
1: நானும் சாதனை படைக்கணும், அந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. அதுவும் நேதாஜி சொன்ன மாதிரி ஒரு சொட்டு ரத்தம் அப்படிங்கிறது இல்லாம நீங்க பல சொட்டு ரத்தம் வந்து நாட்டிற்காக கொடுத்துருக்கீங்க. 5 தீவிரவாதிகளை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறீங்க. அந்த ஒரு பனி படர்ந்த ஒரு இடத்துல காஷ்மீர்ல -3 டிகிரி இருந்திருக்குமா சார்? -10 டிகிரி, -7-8 டிகிரி இருந்த அந்த நேரத்தில் அதிகாலையில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. உங்களை நிறைய புகைப்படங்களில் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போது அந்த முகத்தினுடைய அறுவை சிகிச்சை செஞ்சதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் அந்த நாளை பற்றி எங்களுக்கு சொல்லலாமா?
2: ஆர்மியில் ஜாயின் பண்ணது வந்து 2017 தான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று நினச்சிட்டு போனோம், ஆர்மியில் போனோன்னே நம்ம தீவிரவாதிகளை எடுத்து சண்டை போட்டுருவோம், நாட்டோட நாட்டை சண்டை தான். அது வந்து நார்மலாக தான் போய்கிட்டே இருந்துச்சு, எந்த நாடு கூட சண்டை வரல. அப்படியே ஒரு 8 வருஷம் கிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்மளால் நம்ம திறமையை காட்ட முடியும்னு நினைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம நானாக சூஸ் பண்ண தான் RR-ன்றது. தீவிரவாதிக்கு எதிராக செயல்படக்கூடிய அவங்க நடவடிக்கையை கண்ட்ரோல் பண்ணி அவங்கள நியூட்ரலைசேஷன் கவுண்ட் பண்ணுற டீம், ஸ்பெஷல் டீமில் போனால் தான் அதை பண்ண முடியும்னு நினச்சேன். அதுக்காக வேண்டி அந்த இதில் போய் நான் சேர்ந்து 2024 சேர்ந்து அங்கேருந்து மிகப்பெரிய ஒரு இயக்கத்தோட தீவிரவாத இயக்கத்தோட ஒரு தலைவனையும் சுட்டு அது கீழே இருந்த 4 பேரையும் சுட்டதுனால எனக்கு அடிபட்டும் புல்லட்டு பட்டு அந்த இடத்த விட்டு போகாமல் லாஸ்ட் வரை இருந்து அங்கே அந்த 5 பேரையும் கொண்டதுக்கப்புறம் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இடத்த விட்டு போனேன்.
0: தேனி மாவட்டத்தில் காமையகவுண்டன் பட்டிக்குள் நுழைந்தவுடன் திரும்பும் திசையெல்லாம் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் புகைப்படத்துடன் கூடிய பாராட்டு பதாகைகளை பார்க்க முடிந்தது. இந்த ஊரில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் இராணுவத்திற்கு சென்றுள்ளது கூடுதல் சிறப்பு என்று இந்த ஊர் மக்கள் நம்மிடம் கூறி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வளர்ந்ததும் சிறு வயதிலிருந்து இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தந்தையும் தாயும் சொல்லி வளர்த்ததும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், பகத்சிங் போன்றோரது வீர கதைகளும் தன்னை ராணுவத்தில் சேர தூண்டியதாக பகிர்ந்து கொண்டார் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாட்டிற்காக தன் இன்னுயிரையும் தியாகம் செய்ய காத்திருக்கும் வீரமிகு இந்திய ராணுவ வீரர்களில் ஒருவரான கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களோடு கொடை தென்றலில் ஒரு சிறப்பு சந்திப்பு.
4: இரண்டாயிரத்தி 2017 ராணுவத்தில் சேர்ந்து சுமார் 8 வருடங்களுக்கு பிறகு

0: RR என்று சொல்லப்படக்கூடிய ராஷ்டிரிய ரைபிள் படைப்பிரிவில் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பணியாற்றினார். குல்ஹாம் உள்ளிட்ட தெற்கு காஷ்மீரின் சவாலான மாவட்டங்களில் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த பீரங்கி படை பிரிவான 34 ராஷ்டிரிய ரைபிள் படைப்பிரிவு அது. 2024 December 19 100 வீரர்களுடன் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தங்கியிருந்த வீட்டை சுற்றி வளைத்தனர். அதிகாலை சுமார் 3 மணி அளவில் கடும் குளிரில் தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது தீவிரவாதிகளும் திருப்பி சுட்டார்கள். அப்பொழுது மீனாட்சி சுந்தரம் அவர்களின் மீது இடது பக்க வாயில் துளைத்த குண்டு வலது கை மணிக்கட்டிலும் தோள்பட்டையிலும் பாய்ந்தது. அவரது உடலில் 2 குண்டுகள் பாய்ந்து இரத்தம் சொட்ட சொட்ட இருந்த நிலையிலும் தனது உடலின் முழு பலத்தையும் திரட்டி தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டு 5 பயங்கரவாதிகளையும் தனது படையுடன் இணைந்து சுட்டு வீழ்த்தினார். அப்படிப்பட்ட அசாத்திய வீரம் மிக்க லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய கொடைத்தென்றலில். தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறத எப்படி நீங்க கண்டறிஞ்சுக்குவீங்க?
1: பாகிஸ்தான்ல இருந்து வர்ற தீவிரவாதியா இருந்தாலும் சரி, இல்ல அங்க இருக்க ஒரு தீவிரவாதியா உருவாகிறதும் சரி, தீவிரவாதின்னு உருவாக்கிட்டு அவங்க அமைதியா இருக்கப்படுது. அவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள், ஏதாவது ஒரு அட்டாக் நடக்கிறதோ, ஏதாவது மக்களை பப்ளிக்கை தொந்தரவுப்படுத்துறதோ, இந்த மாதிரி நடக்கிறப்ப எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடும் எப்போ வந்தாங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லாம். அதனால அவங்களே எங்களை நாங்கள் இருக்கோம் வாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களே சொல்லிடுவாங்க, நாங்களும் ரெடி ஆகிடும்.
2: ஏதாவது ஒரு வகையில் அவங்க மக்களை துன்புறுத்துவாங்க, ஏதாவது ஒரு செய்கைகள் தெரிஞ்சிருது, அதை வச்சு நாம் போய் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் RR-ல இருக்கும்போது இந்த ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இராணுவத்தில் போகணும்னு ஒரு ஆர்வத்தில் நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. போகும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பயிற்சிகள் கிடைச்சிது? முதல் எங்கே சர்வீஸ்க்கு போனீங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள்
1: 2017 பாஸ் ஆகிட்டு போகிறப்ப ஹைதராபாத்தில் தான் ஆர்மி ட்ரைனிங் நடந்துச்சு. பேசிக் ட்ரைனிங், அட்வான்ஸ் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு பீரங்கி படைன்ற அந்த ஒரு இராணுவத்தோட இதில் தான் நாங்கள் படி புரிஞ்சுக்கிறோம். அங்கேருந்து 80 மீடியம் ரெஜிமெண்ட்னு ஒரு ஆர்டிலரி ரெஜிமெண்டில் போஸ்டட் பண்ணாங்க. போஸ்டிங் ஆகிட்டு ஃபஸ்ட்டு போஸ்டிங் ராஜஸ்தான், அதுக்கப்புறம் லே லடாக். அங்கேருந்து சியாச்சின் கிளேசியில் ஒரு 6 மாதம் -35 45 இருக்கும். லே லடாக்லலாம் 20 கிட்ட போகும் மைனஸ். அந்த மாதிரி ரொம்ப கடுமையான குளிர், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் டூட்டி பார்த்துருக்கேன். அப்புறம் இந்தியா சைனா இடையில 2021-ல் 2020-களில் நடந்த அந்த கல்வான் காட்டி போப்ராங் லேக் பிராவளம், அப்போ சைனாக்காரங்க கூட நடந்த அந்த பயன்படுத்தாமல் அவங்கள பின்னாடி அந்த இதை நம்ம இடத்தையெல்லாம் காப்பாற்றினது எல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து பட்டிண்டா 4 வருஷம் முடிச்சுட்டு வாலண்டியா 34 ராஷ்டிரிய ரைஃபிளுக்கு நானாத்தான் போய் அங்கே நடந்த தீவிரவாதிக்கு எதிரான நடவடிக்கை துப்பாக்கி சண்டையில் 5 தீவிரவாதிகள் சுட்டு எனக்கும் தீவிரவாதிகள்னால சுடப்பட்டு அடிபட்டு வந்தேன். சில மேஜர் சர்ஜரி 7 சர்ஜரி கிட்ட போயிடுச்சு. இன்னும் 2 சர்ஜரி சொல்லியிருக்காங்க, சரியாயிடும் பார்க்கலாம்.
2: சரியாயிடும் சார், நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். உங்களுடைய தாடைக்கு அறுவை சிகிச்சைங்கிறது நடந்திருக்குது. நீங்கள் அந்த தீவிரவாதி சுட்ட உடனேயே உங்களுடைய தாடையினுடைய பகுதி கீழே விழுந்ததை பார்த்ததா சொல்லியிருந்தீங்க. ஆனால் நீங்கள் அங்கேருந்து நகரக்கூட முடியாது. இப்போ இன்னொன்று நகர்ந்தால் வந்து அல்லது எழுந்திருச்சா வந்து தீவிரவாதிகள் முழுசாக அவங்கள வந்து தாக்கிடுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த அனுபவத்தை கோடை பண்பலை நேர்களுக்கும் சொல்லலாமா?
1: அது ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு 5-5.5 கிட்ட அதில் ஒரு தீவிரவாதி என்னைய ஏற்று சுட்டது
2: தான்.
1: December 19, 2024 காலையில் 5:30 அடிபடுது அந்த மைனஸ் குளூரில். கீழே பல்லு கீழே இருந்து அந்த பேசு எழுருன்னு சொல்லுவோம், அந்த எழுரு அந்த எழுரு கீழே இருந்த அந்த எலும்பு உதடு எல்லாம் அங்கனப்புள்ளையும் தாடியோடு அங்கேயே கீழே விழுந்துருச்சு. கண்ணார பார்த்தேன், அந்த போட்டோலாம் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தேன், இருக்கு போட்டோலாம்
2: எடுத்து. சார், ஒரு சின்ன நகம் வெட்டும் போது கூட லைட்டாக ஒரு சைடில் வெட்டிக்கிட்டாங்க கூட, ஐயோ எனக்கு இவ்வளோ வலிக்குது இவ்வளோ வெட்டுப்பட்டுச்சுன்னு அதை தான் அதிகமாக வந்து சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். எஞ்சான் உடலுக்கு சிரசே ஆதாரம், அந்த சிரசிலையும் முகம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த பகுதி விழுந்திருக்குது அப்படின்றத பார்த்துட்டு எப்படி நீங்கள் எந்த சத்தமோ எந்த ரியாக்ஷனுமே காட்டாமல் இருந்திருக்கீங்க?
1: ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்க தீவிரவாதிகள். நம்ம சத்தம் போட்டோ, நம்ம அங்கேருந்து ஒரு பொசிஷன் மாற்றினாலவோ அடுத்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அடுத்து ஒரு வாய்ப்பாயிரம்னு நினச்சிட்டு கையிலையும் புல்லட்டு பட்டு கை எலும்பு உடஞ்சி வாய்கள்

0: கிளம்புனதுக்கு அப்புறம் எதுவும் அப்போ கொஞ்சம் நிதானமாக அந்த நிலைமையில நிதானமாக யோசிச்சுட்டு உயிரை எப்படியாவது காப்பாற்றிடணும், அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்றது ரெண்டையுமே நடந்துருச்சு. உயிரையும் காப்பாற்றியாச்சு, அவங்கள தப்பிக்கவும் விடலை.
1: இந்த கருவில் வந்து தாய் குழந்தையை வைத்திருக்கும் போது தன்னை விட தன்னோட குழந்தை மீது ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு அடிபட்டிருந்தாலும் நாட்டின் மீது மிக கவனமாக இருந்திருக்கீங்க. நாடுதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவிரவாதிகளை அழிக்கணுன்றதுல மும்முரமாக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ காலம் பண்ணதில் இப்போ நீங்கள் கீர்த்தி சக்ரா விருது வாங்கியிருக்கீங்க. இதற்கு முன்னாடியும் நீங்கள் நிறைய இடங்களில் பணியாற்றியிருக்கிறீங்க, உங்களுடைய சேவையை வந்து கொடுத்துருக்கீங்க. இதில் ரொம்ப கடினமானது எது?
0: ரொம்ப கடினமானதுன்னா நம்ம அங்கே சியாச்சின் கிளேசியர் அந்த பனிமலையில் அங்கே 45 ஃபஸ்ட்டு கிளேசியர் இருக்குல்ல, சியாச்சின் கிளேசியர்லேயே கொஞ்சம் இடங்கள்லாம் இருக்குது. தேர்ட் கிளேசியர், செகண்ட் கிளேசியர், ஃபஸ்ட்டு கிளேசியர்னு சொல்லுவாங்க. நாங்கள் கட் பண்ணது ஃபஸ்ட்டு கிளேசியர், வேர்ல்டு செகண்ட் கன்னேரியான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஹைட்டு 28,000 அடி ஃபிட்டு நினைக்கிறேன், சம்திங்கில் வரும். 28லேருந்து 29,000 அடி ஃபிட்டு, அவ்வளோ அவசர ஹைட்டு. லைட்டு அவ்வளோ தூரம் தான் பறக்கும், அவ்வளோ தூரம்
1: ஹை.
0: அந்த உயரத்தில் இருந்துக்கிட்டு ஆக்சிஜன், அதுவும் அதுக்கான ட்ரைனிங்கே இருக்குது. அங்கே சொல்லி கொடுத்துருவாங்க ஆர்மியில் அதுக்கான ஃபிசிக்கல் மென்டலி எப்படி இருக்கணும், ஃபிசிக்கல் எப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு மாதம் ட்ரைனிங் இருக்குது. அங்கே வர இயற்கை சூழ்நிலையில் எப்படி சமாளிக்கணும், பனி சரிவுகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே உடம்பு ரீதியாக பாதிக்கப்படுற நிறையா விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி அங்கேருந்து உடம்பை தக்க வச்சுக்கிறதுன்னு நிறையா ட்ரைனிங் சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங்கை தான் பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 80-90 கிலோமீட்டர் கிட்ட நடந்து போனோம். 10 நாள் கிட்ட வந்துருச்சு, 7 நாள் கிட்ட போவோம். ஒரு இடத்துல அப்படியே டென்ட் போட்டிருப்பாங்க, அப்படியே அங்கேருந்து தங்குவோம்.
1: அங்கே சாப்பிடும்
0: பகலில் மட்டும் நடப்போம். பகலில் கரையில் ஒரு 8 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 5-4 மணி வரை நடந்துட்டு அப்புறம் அங்கே தங்கிட்டு மறுநாள் இதேமாரி போய் நாங்கள் சேர்றதுக்கு அந்த இடத்த சேர்றதுக்கே ஒரு 8-9 நாள் ஆச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 90 நாள் சாக்லேட்டு அங்கே கொடுக்குற ஃபுட்டெல்லாம் எடுக்க முடியாது, சாக்லேட்டு அந்த மாதிரி தான். ஏன்னா தண்ணியெல்லாம் ஒரு கொஞ்சம்தான் கொண்டு போக முடியும். அது ஐஸை போட்டு காய வச்சு ஐஸு தண்ணி வந்து நமக்கு தண்ணி கிடச்சிடாது, ஐஸுகளை பூரா அள்ளி கொதிக்க வச்சு அதில் தண்ணி எடுக்கணும். அதில் தான் தண்ணி வச்சா ரெடி ஆகணும், பல் தேய்க்கணும், எல்லாம் பண்ணணும். அந்த அதை ஐஸை போட்டு தான் பண்ணணும். ரொம்ப கடுமையாக இருக்கும். 15 பேர் தான் இருப்பாங்க. ஒரு எந்த ஒரு ஒரு ஜீவ உயிரினத்தையும் பார்க்க முடியாது அங்கே. எந்த ஒரு காக்கா குருவி கூட பார்க்க முடியாது. 10-15 பேர் தான், ஃபோன் பேச முடியாது. சாப்பாடு அந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ரெடிமேட் சாப்பாடுலாம் இருக்கும். இந்த அரிசி இந்த மாதிரி வந்து சுடுதண்ணியில் போட்டு அப்படியே வர மாதிரி, அந்த மாதிரி பாதாம் இந்த மாதிரி சூடான சாப்பாடுகளாக உடம்பு சூடாக வைக்கிறதுக்கான சாப்பாடுகள்லாம் சாப்பிட்டு அங்கே உயிரை காப்பாற்றணும். அந்த சூடான சாப்பாடை சாப்பிட்டு அந்த ஹைட்லேருந்து கீழே இருக்குன்னா உடம்பு அப்படியே போயிடும். ஹீமோக்ளோபின் அதிகமாக உடம்புல பொக்கலங்கள் வருது. அப்புறம் ஹீமோக்ளோபின் அதிகமாக இருத்தங்களை கருப்பாக இருக்குது ரொம்ப. அப்புறம் மறந்து போகிறது. அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் கட் பண்ணதால் ஒரு 6 மாதம் நம்ம உடம்பு நம்ம சோல் பேச்சு கேட்காத மாதிரி தான் இருக்கும். அது அது வாட்டுக்கு இருக்குது.
1: அதே இடத்துல அதே கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க.
0: அங்கே வந்து இப்போ கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க மேடம். ரஷ்யாவிலேருந்து வாங்கின கோட்டு அந்த மாதிரி சாக்ஸு சூவு குவாலிட்டியான ட்ரெஸ்
1: இருக்கும்.
0: எல்லாம் போட்டிருப்போம், போட்டிருந்தாலுமே முடியாது. கையெல்லாம் நிறைய அங்கே கை போயிடும், விரல் போயிடும். விரலை எடுத்து வெட்டி எடுத்ததெல்லாம் பார்த்துருக்கோம். விரல் 10 எங்கள் யூனிட்லலாம் ஒருத்தருக்கு 10 விரலும் இல்லை, 10 காலில் 10 விரலில் கையிலையும் 10 விரல் அழிச்சு. பனி இல்லை, கெட்டு போச்சு, ரத்தம் சப்ளை ஆகாம.
1: அங்க இருந்துட்டு எப்படி சார் நம்மளோட பாடியை பாத்துக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, எப்படி ஃபைட் பண்ண முடியும்?
0: பண்ணித்தானே மேடம், ஆனா அங்க போய் நம்ம ஆல் ஸ்ட்ரென்த் அதை காமிச்சுதானே நாங்க இருக்கோம் வராதிங்க.
1: பெரிய தியாகம் எங்களுக்காக நீங்க அங்க இருந்து பண்றீங்க நாட்டிற்காக.
0: அது போயிட்டு வந்துட்டேன், நான் போயிட்டு வந்து நல்லா பத்திரமாட்டே. இன்னும் அங்க இருக்கவங்க இன்னும் பத்திரமா இருந்து இப்பயும் இருக்காங்க. இந்த செகண்ட் இருக்காங்க, 8,000 பேர் கிட்டத்தட்ட. ஒரு 3,000 சோல்ஜர் இன்னும் டியூட்டி பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க.
1: உங்களோட பேசுறதுனால எங்களுக்கு தெரிய வருது எவ்வளவு கடினமான ஒரு சூழல்ல இருந்து நாட்டிற்காக அர்ப்பணிப்போட பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு உங்க வழியா நாங்க தெரிஞ்சுக்க முடியுது.
2: 2017 இராணுவத்தில் சேர்ந்த ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஹைதராபாத்தில் பேசிக் மற்றும் அட்வான்ஸ் ட்ரைனிங்கை முடித்துவிட்டு ராஜஸ்தான், லடாக் போன்ற எல்லை பகுதிகளில் பணியாற்றினார். சுமார் 76 கிலோமீட்டர் நீளமுள்ள பனிப்பாறைகள் நிறைந்த

பகுதியான சியாச்சினில் பணியாற்றிய பொழுது உணவு, உறக்கம், உடல்நலம் ஒரு இராணுவ வீரருக்கு எப்படி இருக்கும் என்றும், தன்னை போல் எல்லை காவலில் இன்றும் கூட பணியாற்றி கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களை பற்றியும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்.

0: சியாச்சின் பகுதியில் குளிர் -40 முதல் -60 வரை செல்லக்கூடும். ஆக்சிஜன் மிகவும் குறைந்த நிலை இருக்கும். பனி சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதி. பலத்த பனி காற்று நிறைந்த அந்த இடத்தில் உணவு, குடிநீர், எரிபொருள் உள்ளிட்ட அனைத்தும் ஹெலிகாப்டர் மூலம்தான் கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்பகுதியில் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பணியாற்றியது பற்றியும் ஆர்ஆர் பற்றியும் இன்றைய கொடைத்தன்றலில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்.
1: நீங்க அந்த இடத்தை பத்தி சொல்லும் போது இன்னொரு கேள்வி வருதுங்க, நீங்க எப்படி சமைப்பீங்க?
2: பண்ணுவோம் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு அந்த ரெடிமேட் ஏதாவது சுடுதண்ணில போட்டு ஐஸ் போட்டு அங்க தண்ணி உருவாக்குறது தான் பெரிய டாஸ்காவே இருக்கு. நிறைய அதுக்கே 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேல அந்த குளிர்லையுமே காலையில் நாங்கள் ரெடி ஆகணும்னா அதில் ஒரு ஆளுக்கு 4 மணி 3 மணிக்கெலாம் டீட்டெயில் பண்ணிடணும். டெய்லி ரொட்டேட்டில் அந்த குளிரில் வந்து தண்ணி கிடையாது, மற்றவங்க ஒரு ஆள் அங்கேயே தூக்கத்தை கிடைச்சிட்டு ஒரு ஆள் அங்கே அதுக்கு அங்கே போகிறது கஷ்டம், அங்கேருந்து அங்கே போடுறவங்களுக்கு கஷ்டம். அது ஒரு இது எல்லாம் நம்ம நாட்டுக்காகண்டு போயிடும்.
1: நீங்கள் இருந்த டைமும் சார், இப்போ டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட பனி இருக்கக்கூடிய காலம், ஏற்கனவே பனி இருக்கும், அதுலேயே நீங்கள் இருக்கக்கூடிய இடமும் வந்து பனி பாறைகள் இருக்கக்கூடிய இடம், அப்போ உங்களுக்கு ரொம்ப உச்சபட்ச பனி இருந்திருக்கும். அதுல இருந்துட்டு நீங்க செஞ்சிருந்திருக்கீங்க, அந்த ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு ஆர்ஆர்ல இருக்கும் போது ரொம்ப உதவியா இருந்திருக்கு.
2: அது ஒரு அதுக்கு ட்ரெய்னிங், ஆர்ஆருக்கு அதுக்கு வேற ட்ரெயினிங். ஆர்மியில எல்லாத்துக்கும் வேற வேற ட்ரெயினிங் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ரெயினிங் பண்ணி.
1: ட்ரெயினிங் எவ்வளவு நாள் இருக்கும் சார்?
2: பொதுவா அதுக்காக எல்லாமே ஒரு மாசம் தான் இருக்கும். அதுக்கு 1 மாசம், இதுக்கு 1 மாசம் இருக்கும். இது இல்லாம முதலே நம்ம பண்ணிட்டு போற ஆர்மி ட்ரெயினிங் இருக்கும், அது கொஞ்சம் 1 வருஷம் கணக்கு வரும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இந்த மாதிரி சேஸ் இன்க்ரீஸ் இருக்கும், ஆர்ஆருக்கா போறப்ப அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல்.

0: ஏன் உங்களுக்கு ஆர்ஆர் போகணும்னு தூண்டுச்சு சார்?
1: ஆர்ஆர் போகணும்னா அங்கே நல்லா இருக்கும் மேடம். அதை என்ன நீங்கள் இந்த சினிமா படத்தில் பார்க்குறீங்களா? அதை காட்டி அதுக்கு டபுள் மடங்கு, அதை காட்டிலாம் டபுள் மடங்காக நடக்காங்க. அங்கே வச்சு ஒரு 100 படம் எடுக்கலாம், அந்த மாதிரி நடக்கும். சூப்பர் நல்லா இருக்கும், அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். டூட்டி பார்க்கு ஆப்ரேஷன் லான்ச் அது டெரரிஸ்ட்டை தேடுறது வைக்கிறது, அதே சினிமா படம் மாதிரி இருக்கும்.
0: இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நீங்கள் வந்து நார்த்தில் போய் அந்த பார்டரில் இருந்திருக்கீங்க. முதல் விஷயம் உணவு, அடுத்த விஷயம் மொழி, இது எப்படி நீங்கள் எதிர்கொண்டீங்க?
1: உணவு காட்டி மொழியும் பெரிய பிரச்சனையாக கொடுக்குறத கூட சாப்பிட்டுக்கலாம், பேசுறது புரியாமல் ஒரு 3-4 மாதம் 1 வருஷக்கிட்ட கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வேமா கற்றுக்கிட்டோம். அப்புறம் சாப்பாடு தான் வீட்டில் எங்கே இருந்துட்டு, அதுவும் இல்லாமல் எங்களை மாதிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்துட்டு தெரிந்த பக்கம் ரொம்ப இயற்கையை ஒட்டி வாழ்ந்துட்டு அங்கே போய் இருக்கிறதுக்கு ராஜஸ்தான் இந்த மாதிரி பணிப்பார், கஷ்டம்தான், கஷ்டமாக தான் இருந்துச்சு. வேறு அப்படியே போயிடுச்சு, எல்லாம் ஒரு சேவைன்ட்டு போயிட்டு.
0: ட்ரைனிங்லேயே உங்களுக்கு மொழி சொல்லி தருவாங்களா சார்? ஹிந்தி
1: எல்லாம் இப்போ காமனாக ஆர்மி ஹிந்தி தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களும் சரி, ஜம்முலேருந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ் இருக்குது, காமனாக ஹிந்தி தான், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்.
0: உங்களுடைய கடந்து வந்த பாதையை சொல்லிட்டீங்க, எப்போ வந்து இராணுவத்தில் சேர்ந்தீங்க, அதுக்கப்புறம் எங்கெங்கே பணியாற்றுனீங்க அப்படின்றதெல்லாம் எங்கள்கிட்ட சொன்னீங்க. அதே மாதிரி காஷ்மீரில் அந்த தீவிரவாதியை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி அந்த நிலை எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு அந்த அடிபட்டதுக்கு அப்புறமும் கூட அந்த தீவிரவாதிகளை எதிர்த்து எப்படி போராடினீங்கன்றதையும் சொல்லிட்டீங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் உங்களை கொண்டாந்து அங்கே வச்சுருந்தப்ப கூட உங்களுக்கு மயக்கம் இல்லாமல் தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மயக்கம் இல்லாதப்போ உங்களுக்கு இது தோணலையா, நம்மளுக்கு இவ்வளோ ரத்தம் போயிடுச்சு, நம்ம கண் முன்னாடியே இப்படி இருக்குது, என்ன ஆகும், ஒரு செகண்ட் யோசிக்க தோணும்ல நம்மளோட குடும்பத்தை பற்றி, எப்படி இருந்தது அந்த நிலை?
1: ஆப்ரேஷன் நடந்தப்போ ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, சரி தீவிரவாதிகளை சுட்டுட்டோம் நான். அதுக்கப்புறம் குடும்பத்தை நினைக்கிறப்ப இருந்தாலும் அப்போ தான் ஒரு கன்சியூவாக இருந்தாங்க, ஒரு மாதம் 15 நாள் கன்சியூவ் கன்ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் அந்த நினப்புகளை ரொம்ப வந்துட்டு தான் பேசி, நீ இந்த யார் பார்த்துக்கிடுவா குடும்பத்தை, வந்து அம்மா இல்லை எங்கள் அப்பாவை யார் பார்த்துக்கிடுவா, அது மாதிரி நிறையாலாம் வந்துச்சு. ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே மைண்டு போய்கிட்டே தான் மேடம் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் வரும் மயக்கம் போடலை, அவங்க தான் லாஸ்ட் எனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி டாக்டர் எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஓகே ஓகே கேட்குற அளவு வரை எனக்கு என்ன தானே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்ணை மூடுறது தான் 3 நாட்களுக்கு முடிச்சு என்ன நடந்துச்சு, அவங்க டாக்டர் தான் கொண்டு 3 நாள் கண் வலிக்கு விடாமல் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சர்ஜரி அந்த ஏன்னா அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், இங்கே முகத்துக்கு வேறு டிபார்ட்மெண்ட் வரும், எல்லாமே ஏன்டி டிபார்ட்மெண்ட் மாறுறதுனால மாற்ற முடியாது. 3 நாள் கண் வலிக்காம
0: இப்போ மேடம் வந்து பார்த்தாங்களா வீட்டில் இருந்து உங்களை?
1: இல்லை யாரும் வந்து பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன், அடிபட போய் சொல்லிட்டு யார் வீட்டுக்கு தகவல் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு. வீட்டில் 1 hour மறைச்சு பார்த்தாங்க, அப்படியே பெரிய வந்துருச்சு. கன்சீவாக இருந்தாங்க, வர வேணாம் டாக்டர் இங்கே இருக்க டாக்டர் அங்கே சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்தாங்க மொழி பிரச்சனை இருக்கும், அதெல்லாமல் அங்கே இருக்க கிளைமேட்டு டெல்லியில் அப்போ பையனை கொடுக்குறான்றது, அதனால் யாருமே வர வேணாம்ட்டே 4 மாதம் நானாக மட்டும்தான் ஆர்மி, நானும் என் கூட ஒரு பையன் ஆர்மிலேருந்து கொடுத்துருந்தாங்க, அவர் தானே எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. நம்ம மேலூர்கார பையன் தான் ஐயப்பன் சொல்லி, இந்த பையனும் நானும் மட்டும்தான் 4 மாதம் அடிபட்டிருக்கோம்.
0: வட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார், அவங்க தான் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க. அதாவது ஒரு இராணுவ வீரருக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா, அல்லது அந்த இராணுவ வீரரை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டி இருக்கிறவங்க தான் வட்டியா, இல்லை அந்த வட்டி பற்றி சொல்லுங்களேன்
1: எங்களுக்கு. ஆர்மியில் எப்பயுமே சிங்கிள் மூமெண்ட்டே இருக்காது, டபுள் மூமெண்ட் தான் இருக்கும், அதான் வட்டி சிஸ்டம்ன்றது. தோஸ்தன் கூட சொல்ல நண்பனை எப்படி வேணால் சொல்லிட்டு போகலாம், எல்லாத்துக்கும் உதவுறது அவன் அவன் உசுறு நம்ம உசுறு ஒரு இதாக இருக்கும் பிடிக்கிற மாதிரி. அது ஆர்மியில் எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் 2 ஆத்தமாக
0: ஒருத்தருக்கு ஒன்றுதான் உடனே உதவி செய்யறதுக்காக ஒரு நண்பனாக இருக்கக்கூடியவர் தான் வட்டி அப்படின்னு சொல்றது. அவர் தான் உங்க கூட இருந்து பாத்துக்கிட்டாரு அந்த டயத்துல. சோ கண் வலிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சதையும் என்ன தோணுச்சு?
1: கண் வலிச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அப்பாதான் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தெரிய வந்துச்சு. வலியை
0: காட்டி
1: சொல்ற தூக்க முடியல, பயங்கரமான சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் அங்க ட்ரக்கர்சாமி போட்டிருந்தாங்க, தொண்டையில பைப் போட்டிருந்தாங்க, டைரக்ட் பைபாஸ் மூச்சு விடுறதுக்கு, அது பெரிய வலியா இருந்துச்சு. இப்போ சாப்பாடு சாப்பிட முடியல, தண்ணி குடிக்காம சாப்பிடாம காஞ்ச வலி, அந்த வலி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு.
0: உயிரை துச்சமா பதிச்சுனாலதான் அந்த தீவிரவாதிகளை அழிக்க முடிஞ்சது, அத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது அந்த பகுதியில இருந்து, அத்தனை உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, அவர் முன்னாடி நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு இது ஒரு பெருமையாகவும் இருக்குது. அது சர்ஜரிக்கு அப்புறம் என்ன ஃபீல் இருந்தது சொல்லுங்க சார்?
1: அது சர்ஜரிக்கு அப்புறம் தான் ஒரு 10-11 ஐசியூலயே வச்சுருந்தாங்க. நல்லா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்த ஒரு பையன், எதுவுமே ட்ரீட்மெண்ட் ஊசி கூட போடா பிடிக்காது, எனக்கு ஊசி போட்டால் கூட பிடிக்காது, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆக்டிவாக இருந்த ஒரு ஆள் டப்புன்னு ஐசியூவில் அட்மிட் பண்ணால் அது ஒரு நரக வேதனைக்கு சமம், அதுக்கு சத்துலாம் போல தான் இருந்துச்சு. அது வந்து மீண்டு சர்ஜரி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி ஒரு 20 நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து நம்மளுக்கு நம்மளே ஆறுதல் சொல்லிக்கணும். ஆறுதல் சொல்கிறதுக்கு அங்கே ஆறு இருக்கா, சொந்தக்காரங்களும் கிடையாது, ஆறும் கிடையாது.

0: நாலு மாதம் அவங்ககிட்ட அரிசி கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு நம்மளாம் சொல்லிக்கிட்டு நாலு மாதம் அப்படியே
1: வந்து தனக்கு தானே நிற்கணும். அப்போ உங்களுக்கு மனசுல வந்துட்டு போயிருக்கோம்ல, அந்த போர் புரிஞ்ச இடத்தையும் சேர்த்திங்க அப்படின்னு அப்ப தோணும் இருக்கும்ல, எல்லாருமே நம்ம அழிச்சிட்டோம் என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. யார் சொன்னா உங்களுக்கு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு?
0: அஞ்சு பேர் இறந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட மூணு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பின்னாடி இருந்த மாதிரி இருந்துச்சு. சொல்லிட்டாங்க அப்ப லாஸ்ட்ல தான் சொன்னாங்க, நீ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் சுட்டையில வந்து அவன் பாருக்கு தீவிரவாத தலைவர். இப்ப கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, இனிமேல் அவனால எந்த பிரச்சனையும் வராது.
2: ஜம்மு காஷ்மீர் குல்ஹாம் மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதை உறுதி செய்து நமது ராணுவ வீரர்கள் இரண்டு பிரிவாக பிரிந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். நீண்ட நாட்களாக தேடி வந்த ஹிசாஃபுல் முசாஹிதின் அமைப்பைச் சேர்ந்த ஃபாரூக்கை சுட்டுக் கொன்றார் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள். அப்பொழுது இவரையும் தீவிரவாதிகள் திரும்பி சுட்டார்கள். இரண்டு குண்டுகள் தனது முகத்தின் தாடை மற்றும் தோள்பட்டையில் பாய்ந்த நிலையிலும் தொடர்ந்து இர்ஃபான், உசேன், முஸ்தாக், ரசூல் என்ற நான்கு தீவிரவாதிகளையும் சுட்டு வீழ்த்தினார் நமது தேசத்தின் வீர மகன் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைத்தென்றல். இன்றைய கொடைத்தென்றலில் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களோடு ஒரு சிறப்பு சந்திப்பு.
2: இந்திய ஆயுதப்படைகளில் வீரதீர செயல்கள் மற்றும் சிறந்த சேவைகளுக்காக வழங்கப்படும் உயரிய விருதுகள் கேலண்டரி விருதுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவ்விருதுகள் போர்க்கால வீரதீர விருதுகள், அமைதிக்கால வீரதீர விருதுகள் மற்றும் சேவை பதக்கங்கள் என மூன்று முக்கிய பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. போர்க்கால வீரத்திற்கான விருதுகளில் பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர சக்ரா போன்ற விருதுகளும், அமைதிக்கால வீரத்திற்கான விருதுகளில் அசோக சக்ரா, கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா போன்ற விருதுகளும், சேவை மற்றும் தகுதிகளுக்கான விருதுகளில் பரம் விசிஷ்ட சேவா பதக்கம், அதிவிசிஷ்ட சேவா பதக்கம், சேனா பதக்கம், நவோ சேனா பதக்கம், வாயு சேனா பதக்கம் போன்றவைகளும் வழங்கப்படுகின்றன. ஜம்மு காஷ்மீரில் நடந்த தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கையின் போது முகத்தில் குண்டு பாய்ந்த நிலையிலும் துணிச்சலுடன் போராடி தீவிரவாதியை சுட்டு வீழ்த்திய தமிழக ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு இந்தியாவின் இரண்டாவது மிக உயர்ந்த அமைதிக்கால வீரதீர விருதான கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டது. அதை பற்றி அவர் விளக்கமாக கூறுகிறார் கொடைத்தென்றலில் நேருக்கு நேர் நிகழ்ச்சியில்.
1: அந்த விருதுடைய பேரை பத்தியும் அந்த விருது வந்து என்னன்றத பத்தியும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாமா?
0: கேலண்டரி அவார்டுன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு டைப்பா இருக்கு. வார் டைம் கேலண்டரி அவார்டு, பீஸ் வார் டைம் கேலண்டரி அவார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம்னா இப்ப இந்தியா பாகிஸ்தான் கூடயோ இந்தியா சைனா கூட பிரச்சனை நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மூணு சக்கரம் இருக்கு, பரமீர் சக்கர், மகவீர் சக்கர், வீர் சக்கரம்னு சொல்லுவாங்க. அமைதி எப்போ இப்போ நம்ம எல்லாம் அமைதியாக தான் இருக்கோம், இந்தியா நாடு அமைதியாக இருக்க எந்த பிரச்சனையும் கிடையாது, யாராலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த அமைதி யாராவது சீர் குலைக்கிற மாதிரி ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருந்தோ, ஒரு நர்ஸ் லைட்டோ, ஒரு மில்டன் குரூப்போ, ஏதோ ஒன்று நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணி இந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த தீவிரவாதத்தை அடக்கதான் சுட்டு வீழ்த்தினதோ அந்த குரூப்புகள் எல்லாத்தையும் அழிக்கிறதோ அமைதி சீர் குலைக்கிறது. அந்த அமைதியாக இருக்கிறவங்கள சீர் குலைக்கிறதுல உயரிய விருது வந்து அசோக் சக்ரா விருது, நம்ம அமரன் படம் மேஜர் முகுந்தன் சாபானி. ரெண்டாவது வந்து கீர்த்தி சக்ரா, மூணாவது வந்து சௌரிய சக்ரா. இது நம்ம நாடு அமைதியாக இருக்கப்போ அந்த நாட்டை அமைதியை கெடுக்கிறதுல நம்ம நாட்டு மக்களை துன்புறப்படுத்தி நாட்டு மக்களை கொடுறதுக்கு வந்த தீவிரவாதிகளை கொடுறதுல இரண்டாவது உயரிய வருது கீர்த்தி சக்ரா. மெடலில் வந்து அசோக் சக்ரா தான் இருக்கும், அந்த சிம்பிள் அசோக் சக்ரா சிம்பிள் தான் இருக்கும்.
1: நீங்கள் வாங்கியிருக்கிற கீர்த்தி சக்ரா வந்து
0: அசோக் சக்ரா தான் இருக்கும். அது கோல்டில் கொடுத்தா அசோக் சக்ரா, வெள்ளியில் கொடுத்தா கீர்த்தி சக்ரா, செம்புல கொடுத்தீங்கன்னா அதை சௌரிய சக்கரம், எனக்கு கொடுத்தது வெளியில கொடுத்துருக்காங்க.
1: அதனாலதான் இரண்டாவது
0: அமெரிக்கால கீர்த்தி சக்கரம்.
1: சார், பாப்பாவுக்கு பேர் வந்து கீர்த்தின்னு வச்சிருக்கீங்க, கீர்த்தி சக்கரா விருது வாங்கினதுக்கு அப்புறம் பாப்பா பிறந்தாங்களா?
0: ஆமா, இந்த மாதிரி அடிபட்டு வந்துட்டு அப்புறம் கன்சீவா இருந்தாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அப்போ குழந்தை பிறந்து எந்த பேர் வைக்கணும்னு தெரியாம ஒரு 15 நாள் 18 நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு, 20 நாள் கிட்ட வெயிட் பண்ணுவோம். August 15 சுதந்திர தின விழா அப்போ இந்தியன் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் அவர்கள் கீர்த்தி சக்ரா என்ற ஒரு இரண்டாவது உயரிய ஒரு

0: வச்சாங்க. சரி, பாப்பா பிறந்த நாள் தான் கிடைச்சிருக்க ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு எப்பயும் பேர் சொல்லட்டும். கேட்டீங்க,
1: பாப்பா வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வீர தீர செயல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து இந்த மண் உலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவங்களும் சாதனை படைக்க காத்திருக்காங்க. அதனால் அப்பாவுடைய விருதோட பேரை தாங்கியே கீர்த்தின்னு வந்திருக்கிறாங்க. ஸோ மகிழ்ச்சி சார். இங்கே நாங்கள் நிறைய விருதுகள் பார்க்குறோம், நோட்டீஸ் போர்ட்லாம் கூட வச்சுருக்கிறீங்க. பகத்சிங்கோடைய ஓவியம் இருக்குது, வீட்டினுடைய முற்றத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே இருக்கிற அனைத்தையும் பற்றி சொல்லுங்களேன்.
0: தி ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட் இன் தி வேர்ல்டு, ஓபி மேகதூத் சேச்சின்னு சொல்லுவாங்க, கிர்னிகல். அது நாங்கள் சேச்சின் கிளேசியர் கட் பண்ணோம்ல மேடம், அங்கே நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சான்றிதழ் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ரஷ்யாவில் இருக்கு, ரெண்டாவது இந்தியாவில் இருக்கு, அந்த கஷ்டமான இடம். அதில் நான் போயிட்டு வந்துட்டேன்.
1: ஒவ்வொருத்தரும் அப்படி போயிட்டு வரும்போது இது கொடுப்பாங்க எல்லாருக்குமேவா?
0: அந்த மாதிரி சான்றிதழ் ஒன்று கொடுத்தாங்க, அது திரையும் போட்டு கொடுத்தாங்க.
1: அதுக்கு மெடலும் இருக்குமா சார்?
0: அதுக்கு ஒரு மெடலும் இருக்கு.
1: அது
0: ஆடையில் அந்த நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் அந்த சேச்சின் கிளேசியர் மெடல் ஒன்று இருக்கு. இந்த லெட்டர் பூரா டியோ லெட்டர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய உயரிய இராணுவ அதிகாரிகள், முக்கிய தளபதிகள் இவங்களாம் வந்து எனக்கு கீர்த்தி சக்கர கிடைச்சதுக்கு கங்க்ராட்ஸ் பண்ணி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் மிக உயரிய பதவியில் இருக்கவங்க, இராணுவ தளபதிகள், இராணுவ சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபு அவர் அனுப்பிச்சிருக்காரு. ராஜேஷ் குமார் சிங் ஐஏஎஸ் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி அவர் அனுப்பிச்சிருக்காரு. அது மாதிரி பிரிகேடியர் லெப்டினன்ட் கர்னல், கோர் கமாண்டர், டிவி கமாண்டர்னு பெரிய பெரிய இது, மேஜர் ஜென்ரல், லெப்டினன்ட் ஜென்ரல்னு நிறைய பேர் அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அந்த லெட்டர்கள் இன்னும் நிறையா வந்திருக்கு. அது வைக்க இடம் இல்லை, அதனால் அப்படியே ஆறாறு கிடக்கு. வேறு அந்த மேலே இருக்கு, முதல் மேலே இருக்க போட்டால் ஜான் பெனிக்கு போட்டால் தேனி அஞ்சு மாவட்டத்துக்கு டேம் கட்டி கொடுத்து தண்ணி தாக்கத்தை பேசுவேன். உங்களுக்கு தான் தெரியுமே, உங்களுக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் இருக்காங்க.
1: நீங்கள் சொல்லி நாங்கள் கேட்கணும். அடுத்த காலம் இது வந்து நீங்கள் விருது வாங்குறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வீட்டில் மாட்டேன்.
0: ஆ, அதெல்லாம் மாட்டி ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு மேடம். இப்போ அதில் ஒரு அடிப்பட்ட விளையில உலகத்தையே கவர்ந்த எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு வீரரை வைக்கணும், அதனால தோனி போட்டாகிடுச்சு. இந்த பேஜ் ஒன்று தெரியுதுங்களா, ஆப்ரேஷன் சிந்தூர், அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. முக்கியமான தலைவர்கள் கலந்துகிட்ட ஒரு டெல்லியில் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. விஜய் திவாசன் சொல்லிட்டு ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் மீட்டிங் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி
1: நடந்துச்சு,
0: பகல் காரணம் இருந்தது. அப்போ நான் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த பேஜ் பேஜ்
1: எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ணாங்க சார்?
0: அந்த மாதிரி விருதுகள் வாங்கினவங்களை கூப்பிட்டு, கீர்த்தி சக்கரா, வீர் சக்கரா, அந்த மாதிரி சௌரிய சக்கரா வாங்கினவங்களா கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 50 பேர்கிட்ட வந்திருந்தோம்.
1: நிறைய மெடல் மாட்டியிருக்கீங்களே சார்.
0: ரெண்டு மூணு ஆர்மியில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து வாங்கினது, பைக்கு காலேஜில் ஸ்கூலில் இந்த மாதிரி வாங்கினது.
1: சார், இப்போ ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்கிறோம். இந்திய ராணுவத்தில் கீர்த்தி சக்கரா விருது பெற்று திரு மீனாட்சி சுந்தரத்தை பாராட்டுறோம், உங்களை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இதுதான் உங்களுடைய ராணுவத்தினுடைய ஆடை?
0: ஆமாம், அங்கே ஆர்ஆரில் வந்து யூனிஃபார்ம் எதுவுமே போடக்கூடாது, அந்த ஊர் மக்கள் மாதிரியே இருக்கணும். அந்த ஊர் பாசைகள், அங்கே இருக்கிற கலாச்சாரம் எல்லாத்தையும் அந்த ஊர் மக்கள் மாதிரியே இருக்கிறதுக்காக வேண்டி அங்கே எடுத்த ஒரு போட்டால் தான் அது. துப்பாக்கி AK-47 வச்ச மாதிரி
1: ரொம்ப நல்லா இருக்கு சார். இந்த நேரத்தில் அம்மாவை நினைவு கூறுங்க. அம்மா வந்து உங்களை எப்படி அனுப்பி வச்சாங்க, ராணுவத்துக்கு அனுப்புறாங்க அப்படின்னும் போதே வீட்டில் என்னென்ன நினைப்பாங்கன்னா, என் பிள்ளைங்க என் கண்ணு முன்னாடியே வளரணும், என் கண்ணு முன்னாடியே படிக்கணும், திருமணமாகி என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதுதான் எல்லா தாய் தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அம்மா எப்படி உங்களை ராணுவத்துக்கு விட்டாங்க?
0: அந்த மாதிரிலாம் எங்கள் அம்மா கிடையாது. சொல்றதே ராணுவத்துக்கு, ஏன்னா எங்கள் அண்ணனை எப்படியாவது மிலிட்ரி காமிச்சிடணும் இல்லாட்டி போலீஸ் காமிச்சிடணும்னு அவங்க சின்ன பிள்ளைந்தே சொன்னது. அவங்களோட ஆசை தான் அதை பற்றி அவங்க இப்போ அடிக்கட்டு வந்தால் கவலைப்பட்டுக்க மாட்டாங்க. அவங்களோட ஆசைப்பட்ட
2: தனது வீட்டில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ள விருதுகள், நினைவு பரிசுகள், பாராட்டு கடிதங்கள் என ஒவ்வொன்றின் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்ட இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தாயின் புகைப்படத்தை பார்த்து கூறும்போது, இப்படி நான் அடிபட்டு வந்திருந்த நிலையில் எனது தாய் என்னை பார்த்திருந்தால் நாட்டிற்காக தனது மகன் செய்ததை பார்த்து மகிழ்ந்திருப்பார் என்று பெருமிதத்தோடும் புன்னகையோடும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார்.

0: ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் பிரிவில் பணியாற்றும் வீரர்கள் மிகவும் பதற்றமான போர் சூழல் நிலவும் பகுதிகளில் உளவுத்துறை சார்ந்த நடவடிக்கைகள், பயங்கரவாத குழுக்களை சுற்றி வளைத்து நேரடியாக சண்டையிடுவது போன்ற பணிகளில் ஈடுபடுவார்கள். அப்படிப்பட்ட படைப்பிரிவில் 34 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் படைப்பிரிவில் பணியாற்றும் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நம்மோடு நேருக்கு நேராக உரையாடி கொண்டிருக்கின்றார்.
1: அந்த உணவுன்னு சொல்லும் போது இராணுவத்தில் உப்பு இல்லாத உணவு சாப்பிடுவாங்க, என்ன கிடைச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக பயிற்சியிலேயே ஒரு கரடு முரடான ஒரு பயிற்சி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறவங்கலாம் எப்படி சாப்பிட்றாங்கன்னா, எனக்கு இது பிடிக்கல அது கொடுங்க, நீங்கள் செஞ்சு வச்சதே வேண்டான்னு சொல்கிற காலகட்டத்தில் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் எப்படி தியாகம் பண்ணீங்க அதை சொல்லுவாங்க?
2: தூக்கம் இருக்காது, ஒரு சாப்பாடுமே கொஞ்சம் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் அதெல்லாம் எங்களை ரெடி பண்ணுறதுக்காக
1: சட்டத்திட்டங்களே.

0: கூடவே மனதுக்கு என்ன பயிற்சி தருவாங்க?
1: கஷ்டங்களாம் தாங்கிறதுக்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் பழகும், நம்மளாம் நம்ம பழகவும் மனசுக்குள்ள எந்த ட்ரைனிங்குமே கொடுக்கும். இப்போ கொடுக்குற அந்த ட்ரைனிங் இருக்க கஷ்டங்கள், சாப்பாடுகள், இந்த தலையை வீட்டை விட்டு பிரிஞ்சு வச்சுருக்கிறத நம்மளை நமக்கே அந்த மனசு நம்மளே வரைக்கும். மன வலிமையை நம்மளாக தான் உருவாக்கணும், உடல் வலிமையை அவங்க கொண்டு வைக்கலாம்.
0: என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கும் சார்?
1: ஆர்மியில் எல்லாமே இருக்கும் மேடம், கேம்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், வாலிபால், ஃபுட்பால், அத்லெட்டிக் எல்லாமே இருக்கும், படத்துக்கு போல எல்லாம் வரும். சில சில ரிஸ்கான ஏரியாவில் ரொம்ப இருக்காது, பாக்கி எல்லாமே கேம் இருக்கும், ஃபிசிக்கலுக்கு பிடி ஈட்டி எல்லாமே இருக்கும், பேசுறது வைக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும்.
0: வருஷத்தில் எத்தனை நடவு இங்கே வந்துட்டு போவீங்க சார்?
1: 3 மாதம் வந்துட்டு போயிடலாம் மேடம்.
0: 3 மாதம்,
1: 90 நாள் லீவ் இருக்கும், வர்றது 60 நாள் 70 நாள் கிட்ட.
0: சொந்த ஊருக்கு வந்துட்டு போவீங்க, எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறது பேசுறது இதெல்லாம்
1: அதெல்லாம் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி சேஷன் கிளேஷன் மாதிரி இடங்கள் போனால் தான் பேச மாட்டோம்.
0: உங்களுக்கு டவர் கிடைக்காத இடங்கள்ல இருந்தீங்க இல்லையா, அந்த இடங்கள்ல வீட்டுக்கு தொடர்பு கொள்ளவே முடியாது, அப்போ மழைநிலை எப்படி இருந்துச்சு?
1: அதை சொல்லிதான் அனுப்புவாங்க, எல்லாத்துக்கும் ரெடியாகி போகிறதுனால அது ஒரு பெரிய விஷயம்
0: தெரியாது. இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற கோடை பண்பலை நேயர்கள், இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அமைதியாக இருக்கணும், யாரையும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது ஒரு வகையில் சேவை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நாட்டுக்கும் நல்லது தான். முடிஞ்ச அளவில் தன்னணமிட்டு பொதுநலமாக கொஞ்சமாக செயல்படணும். ஒரு 10% செயல்பட்டீங்கன்னா எல்லாரும் நாட்டுப்பற்று அப்படியே இருக்கும், இந்த இறையாண்மை அப்படியே இருக்கும், நாடு அமைதியாக இருக்கும். இது எல்லாரும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கும், நானும் ஒரு தடவை செலுத்தேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ எல்லாரும் பார்க்க வராங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த மனநிலை?
1: பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கு, சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டுக்காக பண்ணதை எல்லாரும் வந்து பார்க்க வர்றப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. நம்ம மக்களுக்கு நாட்டுப்பற்றோட இருக்காங்க, நம்மள மாதிரி ஆளுகளை வந்து பாக்குறாங்கன்னா அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா.
0: சார், இப்போ பொதுவாக வந்து நீங்க ராணுவத்துல அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலையெல்லாம் எதிர்கொண்டு வின் பண்ணிட்டு வரீங்க, ஒவ்வொரு நாளையும் கடந்து வரீங்க, அப்படி இருந்துட்டு வரும்போது 3 மாதங்கள் இங்க ஊருக்கு வரப்ப எல்லா மக்களையும் பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும்?
1: அங்கே இருக்க மாதிரி இங்கே இருக்க முடியாது, இங்கே இருக்க மாதிரி அங்கே இருக்க முடியாது. கொஞ்சம் அந்த ஊரோட அருமை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இங்கே ஒரு உலகம், இங்கே ஒரு உலகமாக இருக்கும். அது எல்லா ராணுவ வீரருக்குமே இருக்குது. அது வந்து கொஞ்சம் சில இடங்களில் கண்ணை மூடிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும், சலிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு மட்டும்தான், எல்லா ராணுவ வீரர்களுக்கும், அது பொதுமக்களோட மனநிலை, எங்கள் மனநிலை வேறு.
0: இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க இல்லை, பழைய சேட்டைகள் எல்லாம் இருக்குமா?
1: சின்ன ஏதாவது பண்ணால் அப்படியே ஒரு மிலிட்ரிக்காரே ஒன்றாலே இருந்த மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு, அப்போ மிலிட்ரிக்காரன் நீங்களே டிஸ்பிளின் இல்லாமல் இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டிசிப்ளினாக தான் ஆர்மின்னு சொல்லுவாங்க.
0: ராணுவ வீரர் ஈக்குவல் டு டிசிப்ளின்,
1: டிசிப்ளின் இருக்கிறதுனால அவங்க மற்றவங்கள சொல்ல விட நம்ம பார்த்துக்கணும். அப்படி நம்ம
0: நிறைய பேர் உங்களை இங்கே சந்திக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துலையுமே கோடை பண்பலை நேர்களோட நான் பேசிக்கணும் அப்படின்னு நேரம் ஒதுக்கி பேசியிருக்கீங்க, வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்?
1: சந்தோஷமா இருக்கு, நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களோட இந்த கலந்துரையாடல் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருது, மகிழ்ச்சி சார்.
2: இன்றைய கொடைத்தன்றல் நேருக்கு நேர் வீரமிக்க இராணுவ வீரரை சந்தித்து விடைபெறுகிறது. அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டது 34 ராஷ்டிரிய ரைபிள் பிரிவில் ஜம்மு காஷ்மீர் குல்ஹாம் பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது 2024 December 19 என்ன நடந்தது என்பதை இவ்வாறாக பகிர்ந்து கொண்டார். பயங்கரவாதிகள் தங்கியிருந்த வீட்டை அதிகாலை 3 மணிக்கு சுற்றி வளைத்தோம். வீட்டிற்குள் இருந்து 5 பயங்கரவாதிகளும் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே வெளியேறி எங்களை நோக்கி சுட ஆரம்பித்தார்கள். பதிலுக்கு நாங்களும் சுட்டபோது தான் ஒரு பயங்கரவாதியை முதலில் சுட்டு கொன்றேன். ஆத்திரமடைந்த முஸ்தாக் 10 மீட்டர் தூரத்தில் எனக்கு நேரெதிரே நின்று சுட்டதில் எனக்கு முகத்தாடையில் ஒரு பகுதி கிழிந்து தொங்கியது. அவனது மற்றொரு தோட்டா எனது வலது தோள்பட்டையில் பாய்ந்தது. 2 குண்டுகளையும் வாங்கி கொண்டு இரத்தம் சொட்ட சொட்ட எனது உடலின் முழு பலத்தையும் திரட்டி தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டு 5 பயங்கரவாதிகளையும் கொன்றேன். இரத்த வெள்ளத்தில் துப்பாக்கியை விடாமல் பிடித்து கொண்டு கீழே கிடந்த என்னை நமது இராணுவ மீட்பு படையினர் மீட்டு இராணுவ மருத்துவமனையில் சேர்த்தனர். பின் டெல்லி இராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இதுவரை 7 அறுவை சிகிச்சைகள் செய்துள்ள நிலையில் இன்னும் 3 அறுவை சிகிச்சைகள் செய்ய வேண்டியுள்ளது. பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியதை பாராட்டும் விதமாக கீர்த்தி சக்ரா விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு எனக்கு வழங்கி கௌரவித்தார்கள் என்றும், ஒவ்வொரு இளைஞரும் நாட்டிற்காக பாடுபட வேண்டும் என்றும் அன்போடும் வீரத்தோடும் வேண்டுகோள் விடுத்து நம்முடனான உரையாடலை வணக்கத்தோடு முடித்தார்.

தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஏ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் துணைவியார் முத்துச்செல்வி செல்லம் அவர்களுடனான நேர்காணல் வரும் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை யாதுமாகி நிகழ்ச்சியில் கேட்கலாம். மீண்டும் பிறிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இரவு வணக்கம் நேர்களே. இரவின் அமைதியில் இமைகள் மூடும் நேரம், நிலாவின் ஒளியில் நினைவுகள் பூக்கும் நேரம், காற்றின் மென்மையில் கனவுகள் பேசும் நேரம், மனதின் ஆழத்தின் நினைவுகள் தேடும் நேரம் இரவு. இரவு ஒரு கவிதை, அதில் ஒவ்வொரு நொடியும் ஒரு உணர்ச்சி. தனிமையில் கூட நினைவுகள்தான் நமக்கு துணை. அப்படிப்பட்ட நினைவுகளை நிஜங்களாக மாற்ற கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நிகழ்ச்சியில் சதா 045-42 முன் இணைத்து 24-24-24 அறிமுக திருவாரூர் மாவட்ட நேர்களும், 24-24-29

0: இது கோடை புண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நீங்கள் சில பேச வரும் நேயர். வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் கோடை பண்பலைக்கு அகவைத்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன்.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கும். நன்றி. சொல்லுங்க.
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர் சிவகுமார் 610-104.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: படம் அந்தே நாட்கள். பாடல் கவிதை அரங்கேற நேரம். அனைத்து மாவட்ட நேயர்களுக்கும் உங்களுக்கும் வாய்ப்பு.
0: கேட்கலாம் கோடை பண்பலைகள்.

0: நிகழ்ச்சியில் பேச ஒரு நேயர். வாங்க, வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், பேர் சொல்லுங்கய்யா.
1: சார் நான் என் பேர் காந்திகுமார், திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் சார். அந்த உங்களுடைய நிகழ்ச்சி எப்போ ரொம்ப சந்தோஷமாக கேட்டுகிட்டே இருப்போம் சாயந்தரமாக.
0: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் கேட்கலாமையா?
1: சார் எங்களுக்கு மெல்லக்கிறந்தது கடவுள் படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனிக்கல் சாங் ப்ளே பண்ணுங்க சார்.
0: கேட்கலான்னு கூடி பண்பலைகள்

0: நேரம் 10:16, கோடை பண்பலை 100.5. இது இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில இருந்து லீலாவதி பேசுறேன்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: அபூர்வ சகோதரர்கள் படத்துல இருந்து உன்ன நினைச்சு பாட்டு. எல்லா நேயர்களுக்காக
0: கோடை பண்பலை 100.5 கேட்கலாம்.
1: நன்றி ஐயா.
2: உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன், தங்கமே ஞான தங்கமே.

இது கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சியில் பேச வரும் நேயர் வாங்க வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். இணைப்பில் வந்துட்டீங்க. கூடை பண்பலை 100.5, இது நேரம் 10:21.

0: உச்சியில் வேக்காடு பாடு. இது கூட பின்பலை 100.5. இப்ப நீங்கள் சில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்
1: சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார்.
0: பேர் சொல்லுங்க
1: சார். ஜீவா பேசுறேங்க சார், திருவாரூர் மாவட்டத்துல இருந்து சார். சார், படிக்காதவன் படத்துல இருந்து ஓர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பாடல் வேணுங்க சார்.
0: திருவாரூர்ல எந்த ஏரியாவில் இருக்கீங்க
1: சார்? ஆர்கேபுரம் சார்.
0: சார், பாடல் கேட்கலாமா?
1: ஓகேங்க சார், கேட்கலாம் சார்.

0: இது கூட பின்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ராஜவேல திருவாரூர் பேரலாம்.
0: என்ன பாடலையா கேட்கலாம்?
1: முத்துமணி மாலையில்
0: பாடல் கேட்கலாம். கூடி பின்பலையில்

இது கோடை பண்பலை 100.5, நேரம் 10:36. இன்றைக்கி நினைவே சுகம் நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக ஒதுக்கியிருக்கும். ஆனால் மற்ற மாவட்ட நேயர்கள், நானும் திருவாரூர் மாவட்டம்தான் அப்படின்னு ஒரு சில நேயர்கள் பேசி நம்ம பண்பலையில் பேசிடலான்ட்டு முயற்சி செய்கிறாங்க. நீங்கள் முயற்சி செஞ்சு நாங்கள் உள்ளே அனுப்பாமல் அனுப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அடுத்து திருவாரூர் மாவட்ட நேயர்களோட வாய்ப்பையும் நீங்கள் பறிக்கிறீங்க. அதனால் ஒரு கனிவான வேண்டுகோள், அவங்கவுங்களுக்கு ஒதுக்கக்கூடிய மாவட்டத்தில் அன்னைக்கு மட்டும் வந்து பேசுங்க. தெரியாமல் பேசுகிறதுன்றது ஒரு சிலர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லிடுறாங்க நான் மதுரை மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன், அவங்க கேட்டிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் வேறு மாவட்ட நேயர்கள் வந்து திருவாரூர் மாவட்ட நேயர்கள் நான் அப்படின்ட்டு பேசுகிறது வந்து இயல்புடையதாக இல்லை. நம்ம மனசாட்சிக்கு தெரியும்ல இது மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு. அது மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மற்ற அதாவது திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், புது நேயர்களும் வருவாங்க. இது கோடை பண்பலை 100.5.

0: நேரம் 10:41. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைய நிகழ்ச்சி திருவாரூர் மாவட்ட நேயர்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கிறது. 045-42 முன் இணைத்து 24-24-24-24-24-29 திருவாரூர் மாவட்ட நேயர்கள் பேசலாம்.
1: அரிகாரத்தை பூசிக்கொள்ள ஆசை, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆசை. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
2: பொன்னம்மா பொன்னம்மா?
3: என்ன குப்புசாமி நை நைன்ட்டு?
2: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா?
3: எதுல சேர்க்க சொல்ல?
1: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கம் மண்டு பண்ணம்மா. நம்ம வாத்தியாரு என்ன சொல்லுவாரோ?
3: கூத்துலையா?

பண்ணோமா? ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாஜர் கிட்ட சொல்லனா வேற யாரு சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ, அப்புறம் நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறலாம்.

0: அப்படி ஒத்துக்கோ.
1: இது நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சியில பேச வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
2: என்ன
1: பாடலமா கேட்கலாம்?
2: எனக்கு வயசு படத்திலிருந்து காஞ்சி பட்டுகத்தி அந்த பாடல் கொடுங்க சார்.
1: பாடல் கேட்கலாம் கூட.

இரவு நேர அமைதியை இசையால் நிரப்பி நிறைவுக்கு வருகிறது கூடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேர்களுக்காக வரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சதாம், நன்றி நேர்களே.

இரவோடு இதம் வீசும் காற்று இதயங்களின் செவிகளோடு பேசி இரவின் கருமையில் மலரும் நட்சத்திரங்களோடு மனதை வருடும் சில நினைவுகளை இசை கொண்டு இணைத்துவிட நம் கோடை பண்பலையின் உருப்படி ஐந்தில் இடைவிடா இனிசை கீதங்களோடு இரவு சிறகு. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: இசை கொண்டு இதயம் நினைத்த நெறிவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.
1: நம் இனிய கோடை பண்பலை 100.5 நாளை வளமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல், இதில் சேவை செய்திகள் கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:40 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தருமபுரி மாவட்ட நேர்களுடன். 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரிப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில். இன்றைய தலைப்பு கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. சிறப்பு விருந்தினர் முனைவர் வி பி பிரபாகரன், முனைவர் டி மகாராஜன், முனைவர் ஆர் தயாலகிருஷ்ணன், நெறியாளுகை சலிமா ஷாஜஹான். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் நேற்றைய நிமிடங்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளக்கோவிலின் புத்தக திருவிழா வளாகத்தில் இருந்து. 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் மிஸ்டர் கோல் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயிலின் மகளிர் நேரம் ஆட்ட நாயகி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2:15 டோல் தமாக்கா தூள். 3 மணிக்கு உயிரெழுத்து பழனி கருணாநிதி அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதில். 4:30 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்களின் வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு மிஸ்டர் கோல் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை

0: மணிக்கு கதம்ப மலர்கள், 6:10 புமெக்ஸ் பனியங்கள் ஜட்டுகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:30 தமிழ் செய்தியறிக்கை சென்னை அஞ்சலாக, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு, 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம் தூத்துக்குடி மாவட்ட நேயர்களுக்காக, 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு, இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1099.

0: பொதுவிடங்களில் வேற்று மனிதரைப் போல பொதுவாக பார்க்கின்ற தன்மை அகத்தே காதல் கொண்டவர்களிடத்தில் மட்டுமே உள்ள ஒரு தனி நுட்பமாகும். குறள் எண் 1099 அதிகாரம் குறிப்பறிதல்.
1: ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ள
0: பொதுவிடங்களில் வேற்று மனிதரைப் போல

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலன்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது உங்கள் கோடை பன்மலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேயர்கள் அனைவரும் கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை 100.5 மெகஹெர்ட்ஸில் கேட்டு மகிழ அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஆஷாட 15, பராபவ ஆண்டு ஆணி 22, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 6 நாள் திங்கட்கிழமை நேரம் காலை 4 மணி